0: வணக்கம். இன்னால் கேட்டுட்டு இருக்கீங்க மணி இப்போ 8:08 ஆயிருச்சு.
1: அவன் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி. உங்க காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்த போறோம். எப்போதுமே ஒரு சாதனையை கொண்டாடுவது அப்படின்றது நம்முடைய பொறுப்பு. அதுவும் இன்றைக்கு அந்த சாதனையை பத்தி நம்ம கேட்கும் போது நமக்கே ஒரு பெரிய புத்துணர்ச்சி அது கொடுக்கும்.
0: இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு நந்தினி பழனிசாமி வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பேச போறோம். எப்போதுமே திங்கக்கிழமை இந்த மாதிரி உற்சாகமான கதைகள் கேட்கும் போது நாமும் இன்னும் ஓடணும் அப்படின்னு நமக்கு தோணும். முதல்ல நம்ம செபாஸ்டியன் பற்றி 6:30 சொல்லியிருந்தோம் இல்லையா. அவருடைய பயிற்றுனர் சொன்னாரு, நீங்க வந்து எதை நோக்கி ஓடாத உன் எதிர்காலத்தை நோக்கி ஓடு அப்படின்னாரு. அதனாலதான் அவர் அவ்வளவு தூரம் ஓடிட்டு இருக்காரு.
1: ஏன் அவர் ஓடணும் நீங்க கேட்கல, ஏன்னா அவர் ஓட்டக்காரர், அவர் ஓடதான் செய்வாரு. இப்ப வரப்போறவங்க எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கடந்து வரப்போறாங்கன்றத கொஞ்ச நேரத்துல அவங்க கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்.
0: தீமா தீமா பாட்டு வருது, இன்னும் கொஞ்ச நேரத்துல நந்தினி பழனிசாமி கிட்ட பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது வணக்கம் மின்னல்.

0: தீமா தீமா அனிருத் இசையில் அவரை பாடியிருந்த பாடல் அது. வணக்கம் மின்னல் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைய வணக்கம் மின்னலில் நந்தினி பழனிசாமி இவங்க கிட்டதான் நம்ம பேச போறோம்னு சொல்லியிருந்தோம்.
1: அமெரிக்கா விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசாவிற்கு அவங்க சென்றிருக்காங்க. எதுக்கு, ஏன் போனாங்க, எவ்வளவு நாள் அங்க இருந்தாங்க, இப்படி பல கேள்வி நம்ம கிட்ட இருக்கும், நேர்கள்ட்டே இருக்கும். இன்றைக்கு நந்தினி கிட்டதான் நம்ம பேச போறோம். வணக்கம் நந்தினி.
2: வணக்கம் மோகன். வணக்கம் தெய்வீகன்.
0: எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப சிறப்பா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் நந்தினி. உங்களுடைய அந்த காணொளி எல்லாம் பார்த்தோம், அப்புறம் வந்து ரொம்ப பரவலா பகிரப்பட்டது. நந்தினி அப்படின்ற இந்த பொண்ணு வந்து நாசாவுடைய பயிற்சி மையத்துக்கு ஏன் போனாங்க, என்ன செய்தாங்க, என்ன ஒருவேளை இவங்க விண்வெளி ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்களா, என்ன அப்படின்ற விவரத்தோட இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன் நீங்க நாசாவுக்கு போனீங்க நந்தினி? நந்தினி நாசான்றது ரொம்ப பிரபலம் ஆயிருச்சு தெரியுமா?
2: ஆமா, ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம். நான் போட்ட டிக்டாக் ரீல்ஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு வைரல் ஆகும்னு ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் வேற ஒரு நோக்கத்தோட போட்டேன். படிப்புன்றது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், அதுவும் நம்ம சமுதாயத்தினருக்கு வந்துட்டு படிப்புன்றது, கல்வின்றது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம்னு அதை நான் எம்பசைஸ் பண்ணி போட்டேன். பட் இந்த அளவுக்கு வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட்லி வந்து வைரல் ஆகும்னு நான் நினைச்சு பார்க்கல.
0: சரி, நந்தினி நாசாவுக்கு போனதுக்கான முக்கிய நோக்கம் என்ன, இந்த வாய்ப்பு எப்படி அமைஞ்சிச்சு நந்தினிக்கு?
2: ஓகே, நான் ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல வந்து ப்ராஜெக்ட் மேனேஜரா வேலை
0: செய்யறேன்.
2: கம்பெனியில ப்ராஜெக்ட் மேனேஜரா வேலை செய்யறேன். இந்த கம்பெனியில வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 10 வருடமா நான் வந்து வேலை செய்யறேன். அண்ட் இந்த வாய்ப்பு வந்துட்டு 15 பேருக்கு உலகளாவிய என்னோட ஆர்கனைசேஷன்ல 15 பேருக்கு வந்துட்டு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுல நான் ஒரு மலேசியன் அண்ட் ஐ அம் தி ஒன்லி ஏசியன் நான் பெருமைப்படுறேன். மற்றவங்க எல்லாமே வந்து யூரோப்பியன்ஸ் அண்ட் அமெரிக்கன்ஸ். ஸோ பேசிக்கலி வந்து இது லீடர்ஷிப் ட்ரைனிங். இட்ஸ் அ 1 இயர் லீடர்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ தி கால் எம்பவர் லீடர்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ இந்த 1 இயர்ல வந்துட்டு ஒரு நிறுவனத்தை வந்து எப்படி நிர்வகிக்கிறது அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் தான் வந்துட்டு இந்த எம்பவர் லீடர்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ இந்த மூலமா ஒரு பார்ட் வந்துட்டு நாசா லீடர்ஷிப் ப்ரோக்ராம். இது வந்து ஹியூஸ்டன் ஸ்பேஸ் சென்டர்ல நடந்துச்சு. ஸோ இது ஒரு ரிமார்க்கபிளான எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அந்த ஹியூஸ்டன் ஸ்பேஸ் சென்டர்ல காலடி வைக்கும் போதே வந்து ரொம்ப கூஸ்பம்மா இருந்துச்சு. நான் என்னோட வீடியோலயும் போட்டிருப்பேன். அது வந்து நான் 12 வயசுல வந்து ஒரு விண்வெளி வீராங்கனையே ஆகணும்ட்டு வந்து யூபிஎஸ்ஆர்ல ஸ்ட்ரேட்டியே எடுக்கும் போது அப்ப மீடியா வந்து இன்டர்வியூ பண்ணும் போது நான் சொல்லியிருந்தேன். பட் சூழ்நிலை காரணமா அதை நோக்கி என்னோட பயணம் போல. பட் யூனிவர்ஸோட பிளஸ்ஸிங்னால வந்து 20 வருடம் கழிச்சு நான் பார்க்கும்போது 32 வயசுல வந்து நான் நாசால ஒரு அஸ்ட்ரோனாட்டா இல்லாட்டினாலும் ஒரு விண்வெளி வீராங்கனையா இல்லாட்டினாலும் நான் வந்து அங்க நாசா டைரக்டர்ஸ் கூடயும் மத்த அஸ்ட்ரோநாட்ஸ் கூடயும் வந்து ட்ரைனிங், லீடர்ஷிப் ட்ரைனிங் எடுக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே பெருமையா இருந்துச்சு.
0: சரி, இப்போ நீங்க போனீங்களே, நீங்க ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜரா ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா, என்னெல்லாம் கத்துக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து நாசா உங்களுக்கு வழங்கினாங்க, ஏன் நாசாவுடைய பயிற்சி மையத்துல உங்களுடைய இந்த பயிற்சி நடந்துச்சு நந்தினி?
2: சோ நாசா வந்துட்டு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசேஷன். அவங்களோட மிஷனா இருக்கட்டும் சரி, அவங்க என்ன செய்யறாங்களோ அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஆர்கனைசேஷன். அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன், அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை நிர்வாகம் பண்றவங்க கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட தலைமைத்துவத்தை இன்னுமே மேம்படுத்திக்கலாம். அதனாலதான் என்னோட ஆர்கனைசேஷன் வந்துட்டு நாசா கூட என்கேஜ் பண்ணி இந்த லீடர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ஆக்சுவலி ஆர்கனைஸ் பண்ணினாங்க.
1: மலேசியா மட்டுமின்றி ஆசிய நாடுகளை பிரதிநிதிச்சு நீங்க போயிருக்கீங்கன்னு போது அது நமக்கெல்லாம் ஒரு பெருமையான விஷயம். சரி, இப்ப உங்களை கொஞ்சம் பின்னோக்கி பாக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறோம். சொந்த ஊர் எங்க? எங்க நந்தினி?
2: நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சன்வேல தான். அப்பா வந்துட்டு இங்க, பட் அவர் வளர்ந்தது எல்லாம் ஊர்ல. அப்புறம் அவர் 18 வயசுல இங்க வந்துட்டாரு. அதுக்கு அங்கிட்ட இருந்து ஊருக்கு ஆக்சுவலி அவர் போவே இல்ல. ஆசியா தான் ஆக்சுவலி கூட்டிட்டு போனோம். அந்த ஒரு வீடியோவும் வந்துட்டு நான் பதிவு பண்ணிருந்தேன். கொஞ்சம் வைரல்.
1: சிறப்பான ஒரு விஷயம் செய்திருக்கீங்க, ஒரு சாதனை படைச்சிருக்கீங்க. நீங்க சொன்னீங்கல்ல 12 வயசுல நம்ம வந்து ஒரு விண்வெளிக்கு போகக்கூடிய இந்த மாதிரி ஒரு வீராங்கனை ஆகணும் அப்படின்ற அந்த யோசனை வந்திருக்கு. என்ன காரணம், எது உங்களை அப்படி யோசிக்க வச்சுது? அவ்வளவு பிடிக்குமா உங்களுக்கு விண்வெளி சார்ந்த படிப்பெல்லாம்?
2: ஆமா, டெஃபினட்டா. ஏன்னா அந்த சமயம் தான் பாத்தீங்கன்னா கல்பனா சாவ்லா பெண்கள் வந்துட்டு இந்த விண்வெளி சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிக்கு வந்துட்டு ரொம்ப
1: ஆர்வமா ஈடுபடுறதை பார்க்க முடிந்தது.
2: ஆமா, சோ அந்த சமயம் வந்துட்டு நான் கல்பனா சாவ்லாவை தான் அவங்கள
0: ஒரு சரி, ஒரு பாடலுக்கு பிறகு நீங்க வந்து எல்லாருக்கும் ஒரு கனவு இல்லையா, அதுவும் இப்போ அந்த நிலாவுக்கு போயிட்டு வந்த சம்பவம் இந்த சூழல்லாம் நம்ம கேட்கும் போது அந்த காலகட்டத்தில் தான் இந்த பதிவுகள்லாம் நீங்க வந்து பதிவிட்டு இருந்தீங்க. அப்போ நாசா எப்படி இருக்கும், முதல் நாள் காலடி எடுத்து வச்சிங்க இல்லையா, அந்த அனுபவத்தால நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் ஒரு பாடலுக்கு பிறகு. இதுக்கு அது முன்னதாக வந்து அப்பாவை பத்தி நிறையவே நீங்க வந்து பதிவிட்டு இருந்தீங்க. நீங்க கார் வாங்கினதா இருக்கட்டும், அவரை ஊர் கூட்டிட்டு போனதா இருக்கட்டும், இந்த மாதிரி எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு பாசம் அப்பா மேல உங்களுக்கு, ஏன் அவ்வளவு அதீத அன்பு அப்பா மேல?
2: ஏன்னா அவர் கடந்து வந்த பாதைகள் வந்து ரொம்ப சுலபமான பாதைகள் இல்லை. அவர் வந்து அவரோட என்டையர் ரிலேட்டிவ்ஸையும் ஆக்சுவலி விட்டுட்டு அவர் வந்து மலேசியாவுக்கு வந்தாரு. அவர் சொல்ற கதைகள்லாம் வந்து ரொம்ப இமோஷனலா இருக்கும். நான் அதை பத்தி சொன்னேன்னா நானே கண் கலங்குவேன். எப்ப இதை பகிர்ந்துகிட்டாலும் எனக்கு ரொம்ப இமோஷனலான மூமெண்ட்ஸ். ஏன்னா அவர் அங்க இருந்து வந்து ஏர்பிளைன்ல வரல, அப்ப வந்துட்டு ரெஜுலா கப்பன்ற அந்த தண்ணி கப்பல்ல தான் வந்தாரு. ஸோ அங்க வந்துட்டு அவருக்கு இங்க யாருமே தெரியாது, மொழி தெரியாது, எதுவுமே தெரியாது. அவரு ஒரு ஃபியூ வீக்ஸ் வந்துட்டு பிளாட்ஃபார்ம்ல தான் படுத்து கிடந்தேன். அவருக்கு யாருமே இல்லாம இருந்தாரு, பல இடத்துல வேலை செஞ்சாரு. ஸோ அவரோட கடந்து வந்த ஜேர்னிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இமோஷ்னலா இருக்கும். பட் வித் யூனிவர்ஸ் பிளஸ்ஸிங் அவர் இப்போ உட்காந்து யோசிக்கும் போது இல்லை எங்ககிட்ட சொல்லும் போது எந்த அளவுக்கு அவர் வந்து எப்படி இருந்து இப்படி வந்திருக்காரு, அதுவும் பிள்ளைங்க மூலியமான்றது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அதனால தான் வந்துட்டு இந்த பதிவுலாம்

0: அபியும் நானும் படத்துக்காக எடுக்கப்பட்டது. நந்தினி அவங்களுடைய அப்பாவை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய அம்மாவும் இன்றைக்கு அறிவிப்பு அறையில் இருக்காங்க. நம்ம தொடர்ந்து நந்தினி கிட்ட பேசுவோம். இவங்க வந்து நாசால ஒரு பயிற்சிக்காக போயிருந்தாங்க, ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல பணி புரியுறாங்க நந்தினி பழனிசாமி. அவங்க ஒரு பயிற்சிக்காக போயிருந்தாங்க, இது ஒரு வருட திட்டம் அப்படின்றத பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் சில கதைகள் பேச போறோம்.
1: ஆமா சொல்லுங்க நந்தினி. பொதுவாவே நம்ம அந்த விண்வெளி பத்தி நம்ம பேசுறதா இருந்தாலும் நாசா சொன்னாங்க, நாசா அனுப்புனாங்க, இப்படி நிறைய கதைகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா. நீங்க நாசாக்கே போனீங்க, எப்படி இருந்தது, எப்படி இருக்கு நாசா பார்த்தோன்னே என்ன தோணுச்சு?
0: முதல் நாள் போய் இறங்கிட்டு அமெரிக்கால போய் இறங்கிட்டு ஹியூஸ்டன் போய் நாசான்னு அப்படி பார்க்கும் போது எப்படி இருந்துச்சு நந்தினி?
2: உண்மையா சொல்றேன், ட்ரீம் கம் ட்ரூன்னு தான் சொல்லுவேன். நான் மட்டும் ஆக்சுவலி ஃபீல் பண்ணல, லிட்ரலி வந்து என்னோட கலீக்ஸ் ஃப்ரம் அமெரிக்கா அண்ட் ஆல்சோ யூரோப்பியன்ஸ் வந்துட்டு ரொம்பவே அது ஒரு கூஸ்பம்மான ஒரு மூமெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் ஹோட்டல்ல இருந்து நடந்து தான் போனோம், நடந்து போகும்போதே அந்த நாசான்ற அந்த லோகோ பார்க்கும் போதே வந்துட்டு அவ்வளோ ஒரு கூஸ்பம்மா இருந்துச்சு, மெய் சிலிர்த்துருச்சு உண்மையாலுமே. அங்கே வந்துட்டு நிறைய டைரக்டர்ஸ், நாசால வந்து நிறைய பிரிவுகள் இருக்கு, அங்க உள்ள ஃபியூ சில பிரிவுகளோட டைரக்டர்ஸ் கூட வந்துட்டு நம்ம நேரடியா அவங்களை நேர்காணல் செஞ்சோம். நேரடியா அவங்க கிட்ட இருந்து பல விஷயங்கள் கத்துக்கிட்டோம், எப்படி ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸான ஆர்கனைசேஷனை வந்து எப்படி ரன் பண்றது அப்படின்ட்டு. எஸ்பெஷலி மிஷன் கண்ட்ரோல்னு பாத்தீங்கன்னா விண்வெளியில ஆஸ்ட்ரோநாட்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட கம்யூனிகேஷன் எப்படி சென்ட் பண்றது. அண்ட் நீங்க மிஷன் கண்ட்ரோல் நம்ம படத்திலாம் பாத்திருப்போம், நிறைய பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, நிறைய டிசிஷன் மேக்கிங்
0: உடனடி முடிவுகள் எடுக்கப்படும்.
2: சோ எப்படி வந்து உடனடியா முடிவுகள் எடுக்கிறது, ஏன்னா நம்ம வந்து சீக்கிரமா எடுக்கணும் இந்த மாதிரி முடிவுகள்லாம். ஏன்னா ஒவ்வொரு மினிட்ஸ் ஒவ்வொரு செகண்டும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி வந்து எப்படி ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறது, எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் ஒர்க்கர்ஸை நம்ம மேனேஜ் பண்ணிடலாம், பட் வென் இட் கம்ஸ் டு சி-சூட் இல்ல ஸ்மார்ட் பீப்புளை ஒரு ரூம்ல வச்சுட்டு நீங்க வந்து ஒரு
0: கையாள்வது
2: ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரின்ற பட்சத்துல நாசால வேலை செய்யறவங்களாம் வந்துட்டு த பிரெய்னிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு எப்படி நிர்வாகம் செய்யறது அப்படின்ற விஷயங்கள், பல விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம். அண்ட் ஒவ்வொரு மிஷன்லயும் என்னென்ன பிரச்சனைகள் அவங்க வந்துட்டு எதிர்கொண்டாங்க அண்ட் அதை எப்படி அவங்க வந்து சால்வ் பண்ணினாங்க அப்படின்ற பயிற்சியும் எங்களுக்கு கொடுத்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, அஸ்ட்ரோநாட்ஸ் ஆக்சுவலா ஃபீல்ட்ல என்னென்ன ட்ரைனிங் செய்யறாங்களோ ஒரு ரெண்டு மூணு ட்ரைனிங் வந்து நம்மளும் செஞ்சோம். ரொம்ப ஒரு கடினமான ட்ரைனிங்னு சொல்லுவேன், ரொம்ப ரிமார்க்கபிளான எக்ஸ்போஜர்.
0: சரி, இப்போ நீங்க அங்க போனோனே உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. நீங்க இந்த பயிற்சி, அதாவது ஒரு பன்னாட்டு நிறுவனத்தை பிரதிநிதிச்சு போறீங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், நாசானா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஆசை இருக்கும், விண்வெளி வீரர்களை பார்க்கணும், இந்த மாதிரி உங்களோட ஆசை என்னவா இருந்துச்சு, நிறைவேறியதா அது நந்தினி?
2: ஓ கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஸ்ட்ரோநாட்ஸ் வந்து எப்படி ட்ரைனிங் செய்யறாங்கன்றதே வந்துட்டு நமக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கும், நம்ம வீடியோஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம் அந்த மாதிரி. ரியல் அஸ்ட்ரோநாட்ஸ் வந்துட்டு அங்கே ட்ரைனிங் எடுக்காட்டினாலும் அந்தந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட காமிச்சாங்க, ஒரு டூர் மாதிரி கொண்டு போனாங்க. அவங்களோட ராக்கெட் செய்கிறதா இருக்கட்டும், எந்த எந்த நாடுகள் வந்துட்டு அவங்க கூட கொலபரேட் பண்ணி இந்த ஆர்டமிஸ் மிஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து எந்தெந்த நாடுகள் ஈடுபட்டிருக்கு அப்படின்ற சில விஷயங்களை எங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அவங்களோட என்ஜினியரிங் சைட்க்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அவங்களோட ராக்கெட் ஸ்பேஸாக இருக்கட்டும், ஸ்பேஸ் ஷிப்பாக இருக்கட்டும், இதெல்லாமே எப்படி செய்யறாங்க அந்த மாதிரியான சில விஷயங்களையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அஸ் அன் என்ஜினியர் மை செல்ஃப், நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம நேரடியா பாக்குறதுக்கு வந்துட்டு சான்ஸ் கிடைக்காது. ஸோ எனக்கு ரொம்பவே
0: உங்களோட எதிர்கால ஆசை புதுப்பிக்கப்பட்டிருக்கா, நாசாக்கு போன பிறகு வாய்ப்பு இருக்குமோ இந்த பக்கம் அந்த வர்றதுக்கு அப்படின்னு
2: கேட்டாங்க. அப்பா கிட்ட கேட்டேன், எப்படிப்பா போயிட்டு வரட்டா அப்படின்ட்டு. அவர் வந்துட்டு, என்னது நீ விண்வெளிக்கு
1: போறியா, நிலாக்கு தான் போறேன்.
2: பட் ஆனா நான் மலேசியாவை விட்டு போறதா இல்ல, நிறைய பேர் கேட்டாங்க அப்ளை பண்ணுவியா அப்படின்ட்டு. பட் இதுதான் என் நாடு, இங்க கடமைகள் நிறைய இருக்கு.
1: ஆமா ஆமா, பொறுப்புகள் இருக்கு. இப்போ வேலை சூழல்ன்றது ஒருத்தவங்களை வந்து செதுக்கும் அப்படின்வாங்க. இப்ப ஊடகம், இப்ப மீடியா நீங்க வந்துட்டு அங்க வந்து பரபரப்பா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம், ஏன்னா இந்த வேலை அப்படிப்பட்ட ஒரு வேலை இல்லையா. இப்ப நாசா அப்படின்றது டிக் டிக் நொடிகள் நிறைய இருக்கும், நாலு பேர் வந்து நிலாக்கு போகக்கூடிய அந்த சூழல் எவ்வளவு ஒரு கடினமான ஒரு விஷயம். அப்புறம் தொடர்ந்து வந்து கண்காணிப்பு நடனா இருக்கு, அங்க வேலை செய்யறவங்க எப்படி இருக்காங்க, ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸ் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்காங்களா, நகைச்சுவை எல்லாம் பண்றாங்களா, வேலை பாணி எப்படி இருக்காங்க?
2: நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அங்க வந்து ரொம்ப சீரியஸான மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும் எல்லாமே வந்து, ஏன்னா ஒரு சிறு தவறு கூட வந்து உயிரை வந்து பறிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு வேலை. பட் நான் ரொம்ப சர்ப்ரைசிங்கா ஃபீல் பண்ணேன், ஏன்னா எல்லாமே வந்துட்டு ரொம்ப சாதாரணமா இன்னும் ஹம்பலா ஆக்சுவலி இருந்தாங்க. நகைச்சுவை பண்ணிக்கிட்டு நம்ம என்ன கேள்வி கேட்டாலுமே, ஏன்னா நம்ம பொதுமக்கள் வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது. நான் வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரியில இருந்தும் வரல, சோ நமக்கு நிறைய இந்த சின்ன சின்ன சிலி
0: க்வெஸ்சன்ஸ், சம்பந்தமான கேள்வி,
2: சோ நிறைய சிலி க்வெஸ்சன்ஸ்லாம் நம்ம கேட்டோம். அண்ட் எதுக்குமே அவங்க சலிப்பு இல்லாம ரொம்ப நல்லா நம்ம ட்ரீட் பண்ணி நல்லா நம்ம கேக்குற ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸ்க்குமே ஆக்சுவலி ஆன்சர் பண்ணினாங்க.
0: வேலை சூழல் எப்படி இருக்கு நந்தினி அங்க, அவங்களுடைய அந்த வேலை முறை எப்படி இருக்கு, எப்படி கையாளுறாங்க அதெல்லாம்?
2: அவங்களுக்குன்ட்டு ஒரு நல்ல பாண்டிங்ஸ் இருக்கு. ஆக்சுவலி நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யணும்னா நம்மளோட கலீக்ஸ், கோஒர்க்கர்ஸ், நம்ம லீடர்ஸ் கூட நல்ல பாண்டிங் இருக்கணும். அப்பதான் வந்து அந்த புரிதல் இருந்தா தான் வந்து நம்ம நல்லா நம்ம வேலையையும் செய்ய முடியும். ஸோ அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு. அப்பதான் வந்துட்டு அவங்க ஒரு விஷயத்தை எப்படி கையாளுறாங்க, நல்ல பாண்டிங் இருந்தாலே வந்துட்டு சுலபமாக்கிரும் அந்த என்வாயரன்மெண்ட்டே. ஸோ அங்க நான் பார்த்த வரைக்கும் வந்து எல்லாமே கூலா சிரிச்சு பேசிக்கிட்டு நகைச்சுவை பண்ணிக்கிட்டு ஈவன் நாங்க ஒன்னா சாப்பிட்றதுக்கு கூட வாய்ப்பு கிடைச்சிச்சு. எல்லாமே அவங்க அவங்களோட ஃபுட்டை ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த அளவுக்கு இருந்துச்சு, ரொம்ப க்ளோஸா இருந்துச்சு.
0: எவ்வளவு நாள் இருந்தீங்க நந்தினி அங்க?
2: நான் ஒரு 1.5 வீக் இருந்தேன். டோட்டலா நான் 1 மந்த் இருந்தேன் யூஎஸ்ல. பட் நாசா ஸ்பேஸ் சென்டர்ல நான் 1.5 வீக் இருந்தேன்.
0: இருந்து வந்து என்னெல்லாம் இங்க கத்துக்கிட்டு வந்தீங்க அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல பேசுவோம். நாங்க காலையில இன்றைக்கு ஒரு கதை பற்றி பேசிட்டு இருந்தோம். முதல்ல இந்த காட்சியை நீங்க கேளுங்க.
3: நல்லவன பார்த்தா சிரிச்சுக்க, சரியில்லாதவன பார்த்தா விலகிக்க. நமக்கு இது கூட வம்பு இருக்கடம் தெரியாம இருந்துட்டு போயிரும்டா. அப்படி
2: கண்ணாரப்பட்டுறோம், போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் வளர்த்துருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லது செஞ்சோன்னா அதை வந்து 4 பேர்த்துக்கு சொல்லணும் ஆசைப்படுவேன். இப்ப இதை நான் பிராக் பண்றேன்ட்டு போடல. என்ன மாதிரி நடுத்தர குடும்பத்துல இருந்து கஷ்டப்பட்டு, ஏன்னா அந்த ஜேர்னி பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஈஸி. என்ன மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வர்ற குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு வந்து நான் ஒரு முன் உதாரணமா இருக்கணும்ன்றதுதான் என்னோட ஆசை. ஸோ எந்த ஃபீலா இருந்தாலும் அச்சீவ் பண்றவங்க, ஏன்னா அச்சீவ் பண்றவங்க வந்து சோசியல் மீடியாவுக்கு வர்றது ரொம்ப குறைவு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லை, ஒரு நல்ல விஷயத்த சோசியல் மீடியாவில் பதிவு பண்றதுக்கு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்க. எதை பத்தியுமே யோசிக்காதீங்க, ஏன்னா நல்ல விஷயங்கள் சோசியல் மீடியால பகிரப்படணும்.
0: உங்களை தேடி வந்தாங்களா அதுக்கு பிறகு நல்ல மனிதர்கள்?
2: ஓ கண்டிப்பா, நிறைய பேர் நான் நினைச்சு பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வந்துட்டு அந்த வீடியோ வைரல் ஆகும். நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்னோட இன்பாக்ஸ்ல, டெய்லி அவ்வளவு லாங் லாங் மெசேஜஸ், அவ்வளவு பேர் வெல் விஷ் பண்ணிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஓவர்வெல்மிங்கா இருந்துச்சு அட் அ பாயிண்ட். ஆக்சுவலி
0: அப்ப அம்மா சொன்னது சரியா இல்ல நீங்க எடுத்த முடிவு சரியா?
2: நான் எடுத்த முடிவு சரியா நான் நினைக்கிறேன்.
0: அப்ப இருக்கிற இடம் தெரியாம இருக்க கூடாது, நம்ம என்ன இடத்துல இருக்கோம்ன்றத மற்றவங்க கிட்ட காட்டணும், சாதிக்கும்.
1: ஆமா, ஆனா நல்லது செஞ்சா 4 பேர்ட்ட காட்டணும்ன்றாங்க, அதுதான் முக்கியம்.
0: சரி, ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம பேசுவோம். நீங்க சொன்னீங்க சின்ன வயசுல 12 வயசுல எல்லாம் உங்களுக்கு ஒரு விண்வெளி வீரர் ஆகணும்னு ஆசை அப்படின்ட்டு, அந்த கனவு உங்களுக்கு வேற வகையில நிஜமா இருக்கு. அதனால இந்த பாடல் உங்களுக்காக நாங்க வழங்குறோம்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 9 7 2 9 1 9. நந்தினி பழனிசாமி நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. யார் இந்த நந்தினி அப்படின்னு சொன்னா, நீங்க டிக்டாக்ல பாத்திருப்பீங்க, கார் வாங்கின காணொளி ரொம்ப பிரபலமானுச்சு. அதுக்கு பின்னால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நந்தினி வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனம் MNC நிறுவனத்துல வேலை செய்யறாங்க. ப்ரொஜெக்ட் மேனேஜரா பொறியியல் துறை சார்ந்து அவங்க ஒரு பயிற்சிக்கு போயிருக்காங்க. ஆசிய நாடுகள்லயே அவங்க ஒரே ஒரு பிரதிநிதி தான். எங்க இந்த பயிற்சி நடந்திருக்குன்னா, அமெரிக்கால அவங்க ஒரு 2 வாரம் வந்து நாசால இந்த பயிற்சி மேற்கொண்டிருக்காங்க. அங்க தலைமைத்துவ பண்புகள் எப்படியெல்லாம் வரையறுக்கப்படுது, எப்படியெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கப்படுது, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்களுடைய நிறுவனத்துல வந்து அடுத்த கட்ட முயற்சியே முடிவுகளை எடுக்கிற ஒரு பெரிய உதவியா இருக்கும்னு தான் இது செஞ்சிட்டு இருக்காங்க.
1: ரொம்ப நன்றி. நல்ல தெளிவான ஒரு
0: இல்ல, யாரு இந்த நந்தினின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை இவங்க விண்வெளி துறையில இருக்கிறாங்களா அப்படின்னு தான் நினைக்கிறாங்க.
1: சரி நந்தினி, இப்போ நீங்க நாசாக்கு போனீங்க இல்லையா, இப்போ உலகத்தையே வந்து வந்து இந்த விண்வெளி சார்ந்த பல ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் அப்படின்னாலே நாசா தான் சொல்றோம். நீங்க அங்கே போய் இருந்திருக்கீங்க, பாத்திருக்கீங்க. அவங்க என்ன மாதிரி வேலைகள் செய்யறாங்க, என்ன பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு, அவங்க என்னெல்லாம் செய்யறாங்க நந்தினி?
2: இன்ஜினியரிங் துறையிலன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. எனக்கு காமிக்கப்பட்ட டிவிஷன் வந்துட்டு என்ஜினியரிங்கும் ட்ரைனிங் செக்டரும். எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த ஆஸ்ட்ரோநாட்ஸை ப்ரிப்பேர் பண்றாங்க, விண்வெளி ஆராய்ச்சி சமயத்துல வந்துட்டு எப்படி எந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் வந்து அவங்களுக்கு வழங்கப்படுது, அண்ட் அட் த சேம் டைம் வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்பா இருக்கட்டும், அவங்க ட்ரெயின் பண்ற இடமா இருக்கட்டும், இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் வந்துட்டு எப்படி வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க, கிரியேட் பண்றாங்கன்ற ட்ரைனிங்ஸையும் நமக்கு கொடுத்தாங்க.
0: இப்போ நந்தினி, இந்த பயிற்சிக்கு போனீங்க இல்லையா, இந்த பயிற்சிக்கு போயிட்டு வந்துட்ட பிறகு உங்களுடைய தொழிலுடைய வளர்ச்சிக்கு இதெல்லாம் எப்படி உதவியா இருக்க போகுது? இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கீங்க இல்லையா, அங்க கத்துக்கிட்டது என்ன, இங்க அதை எப்படி வந்து அமல்படுத்துறீங்க நந்தினி?
2: சோ பேசிக்கலி இது லீடர்ஷிப் தலைமைத்துவ ட்ரைனிங்னால ஒரு நல்ல தலைவரா எப்படி இருக்கணும்ன்றதுதான் வந்து இந்த ட்ரைனிங்கோட அடிப்படை நோக்கமே. ஏன்னா எல்லாத்தினாலயுமே என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல தலைவரா ஆகலாம், ஒரு பொசிஷன்ல தலைவரா ஆகலாம், ஆனா வந்துட்டு ஒரு நல்ல தலைவரா வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு அத்தாரிட்டி இல்லை, அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நல்ல தலைவரா ஆகணும்ன்ற முயற்சி தான் வந்துட்டு இந்த நாசா லீடர்ஷிப் ட்ரைனிங்கோ இல்லை இந்த எம்பவர் லீடர்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன், ஒரு நல்ல தலைவரா எப்படி இருக்கணும், மக்களை எப்படி வழி நடத்தணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தலைவர்ன்றது வந்து மக்கள் நமக்காக வேலை செய்யக்கூடாது, நம்ம மக்களுக்காக வேலை செய்யணும். இது கார்ப்பரேட்ல மட்டும் இல்லை, எல்லா விஷயத்திலையும் எல்லா இடத்துலையுமே நம்ம நல்ல தலைவர்களா இருக்கணும். நம்ம வீட்டிலையும் சரி, நம்ம ஒரு நிர்வாகம், நம்ம ஒரு பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி, நம்ம மக்களுக்கு என்ன வேணும், நமக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு என்ன வேணும், அவங்க வேலை செய்யறது சுலபமாக்குறதுக்கு நம்ம ஒரு லீடரா வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற பல விஷயங்கள் வந்துட்டு இங்க கத்துக்கிட்டேன். அண்ட் அதை வந்து நான் என்னோட குரூப் ஆஃப் பீப்புள், என் கூட வேலை செய்யறவங்க, அவங்க கிட்டயும் வந்துட்டு நான் ஒரு அவங்களுக்கு எப்படி நான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் இருக்க முடியும்ன்றதை வந்துட்டு இந்த ட்ரைனிங் மூலமா நான் கத்துக்கிட்ட சில விஷயங்கள்ல இருந்து நான் இப்ப அப்ளை பண்ணிட்டு இருக்கேன்.
0: சரி, இப்போ இந்த பயிற்சிகள் அப்படின்றது வந்து நமக்கு கூடுதலான பொறுப்புகளையும் கொடுக்குது, நம்ம போய் புதுசா கத்துக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பயிற்சி உலகம் தான், இப்போ இந்த டிவேட் மாதிரி எத்தனையோ பயிற்சிகள் எல்லாம் அங்க உருவாகிருச்சு. இன்னொன்னு, உங்களுடைய தொழில் என்ன நீங்க வளரத்துக்கும் உங்களுடைய வேலையில நீங்க இன்னும் வளர்ச்சி அடையறதுக்கு பயிற்சிகளுக்கெல்லாம் போங்க அப்படின்றாங்க. நம்ம நேயர்கள் இப்ப எவ்வளவு பேர் கேட்டுட்டு இருக்காங்க, கூடுதலா போய் நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதும் இந்த பயிற்சிக்கு போறதும் எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க நந்தினி?
2: என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பயிற்சிகள் தான் வந்துட்டு நம்ம மேலும் மேலும் வந்துட்டு வளர்றதுக்கான வாய்ப்புகள். இதை நம்ம என்னைக்குமே எந்த ஒரு ட்ரைனிங்கையும் வந்துட்டு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் வந்துட்டு அதை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ட்ரைனிங் தான் வந்து நம்ம வாழ்க்கையில இன்னும் ஒரு படி, இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ நாசாக்கு போறது மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரைனிங், ரீமார்க்கபிளான எக்ஸ்போஷர் தான். ஆனா நான் அங்க போறதுக்கு நான் ஆக்சுவலி பல ட்ரைனிங், பல கிளாஸஸ், பல ப்ரோக்ராம்ஸ் ஆக்சுவலி அட்டன் பண்ணி தான் நான் இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மக்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சின்னா எல்லா ட்ரைனிங்கையும் நம்ம அட்டன் பண்ணணும். சின்ன ட்ரைனிங்னு நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது, ஏன்னா இந்த மாதிரியான ட்ரைனிங்லேருந்து தான் நம்மளோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் வளர்த்துக்க முடியும். அண்ட் நம்மளோட வாழ்க்கையில் இதை வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
1: இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, அதான் முதல் சொன்ன ஒரு விஷயம், நான் 12 வயசுலாம் ஒரு விண்வெளி வீராங்கனை ஆகணும், அந்த துறைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி யோசனை எல்லாம் வந்துச்சு இல்லையா. பொதுவாகவே நமக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும், பிடித்தம் இருக்கும், அதை பற்றி தேடல் அதிகமா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைங்க ஏன் இந்த விண்வெளித்துறை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஏன் இது அவ்வளவு முக்கியம், எல்லாரும் போக முடியுமான்னு கேட்டா நமக்கு தெரியாது இல்லையா. ஆனா தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாருடைய கடமையா பாக்கலாம். உங்களுடைய பார்வை என்ன, ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க?
2: நான் வந்து ஸ்டெம், சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ரொம்பவே
0: வலியுறுத்தக்கூடிய
2: ஒரு நபர். ஏன்னா நம்ம இப்ப இருக்கிற உலகம் வந்து அந்த மாதிரி ரொம்ப ஹைலி காம்படிட்டிவான உலகம், ஏஐ உலகம். ஸோ எதுவா இருந்தாலுமே ஏஐ ரிவால்வ் பண்ணி தான் இருக்கு. அண்ட் அதை நம்ம வந்துட்டு சுலபமா ஆக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள மாணவர்கள் வந்து இதுல முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி உள்ள எல்லாமே வந்து தொழில்நுட்ப சார்ந்த விஷயங்களா தான் இருக்கு. சோ இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அவங்க வந்து கத்துக்கிறது இந்த துறையில.
0: மூன்று கூறுகளை பத்தி நந்தினி வந்து ஒரு சந்திப்புல சொல்லியிருந்தீங்க, பொறியியல், தலைமைத்துவம், புத்தாக்கம், அறிவியல். அதுதான் நீங்க இந்த ஸ்டேம்னு சொன்னீங்க இல்லையா. இதுல ஈடுபடுறதுக்கு பெண்கள் முக்கியமா ஈடுபடணும் அப்படின்னு குறிப்பிட்டு பெண்களை வலியுறுத்தினதுக்கான காரணம் என்ன, வாய்ப்புகள் நிறைய இருக்கு பயன்படுத்திக்கலையோ அப்படின்னு நினைக்கிறீங்களா?
2: ஆமா கண்டிப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம இந்திய சமுதாயத்தை வந்துட்டு பெண்களுக்கு வந்து இன்ஜினியரிங் ரொம்ப ஹார்ட் கோரான ஒரு ஃபீல். நம்ம வந்து மற்ற துறைகளில் ஈடுபடணும், ஹெச்ஆர்ஓ இல்லை ஈடுபடலாம், தப்பு இல்லை. ஆனால் இன்ஜினியரிங்ல என்ன பொறுத்த வரைக்கும் பல வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இன்னும் அதை டேப் பண்ணி நம்ம எடுக்கலன்னு நான் சொல்லுவேன். நம்ம வாழ்க்கையில நம்மளை நாமே மேம்படுத்திக்கிறதுக்கும் இன்ஜினியரிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ஆக்சுவலி. ஸோ பெண்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த துறையில வரணும், ரொம்ப குறவா இருக்காங்க. அதுவும் நம்ம தமிழ் சமுதாயத்தினர்ல வந்துட்டு ரொம்பவே குறவா இருக்காங்க பெண்கள், பெண்கள் பொறியியல். இருக்கு பெட்ரோலியம் இருக்கு. சோ வேலை வாய்ப்புகள்ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல இருக்கு. நம்ம சாஃப்ட் ஸ்கில்ஸ், இந்த ட்ரைனிங், இந்த மாதிரியான ட்ரைனிங் நம்ம படிக்கும் போதே வந்துட்டு நாசா ட்ரைனிங்னு நான் சொல்ல வரல, பட் சின்ன சின்ன ட்ரைனிங் நம்மளோட சாஃப்ட் ஸ்கில வளர்த்துக்கிற மாதிரியான ட்ரைனிங்ஸ். நம்ம எப்படி வந்துட்டு ஒரு ஆளுங்க முன்னுக்கு போயிட்டு தைரியமா பேசுறது, பிரசன்டேஷன் ஸ்கில், என்னை பொறுத்த வரைக்கும் பிரசன்டேஷன் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில், இது இருந்தாலே வந்துட்டு நம்ம எங்கேயுமே பிழைச்சிக்கலாம்.
0: எப்படி நீங்க அதை வளர்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒவ்வொன்றுக்கும் வந்து டக் டக் டக்னு பதில் வரீங்க, அனுபவமா இல்ல நீங்க அது உங்களை வளர்த்துக்கிறதுக்கான
1: சின்ன அப்படித்தானா?
2: சின்ன வயசுல இருந்து அப்படி இல்லை, நான் ரொம்பவே வந்து கொஞ்சம்
1: அமைதியா
2: ரொம்ப பயப்படுவேன் நிறைய விஷயங்களுக்கு. பட் மக்களை பார்க்கும் போது, ஆளுங்களை பார்க்கும் போது, பேசும் போது ஆக்சுவலி எல்லாத்துக்குமே அந்த ஒரு பயம்ன்றது இருக்கும். நம்ம எப்படி அதை வந்து போர்ட்ரே பண்றோம், கான்பிடென்டா நம்ம எப்படி போர்ட்ரே பண்றோம். இப்ப நான் வரும்போது கூட அம்மா கிட்ட சொன்னேன், லைட்டா நர்வஸா இருக்கு அப்படின்ட்டு. அது எல்லாத்துக்குமே இருக்கும்ன்றத நான் முதல்ல நம்புவேன். எனக்கு மட்டும் அது இல்லை, எல்லாத்துக்குமே அது இருக்கும். ஆனா நம்ம எப்படி முன்னுக்கு வந்து கான்பிடென்டா பேசுறோம் அப்படின்றதுதான் வந்துட்டு.
0: இந்த பயணம் போயிட்டு வந்தீங்கல்ல, அதுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி மாற்றங்களை நந்தினி பார்க்க முடியுது? நீங்களே போறதுக்கு முன்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க, நந்தினி இப்படி அந்த மாதிரி இருந்திருக்கும், ஆனா வந்த பிறகு ஏ நந்தினி சாதிச்சிட்டியே அப்படின்ற மாதிரி எண்ணம் எல்லாம் வந்திருக்கும்.
2: சோ இன் ஒன் ஆஃப் தி பார்ட் வந்து இந்த ப்ரோக்ராம்ல என்னன்னா, என்னோட எக்ஸிகியூட்டிவ்ஸ், என்னோட சிஇஓ சிஎஃப்ஓ இந்த எக்ஸிகியூட்டிவ்ஸ் கிட்ட வந்து பிரசன்டேஷன் பண்ணணும். அது ரொம்பவே ஒரு டென்ஷனான மூமெண்ட் நான் சொல்லுவேன். பட் இந்த ட்ரெய்னிங்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா வந்து எல்லாமே சமமான ஆளுங்க தான், யாருமே வந்து பெரியவங்க நம்ம பயப்படணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த ட்ரைனிங் வந்துட்டு என்னோட கான்ஃபிடென்ட் லெவலை இன்னும் பூஸ்ட் பண்ணுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கோஒர்க்ஸ் கலீக்ஸாக இருக்கட்டும், நம்ம இங்கேருந்து ஆஸ்ட்ரோநாட்ஸ் இல்லை நாசாவோட டைரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு போவோம் பயந்துக்கிட்டு. ஆனால் அவங்க த வே நம்மளை ட்ரீட் பண்ணுறது எல்லாமே ரொம்பவே சாதாரணமாக, சகஜமாக, சாதாரண மக்கள் மாதிரி தான் நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம வந்துட்டு எது கான்ஃபிடென்டாக நம்ம வந்து இருக்கிறதுக்கு இந்த ட்ரைனிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு.
0: சரி, ஒரு பாடலை கேட்ட பிறகு
1: முதல்ல கேட்டிருந்தோம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுனா என்ன அப்படின்னு, இந்த ஆத்தி ஏன் மேலன்னு பாட்டு சொல்லிருந்தீங்க, அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த பாட்டு.
2: ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு மியூசிக் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு எனக்கு ரொம்ப கனெக்டடா இருந்துச்சு அங்க. அது வந்து ஒரு பேத்தியும் ஒரு பாட்டியும் ஒரு ரிலேஷன்ஷிப். எனக்கு வந்து என் தாத்தா ரொம்ப பிடிக்கும். ஆனா 2023 அவர் தவறிட்டாரு. அவரு இந்த ஊர்ல இருந்து வந்தவர். ஸோ அவர் கூட எனக்கு ஒரு 10-15 வருஷம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு டைம் கிடைச்சிச்சு. எனக்கு அவர்கிட்ட இருக்கிற பாண்டிங் நான் எப்பயுமே சொல்லுவேன், அளவு ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு மனிதராவது நம்ம மேல வந்துட்டு அன்கண்டிஷனல் லவ் வச்சாங்கன்னா நம்ம ரொம்ப பிளஸ்டான ஒரு பர்சன் அப்படின்னு தாத்தா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எனக்கு ரிலேட் பண்ண முடிஞ்சிச்சு இந்த பாட்டு.
0: செம்பி படத்துல இருந்து ஆத்திய மேல, அது நந்தினி பழனிசாமிக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்கலாம். வந்தனா ஸ்ரீனிவாசன்.

0: ஹாத்தியே மேலே செம்பி அந்த படத்துக்காக கோவை சரளா தான் இந்த படத்துல வந்திருப்பாங்க. வாய்ப்பு இருந்தால் இந்த பாடத்தை போய் பாருங்க, நல்ல ஒரு கதை அம்சம் அப்படின்னு இந்த படம் பெயரும் வாங்கி இருக்கிறது.
1: நந்தினி வந்திருக்காங்க, நந்தினியோட அம்மாவும் வந்திருந்தாங்க. கண்டிப்பா ஒரு ஒரு பிள்ளை இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பிரதிநிதியா போயிருக்காங்க, ஒரு ஒரு சாதனை படிச்சிருக்காங்க அப்படின்னா பெற்றோர்கள் அதுக்கு பெரிய பலமா இருக்கணும், தூணா இருக்கணும். சரி, ஏன் அவங்க அம்மாட்ட கண்டிப்பா பேசலாமே அப்படின்னு.
0: நந்தினியுடைய அப்பா பெயர் வந்து நந்தினி பழனியப்பன், அவங்களுடைய அம்மா பழனிசாமி. நந்தினியுடைய அம்மா பெயர் வந்து பழனி அம்மா, அவங்க வந்து பாலர் பள்ளி ஆசிரியர். சொல்லுங்க அம்மா பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க நந்தினி. இவ்வளவு நேரம் இதுல நீங்க அப்பாவை பத்தி பேசுனீங்க, அம்மாவை பத்தி சொல்லவே இல்லை, இப்பதான் நீங்க சொல்ல போறீங்க. சொல்லுங்க அம்மாவை பத்தி பேசுவோம்.
2: அம்மா இல்லனா அப்பா வந்துட்டு அவரு கடமைகள் செஞ்சாரு, பட் அம்மா தான் வந்துட்டு படிப்புன்றது எவ்வளவு முக்கியம்ட்டு எங்களுக்கு வந்துட்டு சொல்லி வளர்த்தாங்க. சோ எங்களோட எடுக்கேஷன் அப்ப அப்பா கிட்ட கேட்டீங்கன்னா நாங்க என்ன படிக்கிறோன்னா அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது. பட் ஆனா அந்த படிப்பு விஷயத்துல வந்துட்டு அம்மா இல்லைன்னா அப்பாவே சொல்லுவாரு, அம்மா இல்லைன்னா வந்துட்டு நீங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க ஒரு கிண்டர் கார்டன் டீச்சர், அடிப்படை கல்வி எவ்வளவு முக்கியம், அதுல இருந்து வந்து கல்வின்றதே எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கையை வந்துட்டு மேலும் மேலும் மேம்படுத்துறதுக்கு வந்துட்டு எட்டு கல்வின்னு இல்லை, பட் மற்ற கல்விகள் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு ஒரு விஷயத்த லேர்ன் பண்றதுக்கு தடையே இல்லை, வயசும் இல்லை. ஸோ அதை வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்ணி வளர்த்துருக்காங்க அம்மா.
1: சரி, பழனி அம்மா அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன்,
0: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு நீங்க பாலர் பள்ளி ஆசிரியை எப்படி விட்டுட்டு வந்தீங்க மாணவர்கள்லாம்?
3: நான் ஆக்சுவலி இன்னைக்கு நான் வந்து பாதி நேர
0: விடுப்பு,
3: விடுப்பு அதாவது
1: 10 மணிக்குள்ள
3: ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவங்க வந்து அந்த எம்பவரிங் அந்த கோர்ஸ்ல செலக்ட் ஆனப்பயே, ஆனா அப்ப அவங்க நாசாக்கு போறாங்கன்னு தெரியாது. அப்புறம்தான் அவங்க சொன்னாங்க இந்த ட்ரெய்னிங் வந்து நாசால நடக்குதுமா அப்படின்னாங்க. எனக்கு அப்பெல்லாம் ரொம்ப இதா தெரியல, ஆனா அவங்க போயிட்டு வந்து இப்ப அவங்க அந்த டிக்டாக் எல்லாம் போட்டுட்டு அவங்க ரொம்ப வைரல் ஆன போக தான், ஓ இது ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் போல இருக்கு. தெரியும் நாசாதான் அந்த விண்வெளி
0: ஆராய்ச்சி மையம்,
3: ஆராய்ச்சி மையம்னு. அப்புறம் அவங்க போட்டோலாம் அங்க இருக்கும் போதே எங்களுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க, இங்க இருக்கேன்னு. அப்புறம் அந்த அவங்க சம்பந்தப்பட்ட போட்டோஸ் எல்லாம் அப்ப அப்ப அனுப்பும் போது அப்ப நாங்களுக்கு எங்களுக்குள்ள நாங்க பேசிக்கோம், உங்க போயிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு.
0: சரி, நந்தினி எப்படி இவ்வளவு தைரியமா வளர்த்துருக்கீங்க? அவங்க பேசும்போதே ஒரு ஒரு ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு இது இல்ல, அவங்க வந்து கொஞ்சம்
1: பயம் இல்ல,
0: பயம் இல்லாம தைரியமா வெளி வராங்க.
1: அதுக்கு பதில் சொல்றாங்க, உங்ககிட்ட கத்துக்கிட்டுதா?
3: இவங்க மட்டும் இல்ல, என்னோட மத்த ரெண்டு பிள்ளைங்களுமே அப்படிதான் நல்லா பேசுவாங்க. சின்ன பிள்ளைகளே பேச்சு போட்டி, கதை போட்டி இதெல்லாம் போய் அவங்க பரிசெல்லாம் வாங்கியிருக்காங்க.
0: அந்த தைரியத்தை கொடுத்தது நீங்களா இல்ல அவரா? அவங்க உங்களை காட்டுறாங்க, நீங்க தான்.
3: என்ன அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது, அந்த கதை போட்டிக்கு போறதுக்கு, அந்த பேச்சு போட்டிக்கு போறதுக்கு. தேவாரம்லாம் வந்து 5 வயசுல இருந்தே போய் படிச்சு அவங்க பரிசெல்லாம் வாங்கியிருக்காங்க. அப்ப அந்த இதுல அவங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்க இந்த மாதிரி போய் பேசி கதை போட்டிக்கெல்லாம் போய் அவங்களுக்கு அந்த அந்த இது வந்து.
0: சரிம்மா, ஏட்டுக்கல்வி வாழ்க்கை கல்வி இதெல்லாம் அவங்க சொன்னாங்க. இருந்தாலும் ஒருத்தவங்க சாதிக்கிறதுக்கு பின்னால அவங்களுடைய வளர்ப்பு அப்படின்றது ஒண்ணு இருக்கு, பெற்றோர் அந்த குடும்பத்தினர் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு அம்மாவா?
3: பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு வந்து பெற்றோர் பங்கு தான் ரொம்ப. அவங்கள வந்து நான் அவங்களோட அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப குறைவு, லிமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்ப ரொம்ப எங்க கூடயே தான் இருப்பாங்க. அப்ப நம்ம வெளியே கூட்டிட்டு போறதா இருந்தாலும் இல்ல வீட்டுல நாங்க ரொம்ப வந்து அப்பெல்லாம் வந்து இந்த போன் எல்லாம் இல்லைங்க, படிப்பு தான் ரொம்ப. கதை புத்தகங்கள்லாம் நிறைய வாங்கி கொடுப்போம், இந்த மேகசின்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வாங்கி கொடுப்போம். அவங்க வீட்டுல படிப்பு தான், இந்த
1: இந்த வாரம் மே மாதம் சொல்லும் போது அன்னியர் தின, அன்னியர் தின வாழ்த்துக்கள் முதல்ல. என்ன சொல்லுங்க?
0: நன்றி சொல்ல விடுங்க.
3: ரொம்ப நன்றி, ரொம்ப.
1: ஆமா, சின்ன வயசுல இருந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தான் வளர்த்தீங்கன்னு அவங்க சொல்லிருந்தாங்க இல்லையா? பிள்ளைங்கிட்ட இதெல்லாம் சொல்லிதான் வளர்க்கணும் அப்படின்னா என்னன்னு சொல்வீங்கம்மா? ஒரு அன்னை அவங்களுடைய பார்வை சொல்லுங்க.
3: பெரியவங்களை மதிக்கணும், அவங்க முத சொன்னாங்கல்ல அவங்கள ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது, அதாவது ரொம்ப
0: இருக்கிற
3: இடம் தெரியாம
0: சொன்னது நீங்க தானா
3: சொன்னது,
1: அந்த மாதிரிதான் இருக்கணுமா
3: எனக்கு. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப கண்டுபட்டுறோம்
0: அப்படின்னு சாதனைகள் வெளியே சொல்லலாமா, அது பிரச்சனை இல்ல,
3: பிரச்சனை
0: இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க, இன்னைக்கு உங்களை வானொலியில வந்து உட்கார வச்சிருக்காங்க. சரி நந்தினி, இந்த நேரத்தை பயன்படுத்தி அம்மா கிட்ட ஒன்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஏன்னா அவங்க சொன்னாங்க அப்பாவை பத்தி எல்லா இடத்துலயும் சொல்லணும் நந்தினின்னு சொன்னாங்க, சொல்லுங்க நந்தினி.
2: உண்மைதான், நான் எல்லா இடத்துலயும் வெளிப்படையா சொல்றது வந்து அப்பாவை பத்தி தான், பட் அம்மாவோட பங்கு அங்க இல்லைன்னா நாங்க இந்த தூரம் வரைக்கும் வந்து வந்திருக்க முடியாதுன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். எல்லா கட்டத்திலயுமே அம்மா தான் இருந்தாங்க. நமக்கு ஒரு சீக்கா இருக்கட்டும், நம்ம படிக்கும் போது காலை அதிகாலையிலேயே எந்திரிச்சு படிக்கும் போது வந்து அவங்க தான் வந்து காஃபி கலக்கிறது, அவங்க தான் எந்திரிச்சு வந்து நம்மளை பார்த்துக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அம்மாவோட பங்கு வந்து அது வார்த்தையில சொல்ல முடியாத ஒரு விஷயம். அவங்க இல்லைன்னா நான் இல்லை. ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். பல இடத்துல வந்து நான் அப்பா பற்றி தான் நானும் சொல்லுவேன், பட் அம்மா இல்லைன்னா நாங்கள் இல்லை. அவங்க வந்து கல்வியாக இருக்கட்டும் சரி எல்லா விஷயத்துலையுமே வந்து ரொம்ப வரி பண்ணுவாங்க எங்களை பற்றி. அவங்களோட அளவில்லாத பாசம், அன்கண்டிஷனல் லவ்னு சொல்கிறாங்கல்ல, அளவில்லாத பாசம் வந்துட்டு எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்துச்சு. ஏன்னா அவங்களோட ஆசீர்வாதம், பிள்ளைங்க மேலும் மேலும் வளரணுன்ற ஒரு ஆசீர்வாதம், அது வந்து என்னைக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தெம்.
0: எங்களுக்காக ஒரு அன்பு முத்தம் டிக்டாக்ல பாக்குறவங்களுக்காக. நன்றி நந்தினி, நன்றி. நன்றியுடைய அம்மா பழனி அம்மா, உங்களை மீண்டும் சந்திக்கணும், இன்னும் பெரிய அளவுல வெற்றி அடையணும் நந்தினி. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் மின்னல் சார்பா.
2: ரொம்ப நன்றி, இந்த வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலி வந்துட்டு மின்னல் எஃப்எம் என்ன கால் பண்ணி என்ன வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மின்னலுக்கு.
0: நீங்க சாதிச்சிருக்கீங்க, நிறைய நம்ம சமுதாயத்துக்கு செய்யணும். பாராட்டுக்கள் நந்தினி,
2: ரொம்ப நன்றி.

இளம் வாக்காளர்களை கவர புதிய வியூகம். 3R விவகாரங்கள் குறித்த உள்ளடக்கங்களை வெளியிடுவதில் எச்சரிக்கையாக செயல்படுவீர். MCMC வேண்டுகோள். வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 9 முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நாட்டின் இளம் வாக்காளர்களின் ஆதரவை ஈர்க்க அம்னோ தகவல் தொடர்பு முறைகள் உள்ளிட்ட புதுமையான அணுகுமுறையை பயன்படுத்தும். 40 வாக்காளர்கள், குறிப்பாக 18 வாக்காளர்கள் வெளிப்படைத்தன்மை கொண்டவர்களாகவும் குறிப்பிட்ட கட்சிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டிய கட்டாயத்திலும் இல்லை என்ற உண்மையை அம்னோ அறிந்துள்ளதை அதன் தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது சயீத் அமீதி சுட்டிக்காட்டினார். இளம் வாக்காளர்கள் கட்சியை தேர்வு செய்யவில்லை, மாறாக வேட்பாளர்களையே தேர்ந்தெடுக்கிறார்கள். எனவே நாட்டின் வளர்ச்சியை முன்னிறுத்தி செயல்படும் வேட்பாளர்களுக்கே தேர்தலில் போட்டியிட முக்கியத்துவம் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே வரும் 16 பொதுத் தேர்தலில் பரிசா நேஷனல் BN தனித்து போட்டியிடும் என அதன் தலைவருமான டத்துஸ்ரீ டாக்டர் அகமது சயீத் அமீதி தெரிவித்துள்ளார். தனித்து போட்டியிட்டாலும் தேர்தலுக்கு பின்னரே அரசியல் ஒத்துழைப்பு குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றார் அவர். BN உறுப்பு கட்சிகளிடமிருந்து பெற்ற தகவலின் அடிப்படையில் தாம் அந்த கருத்தை வெளியிட்டதாக அவர் கூறினார். அண்மையில் நெகிரி செம்பிலான் அரசாங்க நிர்வாகத்திற்கு எதிராக 14 BN உறுப்பினர்கள் ஆதரவு மீட்டுக் கொண்ட சம்பவத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் பேசிய டத்துஸ்ரீ அகமது சயீத், அம்னோ துணைத் தலைவர் டத்துஸ்ரீ முகமது ஆசான், நெகிரி செம்பிலான் அரசாங்க நிர்வாகத்தில் நிலவும் தற்போதைய நெருக்கடியை தணிப்பதில் முக்கிய பங்காற்ற முடியும் என்றார். நெகிரி செம்பிலானில் நிலவும் தற்போதைய நெருக்கடிக்கு டத்துஸ்ரீ முகமது ஆசான் காரணம் என்று குற்றம் சாட்டுவது நியாயமற்றதாகும் என அவர் தெரிவித்தார். அந்த விவகாரத்திற்கு தீர்வு காண அவர் தம்முடன் அடிக்கடி தொடர்பு கொண்டு வருவதாக டத்துஸ்ரீ அகமது சயீத் தெரிவித்தார். தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு குஸ்கோப் அதன் நிர்வாக செலவுகளை சீரமைப்பதன் மூலம் 20 ரிங்கிட் வரை சேமிப்பை இலக்காக கொண்டுள்ளது. சமூக கூட்டங்களை கட்டுப்படுத்துதல், புதிய சொத்துக்கள் வாங்குவதை நிறுத்துதல், வெளிநாடுகளுக்கு செல்லும் பேராளர் குழுக்களை குறைத்தல் ஆகியவற்றின் வழி அந்த இலக்கை அடைய முடியும் என அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். இந்த சிக்கன நடவடிக்கை நாட்டின் வளர்ச்சி மற்றும் மக்களின் நலனில் கவனம் செலுத்துவதற்காகவே மேற்கொள்ளப்படுகின்றன. ஆசிய நெருக்கடியால் ஏற்பட்டுள்ள தாக்கத்தை எதிர்கொள்ள அரசாங்க நிர்வாக செலவினங்களை ஒருங்கிணைக்கப்படும் என்று நிதியமைச்சர் அண்மையில் கூறியிருந்தது. நாட்டில் கடந்த ஜனவரி முதல் வெப்பவாதத்தால் 2 மரணங்கள் பதிவாகியுள்ளதை சுகாதார அமைச்சு KKM உறுதிப்படுத்தியுள்ளது. வாகனத்தில் தனித்து விடப்பட்ட 2 குழந்தையும் நெடுந்தூர ஓட்டப்போட்டியில் பங்கேற்ற 42 ஆடவரும் அவர்களாவர். அதீத வெப்பம் தொடர்பான நோய்களால் இதுவரை 56 நேர்வுகள் பதிவாகியுள்ளன. பொதுமக்கள் புற நடவடிக்கைகளை குறைத்து தங்கள் உடல் நலனை பேணிக் கொள்ளுமாறு KKM அறிவுறுத்துகிறது. நோயின் தாக்கத்தை குறைக்க அனைத்து கல்வி நிறுவனங்களும் புறப்பாட நடவடிக்கைகளை பரிசீலனை செய்யுமாறு அது வலியுறுத்தியுள்ளது. இனம் சமயம் ஆட்சியாளர் 3R தொடர்பான விவகாரங்கள் குறித்த உள்ளடக்கங்களை, குறிப்பாக சினமூட்டும் வெறுப்பை தூண்டும் உள்ளடக்கங்களை உருவாக்குவது அல்லது பரப்புவதை தவிர்க்கும்படி அனைத்து தரப்பினரும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சமூக நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய இணைய சேவைகள், இணையதளங்களின் தவறான பயன்பாடு அணுக்கமாக கண்காணிக்கப்படுவதாக மலேசிய பல்லூடக தொடர்பு ஆணையம் MCMC தெரிவித்துள்ளது. தகவல்களை பகிர்வதற்கு முன் அதன் நம்பகத்தன்மையை சரிபார்க்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது.

0: வருகிறது.
1: சரவாக் அரசாங்கம் முதலீட்டை ஈர்ப்பதற்கும் மாநிலத்தின் செயற்கை நுண்ணறிவு AI தரவு மைய சூழலமைப்பை வலுப்படுத்துவதற்கும் குச்சிங் ஸஜிங்காட் அருகே உள்ள தஞ்சோங் எம்பாங் AI தரவு வளாகத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. அயர்லாந்து குடியரசுடன் இணைந்து அந்த தரவு வளாகம் மேம்படுத்தப்படும் என சரவாக் பொது தொடர்பு பிரிவு யூகாஸ் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அண்மையில் அயர்லாந்து டப்ளினில் K2 வியூக தரவு மைய வளாகத்திற்கு முதலமைச்சர் தான் ஸ்ரீ அபாங் ஜோஹாரி துன்ஓபெங் மேற்கொண்ட அதிகாரப்படி பணி பயணத்தின் போது அந்த இணக்கம் காணப்பட்டது. அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இத்திட்டத்திற்காக 405 ஹெக்டேர் நிலம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தான் ஸ்ரீ அபாங் ஜோஹாரி கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
3: 5 நட்சத்திர எரிசக்தி பயனீட்டு முத்திரையை கொண்ட மின் சாதனங்களை பயன்படுத்தலாம். மின் கொதிகலனில் நீரை முழுமையாக நிரப்பி கொதிக்க விடலாம்.
2: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
1: தமிழகத்தின் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்னும் சில மணி நேரங்களில் தொடங்கவிருக்கின்றன. இந்திய நேரப்படி காலை மணி 11 முதல் முன்னிலை நிலவரங்கள் தெளிவாக தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகாரப்படி முடிவுகள் மாலை முதல் நள்ளிரவு வரை கட்டங்கட்டமாக வெளியாகலாம் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக ஆட்சியை கைப்பற்றும் என அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அதிமுக மீண்டும் எதிர்க்கட்சியாக இருக்கும் என்றும் புதிதாக உருவெடுத்துள்ள விஜயின் தமிழக வெற்றி கழகம் 10 முதல் 15 இடங்களை வெல்லும் என அவர்கள் கணித்துள்ளனர். சீமான் தலைமையில் இயங்கும் நாம் தமிழர் கட்சி 1 முதல் 5 இடங்களை கைப்பற்றும் என அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். கடந்த 23ஆம் நாள் நடைபெற்ற 17வது சட்டமன்ற தேர்தலில் 85 விழுக்காட்டினர் வாக்களித்தனர். ஐக்கிய அரபு சிற்றரசு UAE-இன் எரிசக்தி நிறுவனமான அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனம் அட்நாக் 5ஆண்டுக்கான முதலீட்டு திட்டத்தை விரிவாக்கம் செய்வதாக அறிவித்துள்ளது. மூலதன திட்டத்தின் ஒரு பகுதியாக 2026 முதல் 2028 வரை சுமார் 54.5 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள திட்டங்களை மேற்கொள்வதன் மூலம் முதலீட்டு திட்டத்தை விரைவுபடுத்தவுள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது. அதிகரித்து வரும் உலகளாவிய தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கிலும் எரிசக்தி திட்ட செயலாக்கத்தின் ஒரு புதிய கட்டத்தை நோக்கியும் அந்த முனைப்பு முன்னெடுக்கப்படுவதாக அது கூறியது. அமெரிக்கா சாத்தியமற்ற ராணுவ நடவடிக்கை அல்லது இஸ்லாமிய குடியரசுடன் உடன்படிக்கை செய்து கொள்வதை தேர்ந்தெடுக்க வேண்டியுள்ளதாக ஈரான் புரட்சி பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நடைபெற்ற முதலாம் சுற்று அமைதி பேச்சுக்கள் தோல்வியடைந்துள்ள போதும் போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட்டிருப்பதை அது வரவேற்றுள்ளது. இருப்பினும் ஈரானிய துறைமுகங்கள் மீது கடற்படை அமெரிக்கா முற்றுகை விதித்திருப்பது நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் 2ஆம் கட்ட அமைதி பேச்சுக்களுக்கு திரும்பக்கூடும் என்ற நம்பிக்கை அதிகரித்துள்ள வேளையில் அந்த புரட்சிப்படை இவ்வாறு கூறியது. அண்டை நாடான மாலியில் நிகழ்ந்த அண்மைய தாக்குதல்களை தொடர்ந்து அமைதியையும் நிலைத்தன்மையையும் மீட்டெடுப்பதற்கான முனைப்புகளுக்கு ஆதரவளிக்க தயாராக உள்ளதாக செனகல் தெரிவித்துள்ளது. அதிபர் பசிரோ டியமாயோ ஃபாயே பொது ஒளிபரப்பு நிறுவனமான RTS மற்றும் தனியார் தொலைக்காட்சி வால்ஃப் டிவி TFM அளித்த நேர்காணலில் அவர் இதனை வலியுறுத்தியுள்ளார். மாலி மக்களுக்கு செனகலின் ஆதரவு தொடர்ந்து நிலைத்திருக்கும். அதிகரித்து வரும் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் நிலையில் அந்த ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். விளையாட்டு சூப்பர் லீக் கார்பந்து. நேற்றிரவு பெர்லிஸ் கங்காரில் உள்ள துவாங்குசைட் புத்ரா அரங்கில் நடைபெற்ற அப்போட்டியில் இமிகிரேஷன் எஃப்சி 3-1 என DPMM FC-ஐ வீழ்த்தியது. மற்றொரு ஆட்டத்தில் நெகிரிசிம்பிலான் எஃப்சியும் மலாக்கா எஃப்சியும் களமிறங்கிய வேளை கோலின்றி ஆட்டம் முடிவுற்றது. நிறைவாக டென்மார்க்கில் நடைபெற்ற தோமஸ் கின்ன பூப்பந்து போட்டி. ஆன்ஸில் நடைபெற்ற தோமஸ் கின்ன இறுதியாட்டத்தில் ஐரோப்பிய அணியான பிரான்சை 3-1 என்ற புள்ளிக் கணக்கில் வீழ்த்தி சீனா பட்டத்தை மீண்டும் தக்கவைத்துக் கொண்டது. இவ்வேளை அக்கிண்ணத்தை வென்று வரலாறு படைக்க வேண்டுமென்ற பிரான்சின் கனவு சீர்குலைந்தது. உலகின் முதல்நிலை ஆடவர் ஒற்றையர் வீரரான சீனாவின் ஷி யூகி 21-16, 16-21, 21-17 எனும் புள்ளி கணக்கில் பிரான்சின் கிறிஸ்தோப் பொபோவை வீழ்த்தினார். அவ்வாட்டம் 85 நிமிடங்களுக்கு நீடித்தது. இளம் வாக்காளர்களை கவர புதிய வியூகம். 3-6 விவகாரங்கள் குறித்த உள்ளடக்கங்களை வெளியிடுவதில் எச்சரிக்கையாக செயல்படுவேர். MCMC வேண்டுகோள். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் காமுனியாண்டி. வணக்கம்.

0: காலைமணி 9:13 வணக்கம் மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: தொடர்ந்து உங்கள் காலை பொழுதை உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். திங்கட்கிழமைகள்ல வணிகர் நிகழ்ச்சியின் வாயிலாக பல துறைகளை சேர்ந்தவங்க, வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம்.
0: இன்றைக்கு புகைப்பட துறையில் இருக்கக்கூடியவங்களை தான் பேச போறோம். அவர்கிட்ட தான் என்ன தகவல்னு பேச போறோம். நம்ம கூட வந்து ராஜேந்திரன் சுகுமாரன் பேச போறாரு.
1: சரி, பேசலாம். ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம்.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309072119.
1: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிக
2: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
0: வணிகர் நிகழ்ச்சியில இந்த வாரம் நம்ம ராஜன் பிரதர்ஸை தான் அறிமுகப்படுத்த போகின்றோம்.
3: புகைப்பட கலைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஈடுபட்டு வராங்க. இவங்களுமே வந்து பல வருட காலமாக இதில் ஈடுபட்டு வராங்க. இவங்களுடைய வேலை எப்படிப்பட்டது என்பதை தெரிஞ்சுக்க போறோம்.
0: இந்த ஒளிப்பதிவை வாங்க இப்போ கேட்க ஆரம்பிக்கலாம். வணக்கம் ராஜன், எப்படி இருக்கீங்க?
4: வணக்கம் வணக்கம் தேவிகன், ரொம்ப சிறப்பா இருக்கிறேன். நானு
0: எல்லாரும் கேட்கிற ஒரு கேள்வி முதல்ல அடுத்தது, எப்படி வந்து இப்படி எல்லாம் படம் எடுக்கிறீங்க? நாங்க எல்லாம் ஒரு பக்கம் யோசிக்கிறோம், நீங்க என்ன வேற பக்கத்துல இருந்து யோசிக்கிறீங்க? எப்படி அது முடியுது?
4: கடினமான ஒரு கேள்வியா இருக்குது. வித்தியாசத்தை காட்டினா தான் மக்கள் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. பத்தோட ஒன்றா நம்ம இருந்தோம்னா யாரும் நம்மளும் பார்க்க போகிறது இல்லை. ஸோ
0: கலையை எழுந்திருக்கும் போது நாங்கெல்லாம் எழுந்திருக்கிறோம், இதை செய்யணும் அது செய்யணும்னு யோசிப்போம். கலையை எழுந்திரிச்சோன்னே இதெல்லாம் இப்படி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு எழுந்திருப்பீங்களா?
4: இப்போ சோஷியல் மீடியா ரொம்ப வைடா இருக்கு. சோஷியல் மீடியா திறந்தாலே நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்குது. இப்போ உதாரணத்துக்கு நேற்று கூட பார்த்தீங்கன்னா, நான் காடியை பார்க்கிங்ல போட்டுட்டு இறங்கி நடந்துறப்ப ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரப்பி ஒரு வீடியோ போக கண்ணில் பட்டுச்சு, இது நல்லா இருக்கு. ஸோ உடனே அதை மைண்ட்ல நான் ஏற்றிட்டு பார்த்துட்டு ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அப்படியே எடுக்கணும்னு இல்லை, நம்மளோட ஐடியாவை அதில் சேர்த்து அதை ஒன்றும் அழகுப்படுத்தி
0: ஆரம்பத்திலிருந்தே படிச்சு அப்படி வர ஒரு சூழல் ஆயிருச்சு. ஆனா முன்பு இதுவே ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னுக்கு இப்படி இல்ல இல்லையா? நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எது உங்களுடைய சொந்த ஊர்? என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? எப்படி இதுக்குள்ள வந்தீங்க?
4: என்னோட பூர்வீகம் பாத்தீங்கன்னா நிபோன் டுபால், பினாங்கில் வந்து நிபோன் டுபால்னு ஒரு இடம் இருக்கு. ஸோ நிபோன் டுபால்ல இருந்து ஒன்னு ஒரு 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி உள்ள போனீங்கன்னா ஒரு பெரிய செம்பனை தோட்டம் இருக்கும், கலப்பா சவைட் சொல்லுவாங்க. அந்த தோட்டத்துல பைராம் தோட்டம்னு ஒரு தோட்டம் இருக்கு. தோட்டத்துல பிறந்து வளர்ந்தது எல்லாமே அந்த பைராம் தோட்டத்துல தான். பைராம் தோட்ட தமிழ் பள்ளியில தான் நான் படிச்சது எல்லாமே.
0: வீட்டுல யாராவது இந்த புகைப்படம் எடுக்கிறது இதுல ஆர்வத்தோட இருந்தாங்களா?
4: இல்ல, யாருமே இல்ல, யாருமே இல்ல. இந்த தொழில எங்க ஃபேமிலியில வந்து யாருமே இருந்தது இல்ல. சோ நான் தான் முதல் ஆளு.
0: எப்படி வீட்டை விட்டாங்க முதல் புகைப்படத்துறை? ஏன்னா இப்போ வந்து வேற காலம் இல்லையா, நீங்களாம் வரும்போது வேற மாதிரி ஒரு சூழல், எப்படி விட்டாங்க அது?
4: உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா 2003 நான் வந்து ஃபைவ் முடிச்சுட்டு கோர்ஸ் முடிச்சுட்டு இருந்தப்ப 2003 நான் ஒரு தொழிலில் நான் சேர்ந்தேன். ஸோ சேர்ந்துட்டு அப்படி போய்கிட்டு இருக்க காலகட்டத்தில் அதில் வந்து வருமானம் வந்து ரொம்ப ஒரு சின்ன வருமானமாக இருந்துச்சு. 10 அடிஷ்னல் வருமானம் வேணுமே நம்மளுக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிற டைமில் தான் ஒரு நண்பர் மூலியமாக எனக்கு இந்த கேமராவை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அண்ணன் இதுதானே டிஎஸ்எல்ஆர், என்ன இது, எப்படி அதில் படம் பிடிக்கிறது அண்ணன் நீங்கள்?

0: இந்த வாரம் புகைப்பட கலைஞரை உங்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இந்த துறை அப்படின்றது முன்பு மாதிரி இல்லைங்க, இப்போ இந்த துறை வேறொரு நிலையை எட்டி பிடித்திருக்கின்றது. இப்போ எப்படி எல்லாம் தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நீங்க முதல்ல சில விஷயங்கள் சொன்னீங்க, அதுக்கு பிறகு நீங்க இதுல வந்து ப்ரொஃபஷனல் அப்படின்னு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு நபரா மாறணும்னா என்னென்னலாம் தயார்படுத்திக்கிட்டீங்க, எப்படி உங்களை செம்மைப்படுத்திக்கிட்டீங்க? ராஜ்,
1: மாஸ்டர் போட்டோகிராபி அசோசியேஷன் யூகேல ஒரு அசோசியேஷன் இருக்கு, அது வந்து நம்மளுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கும். ஒரு இன்ஜினியர் இருந்தா IR கொடுக்கறாங்கல, அதே மாதிரி போட்டோகிராஃபர்ஸ்க்கும் ஒரு டைட்டில் இருக்கு. ஸோ மாஸ்டர் ஒரு அங்கீகாரம், நம்மளோட போட்டோஸ் அங்கே சப்மிட் பண்ணி நம்ம அங்கே குவாலிஃபை பண்ணி, ஸோ அந்த டைட்டிலை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், ஒர்க் ஷாப் இந்தோனேஷியாவில். மெயினாக தேவிகன் பார்த்தீங்கன்னா, புக்கில் படிக்கிறத விட அனுபவம் நிறைய கற்றுக்கொடுக்கும். நான் படித்து வந்த போட்டோகிராஃபர் இல்லை, அனுபவத்தில் வந்த போட்டோகிராஃபர். இந்த 15 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3000 கல்யாணம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து அனுபவம் வந்து இந்த பேலன்ஸ் 5
0: இப்படியெல்லாம் மாறி இருக்கு. கல்யாணம் அப்படின்னு வச்சுக்கோமே, ஏன்னா கல்யாணத்துலதான் புகைப்பட கலைஞர்களுக்கு பெரியதொரு பொறுப்பு வந்து சேருது இல்லையா, எப்படிப்பட்ட மாற்றங்களை இது கொண்டு வந்திருக்கு?
1: மாற்றம் பாத்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்துல இது வந்து ஒரு சீசன் பிசினஸ் சொல்லுவாங்க, இது ஒரு ப்ரொஃபஷனாவே யாரும் ஏத்துக்கணும். உங்க மகன் என்ன வேலை பாக்குறாரு? போட்டோகிராஃபரா? அது ஓகேவா, ஒரு சீசன் பிசினஸ் ஆச்சே. வேற ஒரு கண்ணோட்டத்துல பாத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த தொழில. இன்னைக்கு இந்த தொழில் பாத்தீங்கன்னா, தொழில நீங்க நல்லா பண்ணீங்கன்னா நல்லா கண்டிப்பா சம்பாதிக்க முடியும்.
0: ஆனா இப்ப கல்யாணம்ன்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துல நடக்கக்கூடியது. இப்ப நமக்கு வந்து முகூர்த்த காலங்கள் அப்படின்னு கூட இருக்கு, ஆடி மாசமோ இல்ல மார்கழியோ வந்தா கல்யாணம் நடக்காது இல்லையா. அப்ப வருமானம் பாதிக்குமே?
1: வருமானம் கண்டிப்பா பாதிக்கும் தான். பாதிக்கிறத பாதிக்கன்ற வார்த்தையை பாதிக்கிறத விட நம்ம ஒரு ஃபைனான்சியல் பிளானிங்ல இருக்கணும். எந்த தொழில் பண்ணாலும் ஒரு கேபிட்டல் இருக்கணும் நம்மளுக்கு. ஓ, நான் போட்டோகிராஃபரு, நான் இவ்வளவுதான் பண்ண முடியும், எனக்கு கேபிட்டல் இல்ல, ஒண்ணுமே இல்லைன்னா அந்த தொழில் பண்ணக்கூடாது. இந்த போட்டோகிராஃபி தொழில் மட்டும் கிடையாது, எந்த தொழில் பண்ணாலுமே ஃபைனான்சியல் பிளான் வேணும் நம்மளுக்கு. இந்த ஒரு வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம், எத்தனை வெட்டிங் ஷூட் பண்ண போறோம், 100 வெட்டிங்கா, 150 வெட்டிங்கா? ஸோ நம்ம தான் பிளான் பண்ணும், நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம தான் எடுக்கணும். ஸோ ஃபைனான்சியல் பிளான் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதம் வருமானம் கூட வருதுன்னு இந்த மாதம் எல்லாத்தையும் செலவு பண்ண முடியாது. அடுத்த 3 என்னென்ன பண்ண போகிறோம்னு பிளான் பண்ணணும். ஸ்டாஃப் இருப்பாங்க, எக்ஸ்பென்சஸ் இருக்கும், பிரிண்டிங் இருக்கும், சேலரி இருக்கும். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. வெட்டிங் சீசன் இல்லாத டைமில் பார்த்தீங்கன்னா, தேவிகன் ப்ராடக்ட் ஷூட், கொலாபரேஷன் ஷூட், பர்த்டே இருக்குது, கார்ப்பரேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா கேட்டகரி இருக்குது. சீசன் இல்லாத டைமில் ப்ரீ வெட்டிங், நம்மள ஸ்கெடியூல நம்ம தான் அப்படி வேணும் நம்ம அடிக்க வச்சுக்கணும்.
0: பாடலுக்கு முன்னதாக ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இப்போ உங்களுடைய இந்த புகைப்பட துறை வந்துட்டு பாத்தீங்கன்னா, வெளிநாடுகள் வரைக்கும் நீங்க போயிருக்கீங்க, சில இடத்துல ஸ்விஸ் போயிருக்கீங்க, இங்கெல்லாம் போயிருக்கீங்க, அதெல்லாம் பார்க்க முடியுது இல்லையா. இந்த மாதிரி எத்தனை நாட்டுக்கு புகைப்படம் பிடிக்கிறதுக்காக போயிருக்கீங்க?
1: நான் ஆஸ்திரேலியா ரொம்ப அதிகமாக போன ஊருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 5 தடவை வெட்டிங் ஷூட் போயிருக்கேன். நியூசிலாண்ட், அடுத்தது சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், துபாய், இந்தியா, ஜப்பான் அண்ட் தாய்லாந்து.
0: இப்போ இங்க இருக்கிறவங்க அங்க உங்களை கூட்டிட்டு போனாங்களா, அங்க இருக்கிறவங்க உங்களை
1: கூப்பிட்டுருக்காங்க? ஓகே, ப்ரீ வெட்டிங்னா இங்க இருக்கவங்க கூப்பிட்டு போவாங்க, வெட்டிங்னா கண்டிப்பா அந்த நாட்டில் உள்ளவங்க தான். ஸோ வெட்டிங்ன்றப்ப ஆஸ்திரேலியால ஒரு 5 வெட்டிங் ஷூட் பண்ணி அங்க உள்ள கிளையன்ஸ் அவங்க அங்கேருந்து நம்மள புக் பண்ணாங்க. அதே மாதிரி நியூசிலாண்டும். ஸோ மற்ற யூரோப் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ப்ரீ வெட்டிங்க்கு மட்டும்தான்.
0: அவ்வளோ தூரம் போறாங்க இங்க இருக்கிறவங்க, இங்க இருந்து செலவு பண்ணிட்டு
1: கண்டிப்பா
0: கூட்டிட்டு போறாங்க.
1: சோசியல் மீடியா ரொம்ப வைடாச்சு, நிறைய விஷயத்த பாக்குறாங்க, ஆசைப்படுறாங்க மக்கள்.
0: அப்ப எத்தனை நாள் ஆகும் இந்த மாதிரி ப்ரீ வெட்டிங்லாம் போனீங்கன்னா?
1: ரீசனா வந்து சுவிட்சர்லாந்து ப்ரீ வெட்டிங் போனப்ப, சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ் அண்ட் துபாய் கவர் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 8
0: ஒவ்வொரு தடவை போகும்போது
1: 8. ஸோ அது சில கண்ட்ரியில் ஈஸியாக போய் என்டர் பண்ணிடலாம். யூரோப் கண்ட்ரின்றப்ப வந்து நம்மளுக்கு அந்த எந்த பிரச்சனையும் இருக்காது. மலேசியா பாஸ்போர்ட்டுக்கு ரொம்ப வேல்யூ இருக்குது. ஸோ அதே நீங்கள் ஆஸ்திரேலியான்றப்ப அவ்வளோ ஈஸியாக நீங்கள் என்டர்
0: பண்ணுவாங்க, அந்த விசாவுக்கு வந்து ரொம்ப.
1: ஸோ ஒரு ஒரு வாட்டி நம்ம என்டர் பண்ணுற டைமில் டஃப்பாக தான் இருக்கும். அதுவும் இப்போ ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா, அதோட அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ வருமானம், நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க, எல்லாத்தையும் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ நம்மளோட வீசாவே அப்ரூவ் ஆகுது. நம்ம வேலை நல்லா இருந்தால் கிளைண்ட் செலவு பண்ண ரெடியாக இருக்காங்க.

0: இன்றைக்கு ராஜன் பிரதர்ஸ் போட்டோகிராஃபி மற்றும் வீடியோகிராஃபி இதை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த துறையை பற்றி பேசணும், சுவாரஸ்ய கதைகள் பேசணும், உங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அதெல்லாம் சொல்லணும். ஆனா இதுல சவால்களும் நிறைய இருக்கு, தொழில்நுட்ப ரீதியா, வியாபார ரீதியா, இது எல்லாமே அடங்கி இருக்கு இல்லையா? எப்படிப்பட்ட சவால்களை எதிர்கொண்டு இருக்கீங்க ராஜன்?
1: முக்கியமான ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப மலேசியால என்ன பிரச்சனைனா, நிறைய ஃபாரினர்ஸ், நிறைய பேர் இங்க வந்து இல்லீகலா வேலை பாக்குறாங்க. சோ அவங்க வந்து இங்க வேலை பாக்குறப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த தொழில் பண்றாங்க, குறைவான விலையில பாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க வந்து ஒரு அந்த வேலைக்கு அவங்க ஒரு 5,000 வெள்ளி வாங்குறாங்கன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஆனா அவங்க வந்து 2,000 வெள்ளி தான் வாங்குவாங்க. ஸோ இங்க வந்து விலை குறைவா இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்க மலேசியன்ஸ் வந்து என்ன பண்றாங்க, புக்கிங் கொடுக்குறாங்க. புக்கிங் கொடுக்குற டைம்ல என்ன ஆகுது, புக்கிங்கும் எடுத்துடுறாங்க, அவங்களும் வந்து செய்யறாங்க. சில வெயிட்டிங்ல புக்கிங் எடுத்துட்டு வராம காணா போன ஃபோட்டோ கேப்பர்ஸ், வீடியோ கேப்பர்ஸும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபாரினர்ஸ்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இண்டஸ்ட்ரியில உருவாக்கிட்டு போயிட்டு இருக்குது. ரொம்ப பேர் சஃபர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முறையா அரசாங்கத்துக்கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் இதுக்குள்ள விஷயத்த அரசாங்கம் நம்மளுக்காக பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்போட இருக்கிறோம். ஒரு விண்டோஸை நீங்க புக் பண்ணுறதுக்கு முன்னே அவங்க பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியணும். அவங்க யார், எங்க இருக்காங்க, அவங்களோட பேஸ் எங்க, தொழில எத்தனை வருஷமா இருக்கிறாங்க, ட்ரஸ்டடா, நம்பிக்கையானவங்களா, அதெல்லாம் ரொம்ப முக்கியம்.
0: அவங்க எடுத்த படம் தானா, அவங்க எடுத்த வீடியோ தானா?
1: ஆமா. சோ இந்த மாதிரி இருக்கு பாருங்க. சும்மா நம்ம எல்லாத்தையும் சோசியல் மீடியாலேயே பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு அப்புறம் பின்னாடி குத்து குடையுதுன்னு இருக்க முடியாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
0: போட்டி நிறைஞ்ச ஒரு வியாபாரம் இது, ஒரு வேலை இல்லையா? எப்படி தக்க வச்சுக்கிறீங்க உங்களை இப்ப 20 வருஷம் அப்படின்னா?
1: ரஜினி கமல் மாதிரி தான் ஜி. 80s ரஜினி தான் சூப்பர் ஸ்டாரு, 90s ரஜினி தான் சூப்பர் ஸ்டாரு,
0: இப்பயோ ரஜினி தான் சூப்பர்,
1: ரஜினி தான் சூப்பர் ஸ்டாரு. சோ இது என்ன சொல்ல வரேன்னா, இந்த தொழில நம்ம நிலைச்சு நம்ம நிக்கணும்னா அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மூவ் பண்ணணும். நான் ஒண்ணு பழைய ஸ்டைல தான் இருப்பேன், நான் அப்படிதான் இருப்பேன்,
0: நிக்க வச்சுதான் படம் எடுப்பேன்,
1: அப்படின்னா நம்ம இண்டஸ்ட்ரியில நிலைக்க முடியாது. கரண என்ன போயிட்டு இருக்கு, என்ன என்ன டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணணும். சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கணும்.
0: இப்ப புதுசாலாம் வருவாங்களே, இப்ப புதுசா நீங்க வேலைக்கு எடுக்கலாம், இல்ல இன்டர்ன்ஸ் வருவாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஐடியாஸ், யோசனைகள்லாம் எடுத்துக்குவீங்களா நீங்க, கேப்பீங்களா அவங்க?
1: கண்டிப்பா கண்டிப்பா. யங்ஸ்டர்ஸோட ஐடியாஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம டீம் இந்த தொழில் பாத்தீங்கன்னா, ஒரு ஆளால ஒன் மேன் ஆமியால செயல்பட முடியாது, அது வாய்ப்பே இல்லை. நம்ம சம்பாதிக்கிற காசை நம்மளே வச்சுக்கிட்டோமா நம்ம க்ரோ பண்ண முடியாது. ஸோ நம்ம சம்பாதிக்கிற காசை நம்ம டீமை பில்ட் பண்ணணும். டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே தான் இந்த தொழிலில் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். அது ரொம்ப நான் என்னோட சின்ன அட்வைஸ் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு, டீம் வெரி இம்பார்ட்டன்ட். டீமை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. டீம் இல்லைன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் பிழைக்கவே முடியாது.
0: இப்போ ஒரே நேரத்தில் 2-3 நிகழ்வுகள் இருக்கும். ஒன்று இப்போல இருக்கும், ஒன்று பினாங்கில் இருக்கலாம், ஒன்று ஜோஹோரில் இருக்கலாம். எப்படி அதை அதை எடுக்கணும், அதை நீங்கள் தரமாக செய்யக்கூடியவங்கன்னா உங்களை எடுத்துக்கிட்டே இருப்பாங்களே, புக்கிங் வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி அதை சரிப்படுத்துக்குவீங்க? ஓய்வு இல்லாமல் காலையில் ஒன்று இருக்குது, மத்தியானம் இருக்குது, ராத்திரி இருக்குது, எப்படி அதை சரிப்படுத்திக்கிறீங்க, போய் சேர்றீங்க உரிய நேரத்துக்கு?
1: வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாமே அந்த ஃபோட்டோகிராஃபர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அப்படி கிடையாது. ஒரு விஷயத்தையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கேட்டீங்க, ஜோஹர்லேருந்து காலையில் ஜோஹரில் இருக்கீங்க, ஈவினிங் பார்த்தா வேறு இடத்துல இருக்கிறீங்க, கரெக்டாக பிளான் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள், இன்றைக்கி எனக்கு ஜோஹரில் ஷூட் இருக்குது, ஒரு டெம்பிள் கிட்டே ஷூட் இருக்குது. அந்த டெம்பிள் நான் போய் மொதல் நாளே அங்கே போயிடுவேன். போனதுக்கப்புறம் நான் தங்க போகிற அந்த ஹோட்டலுக்கும் அந்த டெம்பிளுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு அதை செக் பண்ணி தான் அந்த ஹோட்டலே புக் பண்ணுவேன். ஸோ ஒரு ஒரு விஷயமும் நம்ம பார்த்து யோசித்து, ஓகே இந்த டேட்டில் புக்கிங் வருதா, இந்த டேட் என்ன நாள், ஹரிராயாவா, தீபாவளி உழுகுதா, இல்லை தீபாவளி ஈஃபா, இல்லை சைனீஸ் நியூ இயர் ஈஃபா, எல்லாமே நம்மளுக்கு தெரியணும். நீங்கள் ராங்கான டைமிங்கில் போய் ஜேபியில் ஒரு புக்கிங்கோ பிணையில் ஒரு புக்கிங்கோ நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா நம்ம அன்னைக்கு மீனாயிரும். ஸோ அப்படியே எடுத்துட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியே ஆகணும். டீம் பி டீம் ஏ இருந்தே ஆகணும், நம்மளுக்கு ஒரு பேக்கப் இருந்தது. அதனால தான் சொல்கிறேன், டீம் வெரி இம்பார்ட்டன்ட். டீம் இல்லைன்னா நம்ம கீழே விழுந்துருவோம்.
0: இப்போ இது வந்து தனிநபராக செயல்படுறது சாத்தியங்கள் ரொம்ப குறை.
1: தனிநபராக செய்கிறப்ப ஒரு பிராண்டு கிடைக்கும், ஆனால் பிஸ்னஸ் பெருசாக வளர்க்க முடியாது.
0: ஒரு சின்ன நிகழ்ச்சியை பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். கல்யாணம் அப்படிலாம் போகும்போது அது சாத்தியங்கள்.
1: கண்டிப்பாக டீம் வேணும்.
0: இப்போது நிறைவு செய்யறதுக்கு முன்னுக்கு நீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் இப்ப கலந்துக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமா? எல்லா முகூர்த்த நாள்லயும் எல்லா விடுமுறையிலயும் ஏதாவது ஒண்ணு இருக்கு இல்லையா, போவீங்களா புகைப்பட கலைஞர்கள்?
1: ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு தேவிகா, நீங்க சொல்றப்ப எனக்கு இவ்வளவு நேரம் நான் இன்டர்வியூ பண்ணதை நீங்க என்ன கேட்டதை விட இந்த கேள்வி வந்து பர்சனல் ரொம்ப கொஞ்சம் இமோஷனலான கேள்வி. கண் கூட கலங்க வாய்ப்பு இருக்குது. இந்த கேட்டீங்களே கலந்துக்க முடியுமா நிகழ்வுலாம் போயிட்டு, என்னோட 2 சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட் கூட என்னால் போக முடியாமல் போயிடுச்சு. சொந்த ஓன் சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட்டுக்கு என்னால் போக முடியல. நான் ஒரு ஜேபியில் எனக்கு ஷூட் புக்கிங் எடுத்தாச்சு, 2 புக்கிங்கு. அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க டிசைட் பண்ண என்கேஜ்மெண்ட் சுச்சுவேஷன். ஸோ என்னால் போக முடியல, புக்கிங் எடுத்துருவோம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த கிளையண்ட்டை போயிட்டு எனக்கு தங்கச்சிக்கு கல்யாணம் வருது, தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்ட் வருது, நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், எட்டிக் கிடையாது. அடுத்த லெவலுக்கு போனோம்னா நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி தான், சாக்ரிஃபைஸ் பண்ணாம எதுவுமே கிடையாது.
2: நிலைச்சு இருக்கணும்னாலும் நீங்க உங்களை திறமையை காட்டிக்கிட்டே இருக்கு.
1: ஆமா,
2: இப்ப இதெல்லாம் நீங்க செய்யறீங்கன்னா நீங்க மலேசியா முழுக்க சுத்திட்டு வரீங்க, வெளிநாட்டுக்கு போய் எல்லாம் படம் எடுக்கிறீங்க, அதுக்கும் நேரம் ஒதுக்கிக்கிறீங்க, இதெல்லாம் எல்லாம் இருக்க உங்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க இல்லையா?
1: பக்கமல் கண்டிப்பா என்னோட மனைவி தான், மனைவி பவித்ரா. ஸோ என் மனைவி தான் என்னோட பக்கபலமே. ஸோ எனக்கு என்னோட ஒய்ஃப் இங்கே எனக்கு ஆதரவு இல்லைன்னா நான் இந்த லெவலுக்கு இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்க மாட்டேன். மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சொல்கிறேன், மனைவி ஆதரவு இல்லைன்னா யாராலையும் சக்ஸஸ் ஆக முடியாது.
2: இந்த மாதிரி எல்லாருக்குமே வெற்றி அடையிறதுக்கு பின்னால் யாராவது இருப்பாங்க, அது பெற்றோர்களாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். இந்த மாதிரி அவருடைய மனைவி தான் அது எல்லாருமே எல்லா விஷயங்களையுமே பார்த்துக்கிறாங்க அப்படின்னு. நிறைவாக நிறைய புது புது கலைஞர்கள், புகைப்பட கலைஞர்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. போட்டி மிகுந்த ஒரு தொழில் தான், ஆனால் அதுக்கேற்ற அந்த டிமாண்ட்னு சொல்லக்கூடிய அதுக்கான அந்த எதிர்பார்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ வரவங்களுக்கு, நீங்க 20 வருஷமா இந்த துறையில் இருக்கீங்க, உங்களுடைய ஆலோசனை அப்படின்றத விட ஒரு சக கலைஞரா என்ன சொல்லணும் அவங்களுக்கு?
1: ஓகே, இது என்ன இந்த பத்தி ரொம்ப நான் பார்த்துட்டு வர்றது எல்லாமே என்னன்னா, அடுப்பை பத்த வச்சவங்களாம் செஃப் ஆக முடியாது. ஏன் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான வார்த்தைன்னு கூட நீங்க இதை பார்த்துக்கலாம், நினைச்சுக்கலாம். நீங்க கேமராவை எடுத்தவங்கலாம் போட்டோகிராஃபர் ஆக முடியாது,
2: தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரனாக முடியாது.
1: ஏன் இது சொல்றேன்னா, எது எந்த தொழிலா இருந்தாலும், என்ன தொழில் எதுவா இருந்தாலும் முழுமையா கத்துக்குங்க. அனுபவம் எல்லாமே கத்துக் கொடுக்கும். இந்த 15 வருஷத்துல எனக்கு கத்துக் கொடுத்தது தான் இந்த ராஜன் பிரதர்ஸ். ஸோ அனுபவத்தை எடுத்துக்குங்க, நிறைய பேர் கூட பழகுங்க, இண்டஸ்ட்ரியில் கூட சேருங்க, நிறைய விஷயம் இருக்குது. அனுபவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரியில்.
2: 15 ஆண்டுகால அனுபவம் தான் இவரை வந்து இப்படி உருவாகி இருக்கு, 20 வருஷமா இதுல நிலைச்சிருக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய நிறைய வெற்றிகள் அடையணும். இவருடைய புகைப்படங்கள் காணொலிகள்லாம் பார்க்கணும்னா ராஜன் பிரதர்ஸ் அப்படின்னு நீங்க இன்ஸ்டாகிராம் இல்லைனா டிக்டாக்ல கூட போய் பார்க்கலாம். எவ்வளவு புகைப்படங்கள், எவ்வளவு காணொலிகள்லாம் எடுத்திருக்கிறாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு சந்திப்பு. அதுவும் குறிப்பா இந்த மாதிரியான சூழலை எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க இந்த வியாபாரத்துல, இது வந்து எப்படிப்பட்ட சூழலை கொண்டுட்டு வந்து சேர்க்குது, கொண்டுட்டு போகும் அப்படின்றதெல்லாம் பகிர்ந்து கொண்ட ராஜன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி தேவிகன், நன்றி மின்னல் எஃப்எம். வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா மீண்டும் சந்திப்போம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இடியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01 09 07 29 19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
3: தொடர்பு ஆலோசகரும் நாட்டின் தலை சிறந்த சீன ஆங்கில நாளேடுகளின் மின் ஊடகங்களின் கட்டுரையாளருமான ரவீந்திரன் ராமன் குட்டி.
4: எல்லோருக்கும் வாழ்க்கையில வந்து கல்வி சாலை தான் ஒரு முக்கியமான இடம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அலம் புளோரால நான் வேலை செய்யும் போது மின்னல் எஃப்எம் வந்து எனக்கு ஒரு லைப்ரரியா அல்லது ஒரு யூனிவர்சிட்டியா எனக்கு திகழ்ந்துச்சு. வாரத்துக்கு ஒரு முறை மின்னல் எஃப்எம்ல பேசுற அந்த ப்ரோக்ராம் வந்து என்னோட மொழியை வந்து அவ்வளவு ஒரு பயனுள்ள வகையில் அனுபவத்தை கொடுத்துருக்கு பாருங்களேன். எனது மனமார்ந்த நன்றி மின்னல் எஃப்எம்க்கு நான் கண்டிப்பா தெரிய வைக்கணும். ஏனென்றால் எனது குறைகளை பெருசுப்படுத்தாமல் அவ்வளோ ஆர்வமும் முக்கியத்துவமும் கொடுத்து எனது தமிழை வந்து இப்போ இவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்கன்னா அது ஒரே ஒரு ரேடியோ ஸ்டேஷன்
5: அவளும் நானும்
4: மின்னல் எஃப்எம்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1 1 7 2 9 1 9. வணக்கம். இன்னும் இந்த மணி நேரத்தோடு ஒரு நிறைவுக்கு வருகின்றது.
1: இன்றைக்கு நிறைய கதைகள் நம்ம நேர்களோட பகிர்ந்துகிட்டோம். யாருக்கும் தெரியாம சும்மா இறந்துடலாம், அமைதியா இருந்துட்டு போண்டா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, ஆமா அப்படி சொல்லிதான் வளர்த்தாங்க, ஆனா சில விஷயங்களை சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு நம்ம நேர்களும் பகிர்ந்துகிட்டாங்க.
0: அது ஒரு தடவை கேட்டுருமா மோகன்,
2: நல்லவனை பார்த்தா சிரிச்சுக்க, சரியில்லாதவனை பார்த்தா விலகிக்க. நமக்கு இதுக்கடா வம்பு, இருக்கடம் தெரியாம இருந்துட்டு போயிரும்டா. அப்படி
1: சென்று பயிற்சிகள் பெற்ற நிறைய கதைகள் நம்மோடு பகிர்ந்துகிட்டாங்க. அதை ஒட்டி ஒரு காணொலிகள்லாம் தொடர்ந்து மின்னல் சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்துகிட்டோங்க.
0: ஆமாங்க, நல்ல ஒரு உற்சாக ஒரு பானம் மாதிரி திங்கக்கிழமை அதுமா கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அடுத்தது இளமை உல்லாசத்துல உங்களோட பேச கிஷன் காத்துட்டு இருக்காரு.
1: இந்த அளவில் வணக்க மின்னலுக்கு விடைபெற்று நாங்க வீட்டுக்கு போயிட்டு வர நான் மோகன்,
0: தெய்வீக உங்க உடம்பு மனசெல்லாம் பாத்துக்கோங்க, நல்ல வெயில் மழையெல்லாம் இருக்கு, அதனால பாத்து பத்திரமா இருங்க.
1: சரி போயிட்டு வரேங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். வரும் ஜூன் 13-14 ஆகிய நாள்களில் நடைபெறும் 2026 தைப்பிங் அனைத்துலக இளைஞர் இசைக்குழு விழா 20,000-க்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை ஈர்க்க இலக்கு கொண்டுள்ளது. கடந்த ஆண்டு கிடைத்த அமோக வரவேற்பை தொடர்ந்து அந்த இலக்கு பதிவு செய்யப்பட்டதாக கல்வி துணை அமைச்சரும் தைப்பிங் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஒங்காவோ கூறினார். பிலிப்பீன்ஸ், ஹாங்காங், இந்தோனேசியா, ஜப்பான் உள்ளிட்ட 6 நாடுகளின் இசைக்குழு அந்த விழாவில் பங்கேற்கின்றன. பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்துசிரி ரஃபிசி ரம்லி குறை கடத்தி நிறுவனமான ஆம் ஹோல்டிங்ஸ் ஏஆர்எம் உடனான 1.1 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான அரசாங்க ஒப்பந்தம் குறித்த விசாரணை தொடர்பில் இன்று வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்பட்டுள்ளதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. சிலாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷாவை சிறுமைப்படுத்தும் நோக்கில் சமூக ஊடகத்தில் பதிவேற்றப்பட்ட உள்ளடக்கத்தை தொடர்ந்து உள்நாட்டு ஆடவர் ஒருவர் பினாங்கு புக்கிட் மிர்தாஜாமில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. பினாங்கு காவல்துறை தலைமையகம், தொடர்பு பல்லூடக ஆணையம், MCMCயின் ஒத்துழைப்போடு அந்த 30 சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டதாக புக்கிட் அமான் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் எம் குமார் தெரிவித்தார். இந்தியாவின் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற நிலையில் உள்ளூர் நேரப்படி இன்று காலை 8 அளவில் வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. 17th சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மொத்தம் 4023 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் 4.88 மில்லியன் பேர் வாக்களித்துள்ளனர். இதன் மூலம் 85.1% வாக்குப்பதிவு பதிவாகி புதிய சாதனை எட்டப்பட்டது. வங்காளதேசத்தில் தட்டம்மையால் இதுவரை 10 சிறார் உயிரிழந்துள்ளனர் என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மார்ச் மாத மத்தியிலிருந்து அத்தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 294 உயர்ந்துள்ளதாக அவர்கள் கூறினர். மேலும் கடந்த 24 1260 மேற்பட்ட புதிய நேர்வுகள் பதிவாகியுள்ளன. விளையாட்டு. இத்தாலி சிரியா கார்பந்தாட்ட முடிவுகள். பொலக்னாவும் ககுலியாரியும் களமிறங்கிய ஆட்டம் கோலின்றி முடிவுற்றது. சசுவோலோ 2 சுழியமென ஏசி மிலானை வீழ்த்தியது. யுவென்டஸும் வெரனாவும் களமிறங்கிய ஆட்டம் 1-1 சமநிலையில் முடிவுற்றது. இன்டர் மிலான் 2 சுழியமென பார்மாவை வெற்றி கொண்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த பக்கம் கிஷன், உங்களோட பேசிட்டு இருக்கேன். எப்படி இருக்கீங்க? இன்றைய பொழுது ரொம்ப நிறைவா மகிழ்ச்சியா உங்களுக்கு இருக்க போகுது. நம்பிக்கையோட, புது உற்சாகத்தோட இந்த நாளை வந்து நம்ம நல்ல முறையில பயன்படுத்திக்கணும். ஏன்னா கடவுள் கொடுத்திருக்கிற இன்னொரு வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கு மே 4 மே மாதம் கூட தொடங்கியாச்சுங்க. தொடங்கி 4 வெற்றிகரமா கடந்துட்டோம். கடந்த மாதம் இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னு கவலைப்பட்டீங்களோ, கவலையே படாதீங்க. இந்த மாதம் நிச்சயமா அதை முடிச்சிடலாம். சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சியில அடுத்த 1 மணி நேரத்திற்கு நம்ம மலையாள பாடல்கள் தான் கேட்க போறோம். தொடக்க பாடல் ஸ்வேதா மோகன், ஸ்வேதா சோமசுந்தரம் வராங்க, கேட்கலாம்.

நம்ம நடிகர் ஜோஜு ஜார்ஜ் இருக்காரு இல்லையா, இவர் நடிகர் மட்டும் இல்லைங்க பின்னணி பாடகரும் கூட. நிறைய திரைப்படங்கள்ல வந்துட்டு வில்லனா நம்ம பார்த்திருப்போம் ஜோஜு ஜார்ஜ் அவர்களை. இப்போ அடுத்து அவருடைய திரைப்படம் குறித்த போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க, வரவு அப்படின்ற திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து ஜூன் 12 நாள் வெளிவரப்போகுது அப்படின்ற தகவலை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நம்ம ஜோஜ் ஜார்ஜ் இதுலயும் வந்துட்டு மாறுபட்ட ஒரு கதாபாத்திரம் பண்றாரா இல்ல வில்லனா நடிக்க போறாரா எது அப்படின்றத படம் பார்த்தா தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். போஸ்டர் பார்க்கும்போது ஒரு வித இந்த க்ளூன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி விஷயங்களை விட்டுருக்காங்க, அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக வினிதா ஸ்ரீனிவாசன் வராங்க, கேட்கலாம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

ஜாக்ஸ்பி ஜாய் வினீத் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. நேற்று வந்து ஒரு சிலருக்கு எப்போ தூக்கம் வந்திருக்கும் அப்படின்னா முடிவுகள் தெரிஞ்ச பிறகுதான் தூக்கமே வந்திருக்கும். மான்செஸ்டர் யுனைடெட் லிவர்பூல் அணியினர் மோதி இருந்தாங்க, இல்லை 3-2 அப்படின்ற கோல் கணக்கில் வந்து நம்ம மான்செஸ்டர் யுனைடெட் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த முடிவுகள் தெரிஞ்ச பிறகுதான் நிறைய பேர் தூங்கவே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டேட்டஸ் ஸ்டோரி எதை பார்த்தாலுமே இந்த மகிழ்ச்சியை தான் அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. நல்லபடியாக தூங்கி எழுந்து இப்போ வேலைக்கும் போயிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புறோம். ஒரு சிலர் வந்து வீட்லேயே இருக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டு வீட்டில் பார்க்குவாங்க, ஆனால் அது மாதிரிலாம் பார்க்காம வீட்டு வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா மகிழ்ச்சி. இப்போ வேலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்களா? எங்கே இருக்கீங்க? எங்கேருந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க? 11 மணிக்கு பிறகு நீங்கள் அழைக்கலாம் தெரியுமா? இன்றைக்கு நீங்கள் அழைத்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பிடித்த பாடலை விரும்பி கேட்கலாம். இந்த வாய்ப்பை நாங்கள் உங்களுக்காக வழங்குறோம். யாருக்காக பாடல் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ 11 மணிக்கு பிறகு 03-2282-5733 அல்லது 4768 அடுத்த பாடல் ரமேஷ் கொண்டு வராங்க கேட்கலாம்.

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: நீங்க
2: படிச்சிருக்கீங்க
1: இதுல
2: பெருமை வேற. தெரியுமா தெரியாதா, 2026 தொடங்கி பொது இடங்கள்ல குப்பைகளை வீசினீங்க அப்படின்னா 2000 ரிங்கிட் அபராதம் மட்டும் இல்லங்க, 12 மணி நேரத்திற்கு பொது சேவையும் செய்யணும்.
1: ஐயோ எதுக்கு இதெல்லாம், இனிமே நான் மட்டும் இல்ல என்ன சுத்தி இருக்கிறவங்களும் குப்பை போடாம நானே பாத்துக்கறேன்.
2: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

வீட்டிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற பெண்களுக்கு, பெண்மணிகளுக்கு இப்போ இந்த தகவல். ஆமா, நம்ம வந்து குறிப்பு கொடுப்போம் இல்லையா. இன்றைக்கு வந்து சமையல் குறிப்புலாம் இல்லைங்க, இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு. என்ன அப்படின்னா, டிக்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வியாபாரம் செய்து நம்ம பார்த்துருப்போம். ஆனா ஒரு பெண்மணி, நாங்க வந்து ஒரு காணொலி பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா, அவங்க வந்து நேரலை செய்துட்டு இருக்கிறாங்க. காலையிலேயே வந்து அவங்க வீட்டு தோட்டத்துல செடிகள், நம்மலாம் வந்து முன்பு ஒரு காலத்துல இதெல்லாம் அதிகமா நம்ம வந்து பார்த்துருப்போம், வீட்லயே நட்டு வச்சிருப்பாங்க. இப்போலாம் வந்து அதெல்லாம் வாங்கி வைக்க வேண்டிய ஒரு சூழல் ஆயிருச்சு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வீட்லயே வந்துட்டு ஒரு சின்ன தோட்டம் அமைத்து அதில் வந்து செடிகள் வந்துட்டு நட்டு வச்சிருக்கிறாங்க. அதில் வந்து முக்கியமாக சொல்லணும் இந்த வல்லாரை, பிறகு வேறு என்னென்ன இருக்குது, வில்வம், நிறைய நிறைய இருக்குது. நம்ம வந்து முன்பு எதெல்லாம் வந்து அதிகமாக வீட்டில் பார்த்தோமோ, இப்போ எதெல்லாம் அதிகமாக வீட்டில் இல்லையோ, இந்த மாதிரி ஆரோக்கியமான சில செடிகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டில் நட்டு வச்சுருக்காங்க. அதை பற்றின விளக்கங்களை வந்துட்டு அவங்க டிக்டாக் நேரலையில் கொடுத்துட்ருக்குறாங்க காலையிலேயே. சரி, நம்ம வீட்டில் தானே இருக்கோம், சும்மா இருப்போம் அப்படின்னு இல்லாமல், தொலைக்காட்சி பார்த்துட்ருப்போம், டிக்டாக் பார்த்துட்ருக்கோன்னு இல்லாமல், அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை மற்றவர்களை கொண்டு போய் சேர்க்குறாங்க இல்லையா. அந்த பெண்மணியை பார்க்கும்போது உண்மையிலேயே பாராட்டணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த மாதிரி நிறைய பெண்கள் வீட்டிலருந்தே, நம்ம வீட்டில் சும்மா இருக்கும் நிறைய பேர் வெளியில் நினைக்கலாம், ஆனா நம்ம தான், நம்ம என்ன பண்றோன்றது நமக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க நம்மளால முடியும் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. திறமை என்னன்றதை பார்த்து சும்மா இல்லாமல் நம்ம இதெல்லாம் சில விஷயங்கள் செய்யலான்றதை நிரூபிக்கிற அளவுக்கு பல பேர் பண்றாங்க. அதை நாமுமே செய்வோம், நிச்சயமா நமக்கும் வெற்றி வரும். அந்த மாதிரி கார்த்திக் அப்பர்னா உங்களுக்கு அடுத்த பாடல் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: நாடகம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7:30.
1: நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94% விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.
2: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் FM.

விஜயதாஸ் குரலான பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. அடுத்தடுத்து இந்த மே மாதம் என்னென்ன திரைப்படங்கள் வெளிவரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பளிச்சு தம்பி அப்படின்ற திரைப்படம் வெளிவரப்போகுது, கத்தனார், பிறகு ஆடு பாக்கம் 3, தலை அப்படின்ற திரைப்படமும் வெளிவரப்போகுது. இதுதான் மலையாள திரையுலகில் அடுத்த கட்டமாக வெளிவரப்போகிற திரைப்படமாக இருக்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்த பாடலை யார் கொண்டு வராங்க? பாம்பே ஜெயஸ்ரீ, கேட்கலாம் வாங்க.

0: என்னால இவ்ளோ குண்டாயிட்டீங்க, டயட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாம் நாடகம்.
1: ஒருத்தவங்க அமைதியா இருக்காங்கன்றதுக்காக அவங்களை எவ்வளவு வேணாலும் தாழ்த்தி பேசுவீங்களா?
0: நீயா கோவப்படுறீங்க? நான் ஏதோ நகைச்சுவைக்காக தான் சொன்னேன்.
1: மற்றவங்களை தாழ்த்தி பேசுறதுதான் உங்களுக்கு நகைச்சுவைனா, உங்களை யாராவது சொன்னா ஏத்துக்குவீங்களா?
0: இப்படி அவங்களையும் இவங்களையுமே பாத்துட்டு இருந்தா நம்மள எப்பங்க பாத்துக்க போறோம்? இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்
2: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் எஃப்எம்.

வயல இருக்கு மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மு நிறுத்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மீனலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடாணி. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் பூங்குழலி வீரன். இந்தியாவில் தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான தேர்தல் முடிவுகள் இன்று அறிவிக்கப்பட உள்ளன. தமிழகத்தில் உள்ளூர் நேரப்படி காலை 8 மணி முதல் 62 மையங்களில் வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.

மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய சட்டமன்ற தேர்தல் முடிவுகளும் இன்று வெளியிடப்படும். அமெரிக்கா இன்று முதல் ஓர்மோஸ் நீரிணையில் செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும். இதனை அறிவித்த அதிபர் டொனால்டு டிரம்ப் உலகெங்கிலும் உள்ள நாடுகள் தன்னை அவ்வாறு செய்ய கேட்டுக்கொண்டதாக கூறினார். இந்த சுதந்திர திட்டம் மூலம் கப்பல்கள் அந்த முக்கியத்துவம் வாய்ந்த தடத்தை பாதுகாப்பாக பயன்படுத்துவதை அமெரிக்கா உறுதி செய்யும் என்று அவர் த்ருட் சோசியல் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். உலக நாடுகள் தங்கள் தொழிலை சுதந்திரமாகவும் தடையின்றியும் தொடர்வதை உறுதி செய்வதே இதன் நோக்கமாகும். இந்நிலையில் ஓர்மோஸ் நீரிணையில் ஓர் எண்ணெய் கப்பல் அடையாளம் தெரியாத தரப்பால் தாக்கப்பட்டதாக கடல்சார் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. இவ்வேளை ஏவுகணை தகர்ப்பு கப்பல்கள், 100க்கும் மேற்பட்ட தரை கடற்படை விமானங்கள் மூலம் அந்த சுதந்திர திட்டத்திற்கு ஆதரவு வழங்கப்படும் என்று அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு சென்காம் அறிவித்துள்ளது. நடப்பில் அந்த நீர்நிலையில் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் நீட்டிக்கப்படுவதாக அதன் தளபதி பிராட்கூப்ப உறுதிப்படுத்தினார். மற்றொரு நிலவரத்தில் மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் குறித்து தனது அதிகாரிகள் ஈரானுடன் மிகவும் ஆக்ககர பேச்சில் ஈடுபட்டு வருவதாக டிரம்ப் கூறினார். ஈரான் வெளியுறவு அமைச்சு முன்னதாக போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் கவனம் செலுத்தும் 14 அம்ச திட்டத்தை முன்வைத்தது. பாகிஸ்தானை தேர்ந்த தூதர் மூலம் வாஷிங்டன் அதற்கு பதிலளித்துள்ளது. ஆற்றல் பாதுகாப்பு உள்ளிட்ட அரிய கனிமவள ஒத்துழைப்பு குறித்து ஜப்பான் பிரதமர் சனாய் தகாஷி ஆஸ்திரேலிய சக ஆந்தனி அல்பேனஸுடன் சந்திப்பு நடத்தவிருக்கிறார். அந்த சூரிய உதய நாட்டுக்கு திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை ஏற்றுமதி செய்யும் முதன்மை நாடாக ஆஸ்திரேலியா விளங்குகிறது. இருந்தும் வேலை நிறுத்த இடர் உட்பட ஏற்றுமதி வரிகளை அதிகரிக்க வேண்டுமென்ற அழுத்தத்தை எதிர்கொண்டுள்ள கன்பேராவின் நகர்வுகளை ஜப்பான் அணுக்கமாக கண்காணித்து வருகிறது. வியட்நாமுக்கு அடுத்து 3 நாள் பயணமாக சனாய் தகாச்சி ஆஸ்திரேலியா சென்றுள்ளார். நிதிக் கொள்கை குறித்த எதிர்கால வழிகாட்டுதல்கள் மேலும் கடுமையாக்கப்படும் என கொரிய வங்கியின் மூத்த துணை ஆளுநர் கோடி காட்டியுள்ளார். ஏனெனில் வட்டி விகித உயர்வுகளை பரிசீலிப்பதற்கான நேரம் இதுவென ரியூ ஷங்டாய் தெரிவித்துள்ளார். சில்லறை விலையை கட்டுப்படுத்தும் அரசாங்கத்தின் அண்மைய நடவடிக்கைக்கு பின்னரும் தென்கொரியாவின் பணவீக்க அழுத்தம் தொடர்ந்து உயர்வாக பதிவாகியுள்ளது. அதேவேளையில் சில்லுகள் ஏற்றுமதி அதிகரிப்பினால் இவ்வாண்டு பொருளாதார வளர்ச்சி சுமார் 2 விழுக்காடாக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக ரியோ கூறினார். அட்லாண்டிக் பெருங்கடலில் ஒரு சொகுசு கப்பலில் ஹந்தா வைரஸ் தொற்றால் குறைந்தது 3 உயிரிழந்த வேளை ஒருவர் தென்னாப்பிரிக்காவில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆய்வக பரிசோதனை மூலம் ஒருவருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் மேலும் 5 இந்த தொற்று இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக உலக சுகாதார அமைப்பு கூறியது. அர்ஜென்டினா உசுவாயாவிலிருந்து கேப்வார்டிற்கு சென்று கொண்டிருந்த MV 1 உல்லாச கப்பலில் இந்த தொற்று பரவியுள்ளது. விளையாட்டு இத்தாலி சிரியா கார்பந்து இன்டர்மிலான் பட்டத்தை தட்டிச் சென்றுள்ளது. 6 பருவங்களில் அந்த அணி வென்றுள்ள 3வது பட்டம் இதுவாகும். இன்று அதிகாலை நடைபெற்ற பார்மாவுக்கு எதிரான ஆட்டத்தில் இன்டர் 2-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. மெட்ரிட் பொது டென்னிஸ் போட்டி ஜெனிக்ஸின் 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் அலெக்சாண்டர் ஜுவாரஸை வீழ்த்தி முதல் முறையாக இந்த பட்டத்தை வென்றுள்ளார். இத்தாலியைச் சேர்ந்த உலகின் முதல்நிலை ஆட்டக்காரரான அவர் தனது 5வது தொடர்ச்சியான மாஸ்டர்ஸ் 1000 பட்டத்தை வென்று புதிய சாதனையையும் படைத்தார். இதன் மூலம் அவரது வெற்றி தொடர் 23 விரிவடைந்துள்ளது. டென்னிஸ் புகழ்முகங்கள் ரோஜர் ஃபெடரர், ரஃபேல் நடால், நோவாக் ஜோகோவிச் ஆகியோர் மட்டுமே தொடர்ச்சியாக 4 பட்டங்களை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிற அன்புக்கும் ரசனைக்கும் நன்றிங்க. ஆர்டிஎம் கிளிக் செயலி பதிவிறக்கம் செய்தாச்சா? இன்னும் இல்லை அப்படின்னா இப்பவே பதிவிறக்கம் செய்யுங்க. எங்கிருந்தாலும் மின்னல் எஃப்எம் நீங்க மிக சுலபமா அதன் வாயிலாக கேட்கலாம். சரி, இப்போ பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற நேரம்ங்க. யாருக்காக என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க, அதை எப்படி வழங்குறோம்னு பாருங்க. இப்போ உங்களுக்காக இளமை உல்லாசம் நிகழ்ச்சியுடைய அழைப்புக்காக காத்துட்டு இருக்க சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 பிடிச்சவங்களுக்கு அவங்க கூட ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கலாம். சரி, அவங்களுக்கு ஒரு பாடல் கேட்கலாமே அப்படின்ற ஒரு யோசனை உங்க மனசுல இருந்தா இப்பவே நீங்க அழைக்கலாம். அடுத்த பாடல் நரேஷ் ஐயர் கொண்டு வராரு, கேட்கலாம்.

0: வணக்கம் சரவரன்.
1: வணக்கம் மின்னல் எஃப்எம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் யாருக்காக கேட்கலாம் நினைச்சிருக்கீங்க?
1: ஓகே, நேற்று வந்து என்னோட மருமகளுக்கு வந்து பிறந்த நாள். அவங்க பேர் வந்து மாலதி சந்திரசேகரன். எங்க மருமகளுக்கு வந்து லியோ படத்துல இருந்து அன்பினும் அந்த பாடல் வந்து த்ரிஷா நடிச்சப்படும். அந்த பாட்டு போட்டா அவங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா.
0: ஓ, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு உங்க மருமகளுக்காக, கேட்கலாமா?
1: ரொம்ப நன்றி, வணக்கம்.

0: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு இது இல்லாம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
0: நினைவுகளுக்காக
1: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல்
1: உலக தீயணைப்பு மீட்பு நாள் இன்றைக்கு அனுசரிக்கப்படுதுங்க. தீயணைப்பு மீட்பு படை நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சாணி. நுழைவதோ முதலில், வெளிவருவதோ இறுதியில், இந்த கருப்பொருளோடு இந்த ஆண்டு உலக தீயணைப்பு மீட்பு நாள் வந்து அனுசரிக்கப்படுது. இந்த வேலையில் எல்லா தீயணைப்பு அதிகாரிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து வந்து நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயம் இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு யார் அழைச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு தீயணைப்பு அதிகாரி தான் அழைச்சிருக்காரு.
2: வணக்கம் கிஷன், வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன்.
2: என் பேர் வந்து ரோனசிங் ராஷ்மாத்தி. நான் வந்து
3: அவங்களோட வந்து டீ காஃபி இதெல்லாம் குடிச்சிட்டு, அப்புறம் எல்லாம் வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவிச்சுட்டு, ஒருத்தர் அனுப்பிச்சுக்கிட்டு அதெல்லாம் செஞ்சு படம் வீடியோ எல்லாம் எடுத்தாங்க. இந்த சிறப்பா இருந்துச்சு. இன்னைக்கு
1: நிறைய நினைவுகளை இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கு. உங்களுடைய சேவை அப்படின்னு சொல்லும் போது அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சரியான நேரத்துல போய் அது எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் சரி, அதுல இறங்கி அவங்களுக்காக, அவங்களை மீட்பதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க பாடுபட்டிருக்கீங்கன்றத நிறைய காணொலிகள் நாங்க பார்த்து தெரிஞ்சிருக்கோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க நிறைய சம்பவங்கள் எல்லாம் பாத்துருப்பீங்க. அதனால உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துகள். உங்களுடைய சேவை தொடரட்டும்.
3: நன்றி, நன்றி கிஷன்.
1: இதோட முடிச்சிட கூடாது, என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க. உங்களுக்காக பாட்டு வழங்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்.
3: ஐயோ ரொம்ப நன்றி. ஓகே, எனக்கு வந்து பிடிச்சதுனாக்க தெரி படத்துல இருந்து விஜய் சாங் போட்டாலும் ஓகேதான்.
1: தெரி படத்துல இருந்து?
3: தெரி படத்துல இருந்து. உன்னாலே
1: என் ஜீவன்,
3: என் ஜீவன்,
1: என் ஜீவன் வந்துகிட்டே இருக்கு அந்த பாடல் உங்களுக்காக.
3: தேங்க்யூ, தேங்க்யூ கிஷன். உலகத்தில் உள்ள அனைத்து தீயணைப்பு வீரர்களுக்கும், குறிப்பாக மேஷாவில் உள்ள தீயணைப்பு வீரர்கள், பணிபுரியும் இந்திய தீயணைப்பு வீரர்களுக்கு இனிய உலக தீயணைப்பு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: அடுத்து நம்ம ஊட்டச்சத்து குறித்து ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்துட்டு வினோதினி பகிர்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம், இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
1: வணக்கம் நண்பர்களே, பேக்கெட்ல வர ரெடியான சாப்பாடு. இந்த மாதிரி உணவு இப்ப நம்ம வாழ்க்கையில ரொம்ப அதிகமா ஆயிருச்சுங்க. ஃப்ரீசர்ல இருக்கிற நகட்ஸ், சாசேஜஸ், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், பேக்கெட் ஸ்நாக்ஸ், பிஸ்கட்ஸ், ஸ்வீட்ஸ், கலர் கலரான உணவுகள், கலர் கலரான பானங்கள், இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சீக்கிரமா நம்ம தயாரிச்சு சாப்பிட்டுடலாம். சமைக்க நேரம் ரொம்ப நேரம் தேவைப்படாது. அதனால பல குடும்பங்களில் இதை தேடி தேடி போகிறாங்க. இந்த சாப்பாட்டுல அதிகமான உப்பு, சர்க்கரை, எண்ணெய், நீண்ட நாள் கெடாம இருக்கிறதுக்கு நிறைய பொருட்களை அவங்க சேர்த்துருவாங்க. ஆனா உடலுக்கு தேவையான இயற்கையான நியூட்ரியன் ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த மாதிரி உணவுகள் அதிகமா சாப்பிட்டா என்ன நடக்கும்? இது வந்து ரெண்டா பிரிப்போம். ஒன்னு பசங்களுக்கு பார்ப்போம், அடுத்தது நம்ம பெரியவங்களுக்கும் பார்ப்போம். பசங்களுக்கு பார்த்தோம்னா உடல் எடை வந்து சீக்கிரமா கூடும். வெளியே போய் விளையாடுறதுக்கு ரொம்ப சக்தி கம்மியா இருக்கும். சீக்கிரமா அவங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால மறுபடியும் ஸ்நாக் போய் தேடி தேடி போவாங்க. பெரியவங்களுக்கு மத்தியில பார்த்தோம்னா சர்க்கரை நோய் வர அபாயம் நிறைய இருக்குது. அதை தவிர்த்து ரத்த அழுத்தம், இதய நோய்கள், உடல் கூட சோர்வாக இருக்கும் உங்களுக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா வயிறு நல்ல நிறையுங்க, ஆனால் உடல் பலமா இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? முழுசா நிறுத்தணும்னு இல்லைங்க, ஆனா அடிக்கடி சாப்பிட கூடாது. சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம செய்யலாம். பழம் சாப்பிட்டு பழகுங்களே. கடலை வகைகள், கச்சாங்க வகைகள் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் சேர்த்துங்க. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பதிலா இட்லி, உப்புமா, சாதம், வீட்டுல சமைச்ச சாப்பாடு எல்லாம் வந்து ஜாஸ்தியா குழந்தைகளுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க. ஒரு முறை சாப்பிட்டா பிரச்சனை இல்லைங்க, ஆனா டெய்லி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் அபாயம். நினைவில் வையுங்கள், சுலபமா கிடைக்கும் உணவு எல்லாம் உடலுக்கு நல்லதுதான் அர்த்தம் இல்ல. நம்ம வீட்டு சாப்பாடு தான் நம்ம ஆரோக்கியத்துக்கு சிறந்தது. நல்ல உணவு தான் நல்ல உடல், நல்ல உடல் தான் சந்தோஷமான வாழ்க்கை.

0: வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சுரேஷோட இன்றைய நாள் எப்படி போயிட்டு இருக்கு?
1: சிறப்பா போயிட்டு இருக்கு.
0: சிறப்பா போய்கிட்டு இருக்கு. பசி அறியாச்சா?
1: இன்னும் இல்ல, நாம பசியற மட்டும் லஞ்ச் தான்.
0: அச்சச்சோ, முதல்ல பசி ஆறணுமாச்சே, அதுதானே முக்கியம்.
1: அன்பு
0: தங்கைக்காக அண்ணன் பாடல் கேக்குறீங்க, வந்துகிட்டே இருக்கு இப்போ பாடல். அவங்க கேட்க சொல்லுங்க நிகழ்ச்சியா? சரியா,
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: இதே மாதிரி நீங்களும் அன்புக்குரியவருக்கு பாடல் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க அழைக்கலாங்க. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

ஹரிச்சரண் மதுமிதா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். இசையும் இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அழைக்கலாங்க. பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்குற நேரம் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அன்புக்குரியவருக்கு என்ன பாடல் கேட்கணும்னு இப்போ மனசில் தோணுதோ அதை அப்படியே அழைத்து சொல்ல போகிறீங்க. சொல்லியும் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இன்றைக்கு மே 4ஆம் நாள் ஒரு முக்கியமான விஷயம் அனுசரிக்கப்படுது. என்ன அப்படின்னா, இருப்பதை கொடுத்து உதவும் நாள் இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. அதனால் முடியாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவியாக இருந்தால் கூட அதை செய்யலாங்க அப்படின்னு ஒரு வலியுறுத்துற ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள வாய் திறந்து நீங்கள் பாராட்டுங்க. நன்றிங்க, நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த வேலையில் நம்ம வானொலி சார்பாகவும் அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்தும் பாராட்டும் தெரிவிச்சுக்கிறோம். சரி, இப்போ நீங்கள் தொடர்ந்து அழைக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அழைப்புகள் வந்துட்டு இருக்கு. மகிழ்ச்சி, 12 மணிக்கு பிறகும் நீங்கள் தொடர்ந்து அழைக்கலாங்க. போட்டி அங்கம் உங்களுக்காக இருக்க போகுது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது இளமை உல்லாசம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: கணவர் வந்து அப்படிதான் ரொம்ப அமைதியா அப்படியே ஹம்பலா இருக்கணும்னு நினைப்பாரு. நம்மளால இந்த மாதிரி முடியாது, சொல்றதுல அவ்வளவு பெரிய விருப்பம் இருக்காது.
2: நீங்க ஏறுக்குமாறா இருக்கீங்களா?
1: எனக்கு தெரியல, ஆனா ஏதோ அப்படியே
2: இன்ஸ்டாகிராம்ல சில சமயங்கள் ரொம்ப பிரபலமா வைரல் ஆகுதுல, அந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் ஏதோ செய்ய வாய்ப்பு இருக்கு அவருக்கோட?
1: வாய்ப்பே இல்ல, அவர் இன்ஸ்டாகிராம் வந்து சும்மா ஸ்டோரி கூட போட மாட்டாரு.
2: இந்த ஈர்ப்பு அப்படின்னு ஆப்போசிட் அட்ராக்ஷன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இடுவா. நீங்க தான் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அப்புறம் என்ன,
1: சந்தோஷமா இருந்தாலும் பதிவு பண்ணுவேன், நான் சோகமா இருந்தாலும் பதிவு பண்ணுவேன், நான் கோபமா இருந்தாலும் பதிவு பண்ணுவேன்.
2: இதனால தெரிவிச்சுக்கிறது என்னன்னா அப்படின்னு வந்துருவீங்க. எனக்கு என்னமோ சொல்ற விதத்துல சொன்னா அவரு கொஞ்சம் கரைஞ்சிட்டு வரதான். ஒரு ஓரா பத்துக்கு பத்து சேர்ந்து ஆடுங்க, பதிவு பண்ணுங்க.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: தெய்வநாயகி.
1: எஸ் சார், தெய்வநாயகி பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் யாருக்காக கேக்கலான்னு இருக்கீங்க?
1: நாளைக்கு எங்க அண்ணன் பொண்ணுக்கு பர்த்டே. அவங்க பேரு கலைச்செல்வி. கொடி படத்துல இருந்து ஒரு பாட்டு.
0: கண்டிப்பா அவங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்க சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஆயிருவாங்க அவங்க பேர் இப்ப வானொலி பக்கம் கேட்ட உடனே.
1: நன்றிங்க கிஷன்.

0: தெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடை.

0: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம். தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க.
2: Hey, no rat.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நாட்டின் எண்ணெய் விநியோகம் நிலையாக உள்ளது. இருப்பினும் உலக எரிபொருள் விலைகளில் ஏற்படும் தவிர்க்க முடியாத உயர்வு அரசாங்கத்தின் நிதி நிலைக்கு தொடர்ந்து அழுத்தத்தை ஏற்படுத்துவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மக்களின் நலனுக்கு முன்னுரிமை அளித்து வரும் மடானி அரசாங்கம் ரான் 95 லிட்டருக்கு இன்னமும் 1.99 ரிங்கிட் விற்று வருவதை அவர் குறிப்பிட்டார். இதனிடையே வாழ்க்கை செலவு மற்றும் பொருள்களின் விலை உயர்வு ஆகியவற்றில் அழுத்தம் இருப்பதை அரசாங்கம் மறுக்கவில்லை. அதேவேளையில் அவற்றை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகள் விவேகமாகவும் இலக்கு நோக்கியும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று நிதியமைச்சருமான அவர் வலியுறுத்தினார். நாட்டின் நிதி நெருக்கடிகள், குறிப்பாக நிலைத்தன்மை சூழலில் எல்லா பிரச்சினைகளையும் முழுமையாக தீர்க்க முடியாது என்றும் அவர் தெளிவித்தார்.

எல்லா பிரச்சனைகளையும் முழுமையாக தீர்க்க முடியாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். மற்றொரு நிலவரத்தில், அரசாங்கத்தின் நிர்வாக செலவின ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளால் மருத்துவர்கள், தாதியர்கள் உள்ளிட்ட சுகாதார பணியாளர்களின் ஆட்சேர்ப்பு பாதிக்கப்படாது என்று டத்தோ ஸ்ரீ அன்வார் உறுதியளித்தார். மருத்துவமனைகளின் கட்டுமானம் பாதிக்கப்படவில்லை, மாறாக ஆடம்பர மருத்துவமனைகளின் அளவு மட்டுமே குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கல்வி, சுகாதாரம் போன்ற துறைகளுக்கு அரசாங்கம் தொடர்ந்து முன்னுரிமை வழங்கி வரும் என தம்பூன் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார். ஜப்பானும் ஆஸ்திரேலியாவும் உலக எண்ணெய் விநியோக நெருக்கடியை கையாளும் நோக்கில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இணங்கியுள்ளன. ஜப்பான் பிரதமர் சனாயி தாக்காயிச்சியும் அவரின் ஆஸ்திரேலிய சகா ஆந்தனி அல்பனீசியும் அவ்விவகாரம் குறித்து கலந்தாய்வை மேற்கொண்டுள்ளனர். ஆஸ்திரேலியா ஜப்பானுக்கு நிலக்கரி மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை வழங்கும் முக்கிய நாடாகும். அதேவேளை ஆஸ்திரேலியாவின் டீசல் தேவையில் சுமார் 7% ஜப்பானிடமிருந்து பெறப்படுகிறது. விளையாட்டு சூப்பர் லீக் கால்பந்து. மலக்கா எஃப்சிக்கு எதிரான ஆட்டத்தில் கோல் அடிக்காமல் சமநிலை அடைந்துள்ள போதும் பட்டத்தை வெல்லும் வாய்ப்பு இன்னும் உள்ளதாக நெகிரி சம்பிலான் எஃப்சி அணியின் இடைக்கால தலைமை பயிற்றுநர் கே ராஜன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எஞ்சியுள்ள இரு ஆட்டங்களில் வெற்றியை பதிவு செய்வதன் வழி அந்த பட்டத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் காமுனியாண்டி. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த பக்கமா கிஷனு கூட பேசிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து போட்டி அங்கம் உங்களுக்காகவே இருக்கு. நீங்களும் அழைக்கலாம். முதல்ல யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்களோ இப்போ உங்களுக்கான வாய்ப்பு இருக்கு. பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் தொடர்ந்து நீங்க விரும்பி கேட்கணும்னா அந்த போட்டி அங்கத்துல நீங்க பங்கெடுக்கணும். ரொம்ப கஷ்டமா இல்லைங்க. ஒரு வசனத்தை, திரைப்பட வசனத்தை நாங்க வந்துட்டு ஒளிபரப்பு செய்வோம். அந்த வசனம் மாதிரியே நீங்க நடிச்சு காட்ட போறீங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் நடிங்க போஸ் அப்படின்ற மாதிரி. கொஞ்சமா தான், ரொம்பலாம் இல்லைங்க. இன்றைக்கு வந்து நடிகை த்ரிஷா, சவுத் குயின் நடிகை த்ரிஷாவுடைய பிறந்த நாள். அதனால அவங்களுடைய வசனத்தை தான் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். முயற்சி பண்ண நீங்க தயார் அப்படின்னா இப்பவே நீங்க அழைக்கலாங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கறதுக்கு இதை கடந்துதான் ஆகணுமான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, அழைக்கலாம். அடுத்த பாடல் காட் படத்துக்காக எடுத்து வச்சிருக்கோம், கேட்கலாம்.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: பிடிச்சவங்களுக்காக இதை கூட நான் செய்ய மாட்டேனா, போட்டி அங்கத்துக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லி நம்ம ரீதா அழைப்புல இருக்காங்க. போட்டி அங்கத்துக்கு போலாமா?
1: இப்ப
0: த்ரிஷாவா மாற போறீங்க நீங்க இப்போ?
1: உங்களுக்கு
0: கஷ்டமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. கார்த்திக் கஷ்டப்படுற மாதிரி தெரியல, நீங்க தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. சரி பரவாயில்ல, பக்கத்துல வேற யாரோ சொல்லிலாம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், அப்பவும் முடியல. சரி யாருதான் இன்றைக்கு இதை சரியா சொல்றாங்கன்னு பாப்போம். நன்றி அழைத்ததற்கு. பாத்து போங்க, பாடல் வந்துட்டு இருக்க கேக்கலாம்.

0: யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் FM.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:13. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:13.
3: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
4: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
3: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
4: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
3: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில போட்டி அங்கம் உங்களுக்காகவே இருக்குங்க. திரைப்பட வசனத்தை நாங்க ஒளிபரப்பு செய்வோம், அதை கேட்ட பிறகு கொஞ்சம் நடிங்க பாஸ் அப்படின்ற மாதிரி நீங்க நடிச்சு காண்பிக்க போறீங்க. அவ்வளவுதாங்க, சுலபம் தான். அப்படி ஒருவேளை நீங்க சரியா நடிச்சிட்டீங்க அப்படின்னா பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் நீங்க கேட்கிற வாய்ப்பை நாங்க உங்களுக்காக வழங்குறோம். யாருக்காக என்ன பாட்டு வேணும் போட்டி அங்கத்துல நீங்களுமே பங்கெடுக்கலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 பேரே வித்தியாசமா இருக்கு. சரி, போட்டி அங்கத்துக்கு போலாமா? த்ரிஷாவா மாற தயாரா இருக்கீங்க? ஏதோ இருக்கீங்க. சரி, த்ரிஷாடா பிடிக்குமா? பிடிக்கும். அப்ப நான் நம்பரை நீங்க பேசிடுவீங்க அப்படின்னு சொல்லி கேக்கலாம். என்ன பாட்டு? அப்பவும் த்ரிஷா பாட்டு தான் வேணும் உங்களுக்கு? அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சரி, அப்படா கண்டிப்பா வந்துட்டே இருக்கு. கேட்டு பத்திரமா பாதுகாப்பா போங்க, நிகழ்ச்சியை கேளுங்க. சரியா,

0: நம்மை சுற்றி
1: ஸ்லேங்கூர் சென்தோசா சட்டமன்ற உறுப்பினர் சேவை அலுவலகம் மே 10 ஞாயிற்றுக்கிழமை சென்தோசா ஒற்றுமை சித்திரை பண்பாட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இந்த விழா காலை 10 முதல் மாலை 5 வரை சென்தோசா தமிழ் பள்ளியில் நடைபெறும். விழாவின் நோக்கம் குறித்தும் உள்ளடக்கங்கள் குறித்தும் விவரிக்கிறார் சென்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ்.
2: அனைவருக்கும் வணக்கம். இந்த 10 மே மாசம் வந்து மிக சிறப்பாக பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றோம். சித்திரை புத்தாண்டு நோக்கி பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்துல, இந்தியன் சமுதாயம், தமிழ் சமுதாயத்துல பல வெரி ரிச் ஹெரிடேஜ் அண்ட் கல்ச்சர், இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி நம்ம மக்களுக்கு மட்டும் காமிக்காம சென்தோசால இருக்கிற சைனீஸ் மிலேஸ் எல்லாம் கூட இன்வைட் பண்ணிருக்கோம். இந்த நிகழ்ச்சி வந்து ஹெரிடேஜ் பிரசன்டேஷன், கல்ச்சரல் பிரசன்டேஷன், டான்சர்ஸ் அண்ட் பல நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கோம். முக்கியமா எல்லாத்துக்கும் உணவு உபரி சேர்ப்பு ஒரு 2,000-3,000 பேருக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். இது வந்துட்டு இஸ் அவர் கல்ச்சர், வி மஸ்ட் பி ப்ரௌட் ஆஃப் இட். அதுதான் நம்மளோட நோக்கம். சென்தோசா தமிழ் பள்ளியில இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுறோம். இதெல்லாம் நீங்க வந்து கலந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.
3: நம்மை சுற்றி
1: ரவாங் 16 மைல் அருள்மிகு சுப்பிரமணியர் ஆலயத்தில் மே 9 சனிக்கிழமை சமூக சேவை நாள் அனுசரிக்கப்படுகிறது. காலை 7:30 தொடங்கி பிற்பகல் 3 வரை நிகழ்ச்சி நடைபெறும். இரத்த தான முகாமும் நடத்தப்பட உள்ளது. மேலதிக விவரங்களை தருகிறார் கோமதி.
4: சேவை கம்யூனிட்டி டே வந்துட்டு மெடிக்கல் கேம் வந்துட்டு ரவாங் முருகன் டெம்பிள் நடக்குது. இது வந்துட்டு வெறும் சேவை மட்டும் இல்ல, இது வந்து ஃபுல் மெடிக்கல் ஹெல்த் உள்ள கம்யூனிட்டிக்கு நடக்குது. உள்ளவங்க எல்லாம் வந்து கலந்துக்கலாம். வெறும் பிளட் டொனேஷன் மட்டும் இல்லாமல் மத்த ஹெல்த் செக், ஹெல்த் டாக், டென்டல் செக் அதெல்லாம் இருக்கு. அவேர்னஸும் கம்யூனிட்டி அவேர்னஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பெக்கா 40 என்னென்ன இருக்குதுன்னு மக்களுக்கு ரொம்ப தெரியாம இருக்கு. சோ இதுல வந்து நீங்க கலந்துகிட்டீங்கன்னா இத பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியலாம். நன்றி, வணக்கம்.
0: நம்மை சுற்றி

0: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: கூடி சீக்கிரம் போலான்டா இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்வளவு பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: என்ன இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க? வீட்டுல சோறு போடாத மாதிரி நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
1: சரியா,
0: போயிட்டு வரேன்.
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

ஆதித்யார் கே குரல்ல அந்த பாடல் தம்ப கேட்டிருந்தோம். இப்ப டிக்டாக்ல ஒரு விஷயம் பாத்தீங்க, படிச்ச என்ன அப்படின்னா, ஒரு 4 வயது சிறுவனை ஒரு 10 மணி நேரமா காணோம்னு சொல்லி அந்த கிராமமே தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. எங்கதான் அப்படின்னு பார்த்தா, அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு மலை கிட்ட வந்து என்ன பண்ணிருக்காருனா, ஒரு படுத்து உறங்கி ஓய்வு எடுத்துட்டு இருந்திருக்கிறாரு. பாருங்க எப்படி எல்லாம் ஓய்வு எடுக்கிற நேரம் வந்துருச்சுன்னு. அவர் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சிறுவர்கள்லாம் வந்து நினைக்கிற ஒரு 2 கண்ணு பத்தாதுன்னு நினைக்கிறேன், 1000 கண்கள் இருந்தாதான் முடியும்னு நினைக்கிறேன். சரி, பார்த்து பத்திரமா வீட்டில் இருக்கிற சிறுவர்களை பார்த்துக்கோங்க. இப்போ கூட வெளியே எங்கேயும் போயிட்டு இருக்கலாம், பாதுகாப்பான பயணமாக உங்களுக்கு இருக்கட்டும். இதற்கிடையில் போட்டி அங்கம் உங்களுக்காக இருக்கு. நாங்கள் வழங்குற வசனத்தை நீங்கள் பேசி காண்பிக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சுலபம் தாங்க. அவ்வளோ பெரிய வசனம்லாம் இல்லை, நடிகை த்ரிஷாவுடைய அவங்களுடைய படத்தில் இருக்கிற ஒரு வசனம் தான் உங்களுக்காக நாங்கள் வழங்குறோம். அதை நீங்கள் பேசி காண்பிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன நடக்கும், உங்களுக்கு பரிசு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, யாருக்காவது பிடிச்சவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பாடலை நீங்க விரும்பி கேட்கலாம். அந்த வாய்ப்பு உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம். இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்க அழைக்கலாம். சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: வீட்டில் தக்க வைத்துக் கொள்வதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்றும் அவர் வலியுறுத்தினார். இதனிடையே அரசாங்கம் அதிக நிதி செலவுகளை ஏற்க வேண்டியிருந்த போதிலும் இலக்கிடப்பட்ட ரான் 95 பூடி 95 முனைப்பின் மூலம் உயர்ந்து வரும் உலகளாவிய எண்ணெய் விலை மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தாமல் இருப்பது உறுதி செய்யப்படுவதாக நிதியமைச்சருமான டத்தோசரி அன்வார் வலியுறுத்தினார். எரிபொருள் உதவித்தொகை தற்போது மாதத்திற்கு ஏறக்குறைய 5 பில்லியன் ரிங்கேட்டுக்கு உயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஜனவரியில் இது சுமார் 700 மில்லியன் ரிங்கேட்டாக இருந்தது. எண்ணெய் விலை உயர்வு உலகளாவிய சந்தையின் நடப்பு நிலவரமே அன்றி பலவீனமான உள்ளூர் கொள்கைகள் அதற்கு காரணம் அன்று என்பதை எல்லா தரப்பினரும் புரிந்து கொள்ள வேண்டும் என டத்தோசரி அன்வார் கேட்டுக்கொண்டார். இவ்வேளை வாழ்க்கை செலவின அழுத்தம் இருப்பதோடு பொருள்கள் விலையேற்றம் கண்டுள்ளதையும் நிதியமைச்சருமான டத்தோசரி அன்வார் ஒப்புக்கொண்டார். அவற்றை விவேகத்துடனும் இலக்கிடப்பட்ட முறையிலும் கையாள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நாட்டின் நிதி நெருக்கடியை தொடர்ந்து எல்லா சிக்கல்களுக்கும் முழுமையாக தீர்வு காண இயலாது. இருப்பினும் குறிப்பிட்ட தரப்பினருக்கும் இலக்கிடப்பட்ட முறையில் உதவி தொடர்ந்து வழங்கப்படும் என்று அவர் தெளிவுபடுத்தினார். புத்ராஜயாவில் இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சின் பணியாளர்கள் உடனான நடைபெற்ற பிரதமர் உடனான மாதாந்திர சந்திப்பில் டத்தோசரி அன்வார் உரை நிகழ்த்தினார். தொடர்ந்து பேசிய பிரதமர், அரசாங்க செலவுகளை ஒருங்கிணைக்கும் நகர்வு சுகாதாரம் கல்வி போன்ற முதன்மை துறைகளை பாதிக்காது என்று வலியுறுத்தினார். புதிய மருத்துவர்கள் தாதியர் நியமனம் மருத்துவமனை கட்டுமான பணிகள் பாதிக்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டார். அதேவேளை மாணவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப புதிய வகுப்புகளை நிர்மாணிப்பது உள்ளிட்ட பள்ளி கட்டுமான திட்டங்களும் அட்டவணைப்படி தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்கிடையில் சிறு வணிகர்கள் மீதான செலவு அழுத்தங்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை ஆராய்வதற்காக அத்தரப்பினருக்கு சுமையை ஏற்படுத்தியுள்ள பொருள் விலையேற்ற சிக்கல் வரும் புதன்கிழமை நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்படும். ஒவ்வொரு வாரமும் விலை உயர்வு படிப்படியாக இருந்தாலும் அவை வணிக செயல்பாடுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதை ஒட்டுக்கடை நடத்துபவர்கள் உள்ளிட்ட சிறு வியாபாரிகளிடம் இருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் காட்டுவதாக டத்தோசரி அன்வார் சுட்டிக்காட்டினார். கடந்த மாதம் 25 ஸ்லாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷாவை சிறுமைப்படுத்தும் கூறுகளை கொண்ட ஒரு கேலிச்சித்திரம் சமூக ஊடகங்களில் பரவியது தொடர்பில் நேற்று வரை நாடு முழுவதும் 280 காவல்துறை புகார்கள் பெறப்பட்டுள்ளன. அந்த கடுமையான சினமூட்டும் செயலை கண்டிக்கும் வகையில் பல்வேறு தரப்பினர் புகார் அளித்துள்ளதாக ஸ்லாங்கூர் காவற்படை தலைவர் டதோ ஷசேலி கஹார் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பில் தற்போது மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMCயுடன் இணைந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த வழக்கு 1998 தொடர்பு பல்லூடக சட்டம் 233 பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. April 30 வரை ஜொஹூர் 1 பில்லியன் ரிங்கெட் வருவாயை பதிவு செய்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 307 மில்லியன் ரிங்கெட் அதிகமாகும். பெறப்படும் அதிகமான வருவாய் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் முனைப்புகள் மூலம் மக்களுக்கு திருப்பி வழங்கப்படுவதை உறுதி செய்வதில் மாநில அரசு கடப்பாடு கொண்டுள்ளதாக மந்திரி பசாரடாத்தோ ஆன் ஹாஃபிஸ் காசி தெரிவித்தார். அந்த வகையில் 138 மில்லியன் ரிங்கெட் ஒதுக்கீட்டில் 4 கட்ட காசி ஜொஹூர் உதவி திட்டம் உள்ளிட்ட பல முனைப்புகள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும் இதன் மூலம் 600,000 மேற்பட்ட மக்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே வலம் வாருங்கள் berita.rtm.gov.my.
0: தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவு நிலவரம். இந்திய நேரப்படி காலை 10 வரையில் தமிழக வெற்றிக் கழகம் 83 தொகுதிகளை கைப்பற்றி முன்னிலையில் இருக்கும்.

வேளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 58 இடங்களை வென்றுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்படியற்ற தரவுகள் காட்டுகின்றன. இவ்வேளை திராவிட முன்னேற்றக் கழகம் 34 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தொகுதியையும் இந்திய தேசிய காங்கிரஸ் 3 தொகுதிகளையும் கைப்பற்றியுள்ளன. 234 தொகுதிகளை கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கான வாக்களிப்பு கடந்த மாதம் 23 நாள் நடைபெற்ற வேளை தற்போது வாக்குகள் பலத்த பாதுகாப்புடன் எண்ணப்பட்டு வருகின்றன. மேற்காசிய நெருக்கடியால் எழுந்துள்ள கச்சா எண்ணெய் விநியோக சுணக்கம் குறித்து ஆசியான் உள்ளிட்ட ஜப்பான், சீனா, தென்கொரிய நிதியமைச்சர்கள் தங்களின் கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக தற்போதைய சவால்களை கூட்டாக எதிர்கொள்ள அவர்கள் இணங்கியுள்ளதாக கியோடோ செய்தி நிறுவனம் கூறியது. மேற்காசிய மோதல் வட்டார எதிர்கால வளப்பத்தை பாதிப்படைய செய்வதோடு எதிர்மறையான ஆபத்துகளை ஏற்படுத்தியுள்ளதாக உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற ஆசியான் மேம்பாட்டு பொருளகத்தின் ஆண்டு கூட்டத்தில் அவர்கள் தங்களின் கவலையை வெளிப்படுத்தினர். யுக்ரைனுக்கான 78 பில்லியன் பவுண்ட் உதவித் திட்டத்தில் இணைய பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பேச்சு நடத்தவிருப்பதாக பிரதமர் கர்ஸ்தாமா தெரிவித்துள்ளார். 2022 ரஷ்யா படையெடுத்ததையடுத்து நடத்தப்பட்ட ஐரோப்பிய அரசியல் சமூக மாநாட்டில் எட்டப்பட்ட முடிவுகள் படி யுக்ரைனுக்கு ராணுவ உதவிகளை நல்க தமது அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒத்துழைக்கும் என அவர் கூறினார். கடந்த மாதம் அந்த ஒன்றியம் அங்கீகரித்த கடன் உதவி அடுத்த 2 ஆண்டுகளுக்கு யுக்ரைனின் ராணுவ தேவைகளில் பாதியளவை ஈடுகட்டும் என ஸ்தாம குறிப்பிட்டார். ஆஸ்திரேலியாவில் யூத எதிர்ப்பு அனுபவங்கள் குறித்து மக்கள் சாட்சியம் அளித்து வரும் நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பரில் பாண்டாய் கடற்கரையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தொடர்பான பொது விசாரணை இன்று தொடங்கியது. இது யூத எதிர்ப்பு மீதான தேசிய விசாரணையின் ஒரு பகுதி என கூறப்படுகிறது. யூதர்களின் ஹனுக்கா கொண்டாட்டத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 15 பேர் கொல்லப்பட்ட நிலையில் அந்நாட்டில் யூத வெறுப்பை கையாள்வதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வேளை அரச விசாரணைக்கு தலைமையேற்றுள்ள முன்னாள் நீதிபதி வெர்ஜினியா பெல் நாட்டை சூழ்ந்துள்ள யூத எதிர்ப்பின் தீவிரம் தமது விசாரணையில் முதன்மை கவனம் பெறும் என தெரிவித்துள்ளார். விளையாட்டு சூப்பர் லீக் கார்பந்து. நேற்று இரவு மலாக்கா எஃப்சியுடனான ஆட்டத்தில் கோலின்றி சமம் கண்டபோதிலும் தங்கள் நிலையை மேம்படுத்திக் கொள்ள நெகிழி சம்பிலான் எஃப்சி NSFC அணியினருக்கும் இன்னும் வாய்ப்புள்ளது. KLCT FC, கிளாந்தான் யுனைடெட் ஆகிய அணிகளுக்கு எதிரான மீதமுள்ள ஆட்டங்களில் ஹோபின்ஜாங் ஹோபின் அணி கூடிய பட்சி புள்ளிகளை பெற வேண்டும் என்று NSFC இடைக்கால தலைமை பயிற்றுநர் கே ராஜன் வலியுறுத்தினார். NSFC தற்போது லீக்கில் 25 புள்ளிகளுடன் 7 நிலையில் உள்ளது. நிதி நெருக்கடிக்கு நடுவே எண்ணெய் விநியோகம் உறுதி செய்யப்படுகிறது. செலவின சீராக்கம் சுகாதாரம் கல்வித்துறைகளை பாதிக்காது. பிரதமர் உத்தரவாதம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

மீ நான்காம் நாள் திங்கட்கிழமை இசையும் இசையும் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். அன்பிற்கு இணைய நேயர்களை இனிய பிற்பகல் வணக்கம். இனிய திங்கட்கிழமை இந்த பொழுது இன்றைக்கான நமக்கான ஒரு நாளாக அமையும். எப்போதும் திங்கட்கிழமை அப்படின்னாலே ஒரு தொடக்கத்துக்கான உற்சாகம் நம்ம மனதில் எழும் அல்லவா? ஆமாங்க, புதிய வாரம் புதிய நம்பிக்கை புதிய உற்சாகம். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வின் பின் வரும் இந்த திங்கள் நம் கனவுகளை தொடங்கும் முதல் படியாகவே இருக்கட்டும். இசையுடன் உங்கள் நாளை இனிமையாக மலர்ந்து விட்டது. இசையும் இசையும் உங்கள் மனசுக்கு பிடித்த பாடல்களுடன் நீங்களும் அழைத்து பேசலாம். நாளை நம்பிக்கையோடு ஆரம்பிக்கலாங்க. இன்று நல்ல நாளாக மாற்றுவது நம்மால மட்டும்தான் முடியும். இணைந்திருங்கள். இது இசையும் இசையும்.

0: கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.
1: வணக்கம். மின்னலில்
2: கணவர் வந்து அப்படிதான் ரொம்ப அமைதியா அப்படியே ஹம்பலா இருக்கணும்னு நினைப்பாரு. நம்மளால இந்த மாதிரி முடியாது, சொல்றதுல அவ்வளவு பெரிய விருப்பம் இருக்காது.
3: நீங்க ஏறுக்குமாறா இருக்கீங்களா
2: எனக்கு தெரியல, ஆனா ஏதோ அப்படியே
3: எனக்கு பதிவு பண்ணுங்க.
1: தொடர்பு ஆலோசகரும் நாட்டின் தலை சிறந்த சீன ஆங்கில நாளேடுகளின் மின் ஊடகங்களின் கட்டுரையாளருமான ரவீந்திரன் ராமன் குட்டி,
4: எல்லோருக்கும் வாழ்க்கையில வந்து கல்வி சாலைதான் ஒரு முக்கியமான இடம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அலம் புளோரால நான் வேலை செய்யும் போது மின்னல் எஃப்எம் வந்து எனக்கு ஒரு லைப்ரரியா அல்லது ஒரு யூனிவர்சிட்டியா எனக்கு திகழ்ந்துச்சு. வாரத்துக்கு ஒரு முறை மின்னல் எஃப்எம்ல பேசுற அந்த ப்ரோக்ராம் வந்து என்னோட மொழியை வந்து அவ்வளவு ஒரு பயனுள்ள வகையில் அனுபவத்தை கொடுத்துருக்கு பாருங்களேன். எனது மனமார்ந்த நன்றி மின்னல் எஃப்எம்க்கு நான் கண்டிப்பா தெரிய வைக்கணும். ஏனென்றால் எனது குறைகளை பெருசுப்படுத்தாமல் அவ்வளவு ஆர்வமும் முக்கியத்துவமும் கொடுத்து எனது தமிழை வந்து இப்ப இவ்வளவு அழகா வளர்த்திருக்காங்கன்னா அது ஒரே ஒரு ரேடியோ ஸ்டேஷன்
5: அவளும் நானும்
4: மின்னல் எஃப்எம்
5: அமுதும் தமிழும் அவளும் நானும் அலையும் கடலும்.
1: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
6: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 to 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: For my people.
1: இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்ற மயிலு மயிலு மயிலு ஏஆர் ரஹ்மான் இசை புயல் டபுள் ஜி தி ராப்பர் இணைந்து கொண்டு வந்த பாடல் தான் அது. சரி, நீங்க கூட அழைத்து பகிர்ந்து கொள்ளலாம். பொதுவாக நம்ம எந்தெந்த நேரத்துல சாப்பிடணும் அப்படின்றது நமக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி இரவு நேரங்கள், அதுவும் உறங்க செல்வதற்கு முன் அல்லது தூங்கிட்டே இருக்கும் திடீர்னு நமக்கு முடிப்பு வரும், முடிச்சு பார்த்தா பசிக்கும். அந்த மாதிரி நள்ளிரவில் திடீர்னு பசிச்சா என்ன உணவை நீங்க தேடுவீங்க? முதல்ல அழைத்து சொல்லுங்க, பின்ன என்ன கதைன்னு நாங்க சொல்றோம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்று எங்களுக்கு அழைத்து சொல்லுங்க. நள்ளிரவில் உங்களுக்கு திடீர்னு பசிச்சா என்ன உணவை தேடுவீங்க?

0: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தயக்கத்தை ஒழிச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா, அதுக்குதான் தயக்கத்தை ஒழிச்சு டைப் பண்ணுங்க.
1: பேய் இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
2: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க? வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
2: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
2: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு? நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
2: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்!
5: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
4: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
5: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு ஒரு மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
4: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.
6: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாதும் ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணிலிருந்து 4 மணி வரை யாதும் ஊரே.
7: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒன்னு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம்.

சரி, நள்ளிரவு திடீர்னு பஸ்டா என்ன தேடுவீங்கன்னு கேட்டிருந்தோம். இன்ஸ்டாகிராம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் திடீர் உணவுகளை தான் தேடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த திடீர் உணவு இதை தேடும் போது அந்த நேரத்தில் பசியை கட்டுப்படுத்துற மாதிரி தோணும், ஆனால் அதற்கு பிறகு நமக்கு ஏற்படும் விளைவுகளை பற்றி தான் நாம கொஞ்சம் தெரிஞ்சு வைத்துக் கொள்வது நல்லது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் கனமான எண்ணெய் உணவுகளை விட எளிதில் ஜீரணமாகும் லேசான உணவுகள் தான் நல்லது அப்படின்னு உணவு நிபுணர்கள், மருத்துவ ஆலோசனை நிபுணர்கள் சொல்றாங்க. சிறுக்கு சில நல்ல தேர்வுகளும் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு வாழைப்பழம், அது உடனடி சக்தி தரும்னு சொல்றாங்க. பாலோ அல்லது பருப்பு வகைகள், பாதாம், முந்திரி பருப்பு இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, முழு தானிய ரொட்டி லேசாகவும் நிறைவாகவும் இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. பழங்கள் அதை விட எளிதாக ஜீரணமாகும். திடீர்னு பசி வந்ததுன்னா இது நம்ம வாங்கி வைத்துக் கொண்டோம் அப்படின்னு சொன்னா இது நமக்கு உதவியாக இருக்கும். தவிர்க்க வேண்டியது இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணெய் திடீர் உணவுகள், அதிக காரமான உணவுகள், இந்த காஃபி தேநீர் பானங்கள் இதெல்லாம் வந்து தூக்கத்தை வந்து கெடுக்கும். அதனால இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. அதிகமாக சாப்பிட வேண்டாம், சிறிய அளவு போதுமானதாக இருக்கும். அதனால தான் 7 மணிக்குள்ளலாம் இரவு உணவை எடுத்துடணும்னு சொல்லிடுறாங்க. தண்ணீர் குடிச்சிட்டு சில நேரம் பசியை கட்டுப்படுத்தலாம், அல்லது அது தண்ணீருக்காக தாகத்துக்கு கூட பசி எடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. தினசரி பழக்கமாக மாற்றாமல் கவனமாக இருந்தோன்னா நாமும் ஆரோக்கியமாக இருக்கலாம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.

சரி, இன்று திங்கட்கிழமை காலையிலிருந்து ஏறக்குறைய இப்போ மணி பார்த்தீங்கன்னா பிற்பகல் 1:45. உங்கள் வீட்டில் உங்கள் நண்பர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் தீ அணைப்பு இந்த குடும்பத்தில் வேலை செய்பவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டீங்களா, நன்றி சொல்லிட்டீங்களா? அவங்களுக்கான ஒரு நாள் தாங்க இன்று, தீ அணைப்பாளர்களுக்கான நாள் ஹரி பொம்பு. இன்று இன்னும் சிறிது நேரத்தில் தீ அணைப்பு படை அதிகாரி நாதன் ஒரு சில விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றார். இதற்கிடையில் நீங்கள் செய்ய வேண்டியது, இப்போ நினைவுபடுத்தட்டோம் இல்லையா, உடனே கைபேசியை எடுங்க, அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க. ஏன்னா நம்ம எதிர்பார்க்காத தருணங்கள் நடக்கும், அசம்பாவிதங்களுக்கு அவங்களுடைய உயிரை கூட கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம நமக்காக வந்து தீய அணைக்கிறதாக இருக்கட்டும், அல்லது யாராவது எங்காவது மாட்டிக்கிட்டாங்களா இல்ல உயிருக்கு போராடுறாங்களா அந்த இடத்துக்கு அவங்க விரைந்து வராங்க பாத்தீங்களா, அந்த நொடி எத்தனை உயிர்களை இந்த உலகளாவிய நிலையில் இருக்கும் தீயணைப்பு படை வீரர்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் காப்பாற்றி இருப்பாங்க. அவங்களை நினைத்து பார்த்து நன்றி கூறலாம் என்ன.

0: மே 4 நாள் இன்று திங்கட்கிழமை நம்ம நாட்டில் தீயணைப்பாளர் தினம் ஹரி பொம்பு கொண்டாடப்படுகின்றது. இந்த நாள் நம் உயிரையும் சொத்துக்களையும் நம்மை சுற்றி இருக்கும் விஷயங்களையும் பாதுகாக்க தங்கள் உயிரையே பணையம் வைத்து சேவை செய்யும் தீயணைப்பாளர்களுக்கு நன்றியையும் மரியாதையும் செலுத்தும் ஒரு நாள். அந்த வகையில இப்போ நம்மோடு அழைப்பில் இணைந்திருக்கின்றார் தீயணைப்பு அதிகாரி நாதன்.
1: வணக்கம். வணக்கம், ரொம்ப நன்றி
0: நாதன். காலையிலிருந்து உங்களுக்கு வாழ்த்து மழை குவிஞ்சிருக்குமே.
1: கண்டிப்பா, காலையில இருந்து வாட்ஸ்அப்ல ஃபுல்லா வாழ்த்து தான் வந்துருக்கு.
0: ஸ்லாமட் ஹரி பொம்பு, ஸ்லாமட் ஹரி பொம்புனா.
1: சரி,
0: இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்று ஒரு நாள் நீங்க தான் ஹீரோவா இருக்கீங்க இல்லையா?
1: பொதுவா நம்மளுக்கு வந்து நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு விஷ் பண்ணுவாங்க. சோ இந்த வாட்டி யூசுவலி பிறந்த நாளைக்கு, ஆனா இப்பெல்லாம் வந்து ரெண்டு தடவை, அதாவது அரிபம்பாவுக்கும் விஷ் பண்ணுவாங்க, நம்ம பிறந்தவனுக்கும் விஷ் பண்ணுவாங்க.
0: அப்ப நீங்க ஒரு ஆண்டிற்கு இருமுறை பிறக்கும் வீரர்கள். நீங்க உண்மையிலேயே நீங்கலாம் வந்து நிஜ ஹீரோக்கள் அல்லவா? அதனால இரண்டு முறை கொண்டாடலாம், தவறு எதுவும் கிடையாது இல்லையா?
1: ஆமா ஆமா, நான் வந்து சுமார் பொம்பால இருந்து இப்பதான் ஒரு சுமார் 14 வருஷம்.
0: நீங்க நிறைய சாதிப்பீங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இப்போ பொதுவா ஒவ்வொரு பணியை எடுத்துக்கொள்ளும் போது அதுல வந்து அந்த நிலைகள் இருக்கும்ல, ரேங்கிங் இருக்கும்ல. இப்ப நாதன் எந்த நிலையில இருக்கீங்க?
1: 2012 மொதல் முதல் பொம்பாக்கு வர்றப்ப வந்து கேபி செமியாப்லா சொல்லுவாங்க, அதாவது ஃபயர் ஃபைட்டர்ல ஹங்கோத்தாவும்
0: இருந்தேன்.
1: அதுக்கப்புறம் நான் என்னோட ஸ்டடிஸ் கண்டினியூ பண்ணி அகைன் நான் திருப்பதி ட்ரைனிங் போய் இப்ப வந்து கேபி டோப்ளோ செமினா, அதாவது கேபி நீமாலா புரோலோ பொங்கசா பொம்பா டிப்ளமா படிச்சு அந்த கேபி டோப்ளோ செமினா புரோலோ பொங்கசா பொம்பாவா இருக்கிறேன்.
0: சரி, அடுத்த கட்டம்
1: அதுக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து கேபி 9 பொங்கசா பொம்பா நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம். அது நம்ம டிகிரி
0: லெவல்லாம்
1: அடுத்த டார்கெட் நம்ம அதானே.
0: சரி, இந்த 14 காலம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க, நிறைய உயிர்களை காப்பாற்றிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் செய்திருப்பீங்க. இதுல மறக்க முடியாத நினைவுகள்னா எதை சொல்லுவீங்க?
1: மறக்க முடியாத நினைவுகள் ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து என்னோட நான் பொம்ப ட்ரைனிங் முடிஞ்சு நான் பலை முப்பராயில வேலை செஞ்சேன். சோ அது அந்த ஃபர்ஸ்ட் கேஸ், அங்க போறது ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் கேஸ் ஒரு ஜூரு ஹைவேல 5 ஒன் ஸ்போர்ட் அப்ப அங்கேயே இறந்ததுலாம். சோ நான் போறப்ப நான் போய் நான் நிக்கிறேன், நான் வந்து மேல பாக்குறேன், கீழே பாக்குறேன், கீழே 5 என் கால் கீழே இருக்கிறாங்க. சோ அது ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது நம்ம போய் நம்ம அவங்களை தூக்குறது, அதோட ஃபீல் நம்ம சொன்னா நமக்கு தெரியல, அது எப்படி சொல்ல தெரியல எனக்கு. அது டோட்டல் டிஃபரெண்ட், 5 ஃப்ரெண்ட்ஸ். சோ அது வந்து நம்ம இப்ப மட்டும் எங்க அது வந்து ஸ்டில் நிலைமையில இருக்கு. ரெண்டாவது சொல்றேன்னா, நாங்க மார்னிங் ஒரு ஒப்ராசி, சரி அந்த ஒப்ராசி வந்து இங்க வேலை டைம் முடியதுக்கு எனக்கு ஒரு மாசம் இருக்கு எனக்கு. ஓகே, யூஸ்வலி எங்க வேலை டைம் 8 முடியும், மார்னிங் 8. சோ 7:59 ஒப்ராசி கச்சிமசான் பக்கரா கீழாங். சோ கீழாங்க போறப்ப நானே என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நான் கீழே இருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் மேல இருந்தாரு, மேல இருந்து நெருப்பு வந்து அவர் மேல பட்டு அவர் மேல கீழே விழுந்துட்டாரு என் கண்ணு
0: மணிக்கு. அப்புறம்
1: நான் என் மேல ஏற சொன்னாங்க, நான் ஒண்ணு அப்ப ஜாம்பன் எடுக்க போனால நான் ஒண்ணு மேல ஏறல. அது வந்து என் கண்ணமணிக்கு அவரு மேல விழுந்து அவரை தூக்கிட்டு நம்ம அவரை நம்ம பொம்பாக்கு வந்து ஏமரேஸ் இருக்குல்ல, ஏமரேஸ் எமர்ஜென்சி ரெஸ்கியூ டீம், அது வந்து ஒரு எம்புலன்ஸ் அவரை கூட்டிட்டு போறோம் நாங்க. அதோட என் கண்ணமணிக்கு என்ன சொல்லுவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து முக்கிய வாழ்த்துருவாங்க, திடீர் நம்ம கண்ணமணிக்கு எரிஞ்சு கீழே விழுவாங்களா, எப்படி நம்மளுக்கு அந்த ஃபீல்.
0: ஆமா ஆமா, ரொம்ப வலிக்கும் இல்லையா? இப்ப பாருங்க, இந்த ஆண்டுகள் கடந்து வந்துமே உங்களால மறக்க முடியாத ஒரு வழியை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. இதெல்லாம் நீங்க இந்த உயிர்கள், உயிரற்ற அந்த சடலம் இதெல்லாம் பார்க்கும் போது அது கண்டிப்பா மனசுக்கு கஷ்டமா இருக்கும். இருந்த போதிலும் உங்க பணியை நீங்க செய்துதான் ஆகணும். இதையெல்லாம் தாண்டி நிச்சயமா நீங்க உயிர்களை காப்பாற்றி இருப்பீங்கல்ல, உங்களை மனசார வாழ்த்தி நன்றி சொல்லிருப்பாங்க, அந்த மாதிரி தருணம் இருக்கா?
1: அந்த மாதிரி இப்ப ரீசனா நடந்தது. இப்ப வந்து நான் வந்து ஒரு கிருத்தவபலை கோபிங்ல இருக்கேன், கிருத்தவபலை கோபிங்ல இருந்து என்னோட குரு வந்து ஒரு ஒப்பாசி கமலங்கா போயிருக்காங்க, அதாவது எங்கன்னா கோபிங் ஹைவே இல்ல, அங்க போய் இப்ப காலகட்டத்துல இருந்து டிக்டாக் ரொம்ப கொஞ்சம் வைரல் ஆகணும்ல. சோ நம்ம வந்து ஒப்பாசில இருந்து நம்ம வந்து நம்ம டிக்டாக்ல போடுவோம். அதுல போடுறப்ப அந்த ஆக்சிடென்ட் பாதிக்கப்பட்டவங்க அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து அந்த வீடியோ கீழே அவங்க வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து நீ காப்பாத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. அவங்க ஃபேமிலி அந்த சம்பந்தப்பட்ட மனசாவும் அவங்களும் சேர்ந்து. சோ அது வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷம்ல, நம்மளால ஒருத்தவங்க காப்பாத்திருக்கோம் அப்படின்னு.
0: ஆமா நிச்சயமா, அதாவது இந்த உயிரை காப்பாற்ற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. தீயணைப்பு படை வீரர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அந்த சீருடையில இருக்கின்ற நடமாடும் தெய்வம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்க எந்த இடத்துல என்ன நடக்கும்னு தெரியாது. நீங்க 24 வெளிப்போட இருக்கணும்ல. இன்றைக்கான நாள் உங்களுக்கான ஒரு நாள். ஒட்டுமொத்த மின்னலாபம் நேயர்கள் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு தீயணைப்பு படை வீரரா அவங்களை பிரதிநிதித்து நீங்க இந்த நாள்ல மக்கள் கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லணும்?
1: தெரிஞ்சாலே நம்ம ஆபத்துல இருந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். ஆபத்து வரமோ நம்ம சேஃப்டியா இருக்கிறது நம்மளுக்கு நன்மை, நம்ம ஃபேமிலிக்கு நன்மை.
0: நிச்சயமாக இதையும் தாண்டி நீங்க தொடர்ந்து எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறீங்க, பாதுகாப்பு, அவங்களுக்கு எதுவும் ஆபத்து அவசர வேலைகளை உதவி செய்யறீங்க, உங்களுடைய பாதுகாப்பையும் பார்த்துக்கொள்ளுங்கள். நீங்க சொன்ன மாதிரி இன்னும் மென்மேலும் இந்த தீயணைப்பு படை பணியில நீங்க அடுத்த கட்டம் போகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்து நாதன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. இன்று கொண்டாடப்படும் 2026 பன்னாட்டு தீயணைப்பு வீரர்கள் நாளை முன்னிட்டு மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தமது வாழ்த்தை தெரிவித்துள்ளார். பொது பாதுகாப்பையும் நாட்டின் வளப்பத்தையும் உறுதி செய்யும் தீயணைப்பு மீட்பு படையினரின் சேவையும் தியாகமும் போற்றுதலுக்குரியது என பேரரசர் தமது அதிகாரப்படி முகநூலில் பதிவிட்டுள்ளார். இவ்வேளை சேவையின்போது உயிர்நீத்த வீரர்களின் ஆதன் அமைதி பெற வேண்டுவதாக சுல்தான் இப்ராஹிம் குறிப்பிட்டார். ஆற்றல் கையிருப்பு உட்பட நாட்டின் தேவைகளை முதன்மையாக கொண்டு பொருளாதாரத்துறையில் மலேசியா பிற நாடுகளுடன் சமநிலையான அரசுதந்திர அணுகுமுறையை கையாள்வதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். எடுத்துக்காட்டாக உர உற்பத்திக்கு மலேசியா ஆஸ்திரேலியாவிடமிருந்து தாது பொருளை இறக்குமதி செய்யும் வேளை அந்நாட்டுக்கு விலங்குகளின் கழிவுகள் ஏற்றுமதி செய்யப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். அடுத்த மாதம் 1ஆம் நாள் தொடங்கி நாட்டில் உரிமம் பெற்ற 19 உற்பத்தி ஆலைகளிலிருந்து B15 வகை பயோ டீசலை வெளியேற்ற அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாயத் ஹமிடி தெரிவித்துள்ளார். இது டீசல் விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்தும் முனைப்புகளுள் ஒன்றென அவர் குறிப்பிட்டார். நேட்டோவில் அமெரிக்கா ஜெர்மனியின் முதன்மை பங்காளியாக நீடிக்கும் என்று ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதங்களை கொண்டிருப்பதை அனுமதிக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் ஜெர்மனியும் உறுதியாக இருப்பதாக அவர் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். வாஷிங்டனுக்கும் பெர்லினுக்கும் இடையேயான பதற்றத்துக்கு நடுவே இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது.

அறிவிப்பு வெளிவந்துள்ளது. ஹாமஸ் நீரிணையில் அமெரிக்கா தலையிட முயல்வது போர் நிறுத்த மீறலாக கருதப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. வாஷிங்டனின் செயல்கள் மற்றவர் மீது பழி சுமத்தும் விளையாட்டு என்று தேசிய பாதுகாப்பு ஆணைய தலைவர் இப்ராஹிம் அசிசி விவரித்துள்ளார். ஹாமஸ் நீரிணையில் உள்ள கப்பல்களுக்கு கடற்படை மூலம் பாதுகாப்பு அளிக்க திட்டமிட்டுள்ளதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து அவர் இவ்வாறு கூறியுள்ளார். விளையாட்டு 2026 ஆசிய பேபோ அம்பெய்தும் போட்டி. தேசிய விளையாட்டாளர் நூர் ஜக்கீரா சைஃபுல் அன்வார் தனிநபர் மகளிர் பிரிவில் தங்கம் வென்றார். நூர் ஜக்கீரா 7-3 என வியட்நாமின் ஹாக் கம் ஹுவாவை வென்ற வேளை சக நாட்டவர் சிதி நோர் ஹர்லீசா ரீனி மஸ்தூரி வெண்கலம் வென்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவம் தமிழ்ச்செல்வம். வணக்கம்.

இசை நிகழ்ச்சியில் தொடர்வது பழம் பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உடனே நீங்களும் கேட்கலாம். இந்த ஒரு பாடலை கேட்டு ரொம்ப நாள் ஆயிற்று. கேட்கணுன்ற ஒரு ஆவல் ஆசை உங்க இதயத்துல இருந்தா என்ன எதுக்காக காத்திருக்கீங்க? சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 என்ற எண்களுக்கு. இது இசையும் இசையும் உங்கள் பசுமையான பழமையான நினைவுகளை மீட்டெடுப்பதற்கான நேரம்.

தலைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மு நிறுத்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

0: மகேந்திரன் ஐயா என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: ஓரோர் ஒன்று சீர்காழி கோவிந்தராஜன் ஐயாவோட பாடல்.
0: அப்படியா?
1: பெங்கர குரல் அந்த பாடல் நீங்க கேளுங்க. அதுல சொல்லுவாரு, ஒன்னு ஒன்னா சொல்லுவாருங்க, ஓரோர் ஒன்று இரு ஒன்னு, அத அந்த குரலை பத்தி சொல்லுவாரு, அதை கேளுங்க. முக்கியமா எல்லாரும் கேட்க வேண்டியது.

0: நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க. தொடர்பு ஆலோசகரும் நாட்டின் தலை சிறந்த சீன ஆங்கில நாளேடுகளின் மின் ஊடகங்களின் கட்டுரையாளருமான ரவீந்திரன் ராமன் குட்டி.
1: எல்லோருக்கும் வாழ்க்கையில வந்து கல்வி சாலை தான் ஒரு முக்கியமான இடம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அலம் புளோரால நான் வேலை செய்யும் போது மின்னல் FM வந்து எனக்கு ஒரு லைப்ரரியா அல்லது ஒரு யூனிவர்சிட்டியா எனக்கு திகழ்ந்துச்சு. வாரத்துக்கு ஒரு முறை மின்னல் FM-ல பேசுற அந்த ப்ரோக்ராம் வந்து என்னோட மொழியை வந்து அவ்வளவு ஒரு பயனுள்ள வகையில் அனுபவம்
2: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்.
3: தமிழுக்கு மனம் என்று பேர்.
2: இலக்கியம் பேசுவோம்.
0: அமுதே தமிழே.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.
1: நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க, தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம், நீங்களும் கலந்துக்கலாம்.
2: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.
3: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: கண்ணு, நானும் உந்தன் ஜோடி அல்லவோ.
1: நாயகிக்கு நாணம் கொஞ்சவோ.
2: கீதா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: குங்கும பூவே கொஞ்சம் புறாவே, குங்கும பூவே கொஞ்சம் புறாவே,
2: வசீகரம் இருக்கும். அது இந்த நேரத்துல கேட்டிருக்கீங்க.
3: ஆமா, இந்த பாட்டு வந்து இதோ பிடிக்கும், இந்த புத்தி உள்ள மனிதர் எல்லாம் அந்த பாட்டு.
2: ஆமா ஆமா ஆமா, நல்ல பாடலா தான் தேர்வு செய்திருக்கீங்க.
3: மலைக்கதுமா வண்டி ஓட்டுறோம்ல, அதனால கொஞ்சம் ஆக்டிவா.
2: கண்டிப்பா அந்த உற்சாகம் என்றைக்கும் இருக்கணும். உங்களுடைய பயணத்துல உங்களுக்கு துணையா நாங்க வர. நன்றி.

0: உலக வரைபடமே தலையில தான் இருக்கு, முடியெல்லாம் கொட்டிருச்சோ.
1: ஒருத்தவங்க அமைதியா இருக்காங்கன்றதுக்காக அவங்களை எவ்வளவு வேணாலும் தாழ்த்தி பேசுவீங்களா?
0: ஏன் கோவப்படுறீங்க? நான் ஏதோ நகைச்சுவைக்காக தான் சொன்னேன்.
1: மற்றவங்களை தாழ்த்தி பேசுறதுதான் உங்களுக்கு நகைச்சுவைனா, உங்களை யாராவது சொன்னா ஏத்துக்குவீங்களா?
0: இப்படி அவங்களையும் இவங்களையுமே பாத்துட்டு இருந்தா நம்மள எப்பங்க பாத்துக்க போறோம்? இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

சிவந்தமன் திரைக்காக ஒலித்த பாடல்தான் அது. இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, வெயில் காலமாக இருக்கு. ஜனவரி 1 முதல் இன்று வரை நாடு முழுவதும் வெப்பம் தொடர்பான நோய்களால் மொத்தம் 56 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சின் தரவுகள் வெளிக்காட்டுகின்றன. இதில் வெப்ப தாக்கத்தால் 2 பேர் உயிரிழந்தும் இருக்கின்றனர். என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெப்ப காலத்தில் வெளிப்புற நடவடிக்கைகளை முற்றிலும் தகர்த்துவிட வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அதிகமாக தண்ணீர் அருந்துதல், நம்ம உடல் வறட்சி ஏற்படாமல் இருக்கிறத நாம தான் பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி உடல் சோர்வோல் அதிகமாக வியர்க்குது, இரவுல தூக்கம் வரல, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை மேற்கொள்வது அவசியமான ஒன்று. ஒரு அன்பான நினைவூட்டல்.

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
2: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து சிவகாமியின் செல்வன் திரையிலிருந்து மேல தாளம் கேட்கும் தாளம்.
0: பின்னணியில பயங்கர சத்தமா இருக்க, வேலையில இருக்கீங்களா?
1: விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், வேலையா போய்கிட்டு இருக்கிறேன்.
0: விவசாயம் செய்யறீங்களா? என்ன விவசாயம? இப்போ
1: நம்மளோட வந்து அவங்க அந்த மரவள்ளி கிழங்கு, கத்திரிக்காய், வாழை மரங்கள் எல்லாம் நிறைய இருக்குதாம்மா.
0: வெயில் காலமா இருக்கு, எப்படி விளைச்சல்
1: தொடர்ந்து மழையா இருக்கும்மா? இடி மின்னலோட மழைதான்.
0: ஓ, அது பயிர்களுக்கு நல்ல விளைச்சல் கொடுக்கும் அல்லவா?
1: ரொம்ப சந்தோஷம், அது சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கு. அந்த மழை வரும்போது
0: மழை வந்தா விவசாயிகளுக்கு கொண்டாட்டம் அப்படியா?
1: உண்மைதானம்மா, உண்மைதாங்கம்மா.
0: சரி, அந்த விவசாயம் செய்யும் அனைவருக்காகவும் சேர்த்து உங்களுடைய பாடலை கேட்கலாம்.
1: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா,
0: நன்றிமா.

0: முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள், திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிக
2: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
3: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தயக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் தயக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
0: வணக்கம் மின்னலில்.
4: கணவர் வந்து அப்படிதான் ரொம்ப அமைதியா அப்படியே ஹம்பலா இருக்கணும்னு நினைப்பாரு. நம்மளால இந்த மாதிரி முடியாது, சொல்றதுல அவ்வளவு பெரிய விருப்பம் இருக்காது.
5: நீங்க ஏறுக்குமாறா இருக்கீங்களா?
4: எனக்கு தெரியல, ஆனா ஏதோ அப்படியே
5: எனக்கென்னமோ சொல்ற விதத்துல சொன்னா அவர் கொஞ்சம் கரைஞ்சது வரதான். ஒரு ஓரா 10க்கு 10 சேர்ந்து ஆடுங்க, பதிவு பண்ணுங்க.
0: கடையில
3: காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
6: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடலை மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
3: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க. உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.

0: நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.
1: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. திட்டங்களை மறுசீரமைப்பதன் வாயிலாக புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சர் 250 மில்லியன் ரிங்கீட்டை சேமித்துள்ளதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாயித் ஹமிடி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு எரிபொருள் உதவித்தொகையை வழங்குவதற்காக இத்தொகை நிதியமைச்சிடம் வழங்கப்படும் என அவர் சொன்னார். மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதோடு தேசிய அடையாள முறையை வலுப்படுத்தும் முனைப்பில் ஜூன் மாதத்தில் மைகாட்டின் பாதுகாப்பு அம்சங்கள் மேம்படுத்தப்படவுள்ளது. அதனைத் தொடர்ந்து தேசிய ஒருங்கிணைந்த குடிநுழைவு முறை மைனிஸ் வரும் செப்டம்பரில் முழுமையாக செயல்படுத்தப்படும் என உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுட்டியான் இஸ்மாயில் குறிப்பிட்டார். அரசர் சமயம் இனம் 3R விவகாரங்களை உட்படுத்திய எந்தவொரு நடவடிக்கைகளையும் அல்லது அதன் வரம்புகளை மீறும் முயற்சிகளையும் உடனடியாக நிறுத்தும்படி அனைத்து தரப்பினரையும் சிலாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி கேட்டுக் கொண்டுள்ளார். சிலாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷாவை அவமதிக்கும் உள்ளிட்ட மாநில இறையாண்மையை சீர்குலைக்கும் அண்மைய சமூக ஊடக பதிவுகள் குறித்து டத்தோஸ்ரீ அமீருடின் இவ்வாறு கருத்துரைத்தார். ஈரானிய துறைமுகங்கள் மீதான முற்றுகையை மீற முயன்ற வேளை அமெரிக்காவால் இடைமறிக்கப்பட்ட கப்பல் அதன் மாலுமிகளுடன் ஈரானுக்கு திருப்பி அனுப்பப்படுவதற்காக பாகிஸ்தானிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை மையம் சென்காம் வெளியிட்ட தகவலை மேற்கோள் காட்டி அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தடை உத்தரவுகளுக்கு இணங்க மறுத்ததாக கூறப்பட்டதையடுத்து April 19 ஓமான் வளைகுடாவில் டோஸ்கா கப்பலை அமெரிக்க கடற்படை கைப்பற்றியது. துருக்கி தலைநகர் அங்காராவில் தங்கும் விடுதியில் தங்கியிருந்த ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சேஸ் அங்கிருந்து வெளியேறினார். ஐரோப்பிய அரசியல் சமூக கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மேட்ரிட்டிலிருந்து எரவனுக்கு சென்று கொண்டிருந்த சான்சேஸை ஏற்றியிருந்த விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அங்காராவில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் அங்கு தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதாக ஸ்பெயினின் அதிகாரப்படி செய்தி நிறுவனம் EFE கூறியது.

கூறியது. விளையாட்டு. AIA வைட்டாலிட்டி வழங்கும் 2026 ஸ்கோ நெடுந்தூர ஓட்டம் மலேசியாவின் மிகப்பெரிய ஓட்டப்பந்தய நிகழ்வாக புதிய மைல்கல்லை எட்டவுள்ளது. வரும் ஜூலை 18-19 நாள்களில் புத்ராஜயாவில் நடைபெறவிருக்கும் இவ்வோட்டத்தில் இம்முறை 50,000 பேர் பங்கேற்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

சரி, தொடர்ந்து இன்று பிறந்த நாள், திருமண நாள், நல்ல விசேஷம், அதை எங்களோடு பகிர்ந்துக்கணும், அந்த அன்பை அவங்களுக்கு வழிகாட்டணும்னு நீங்க நினைத்தால் அழைக்கலாம். இது வாழ்த்து நேரங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 என்ற எண்களுக்கு.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.
1: வணக்கம். மின்னலில்
2: கணவர் வந்து அப்படிதான் ரொம்ப அமைதியா அப்படியே ஹம்பலா இருக்கணும்னு நினைப்பாரு. நம்மளால இந்த மாதிரி முடியாது சொல்றதுல அவ்வளவு பெரிய விருப்பம் இருக்காது.
3: நீங்க ஏறுக்குமாறா இருக்கீங்களா?
2: எனக்கு தெரியல, ஆனா ஏதோ அப்படியே
3: இன்ஸ்டாகிராம்ல சில சமயங்கள் ரொம்ப பிரபலமா வைரலா ஆகுதுல்ல, அந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் ஏதோ செய்ய வாய்ப்பு இருக்கு அவருக்கோட?
2: வாய்ப்பே இல்ல, அவர் இன்ஸ்டாகிராம் வந்து சும்மா ஸ்டோரி கூட போட மாட்டாரு.
3: இந்த ஈர்ப்பு அப்படின்னு ஆப்போசிட் அட்ராக்ஷன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இடுவா. நீங்க தான் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அப்புறம் என்ன,
2: சந்தோஷமா இருந்தாலும் பதிவு பண்ணுவேன், சோகமா இருந்தாலும் பதிவு பண்ணுவேன், கோபமா இருந்தாலும் பதிவு பண்ணுவேன்.
3: இதனால தெரிவிச்சுக்கிறது என்னன்னா அப்படின்னு வந்துருவீங்க. எனக்கு என்னமோ சொல்ற விதத்துல சொன்னா அவரு கொஞ்சம் கரைஞ்சது வரதான். ஒரு ஓரா பத்துக்கு பத்து சேர்ந்து ஆடுங்க, பதிவு பண்ணுங்க.
2: நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டோம், வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லுவாரே, செய்ய மாட்டாரு.
3: இவர் சொல்றான்னு ஓரா பத்துக்கு பத்துன்னு பண்ணுனீங்க அவ்வளவு. நல்லது சொன்னா அப்படி இருக்கு உங்களுக்கு,
4: நல்லது இல்ல
3: துபா நீங்க தள்ளியே இருக்கு இவர்கிட்ட இருந்து.
1: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
5: தொடர்பு ஆலோசகரும் நாட்டின் தலை சிறந்த சீன ஆங்கில நாளேடுகளின் மின் ஊடகங்களின் கட்டுரையாளருமான ரவீந்திரன் ராமன் குட்டி.
6: எல்லோருக்கும் வாழ்க்கையில வந்து கல்வி சாலை தான் ஒரு முக்கியமான இடம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அலம் புளோரால நான் வேலை செய்யும் போது மின்னல் எஃப்எம் வந்து எனக்கு ஒரு லைப்ரரியா அல்லது ஒரு யூனிவர்சிட்டியா எனக்கு திகழ்ந்துச்சு. வாரத்துக்கு ஒரு முறை மின்னல் எஃப்எம்ல பேசுற அந்த ப்ரோக்ராம் வந்து என்னோட மொழியை வந்து அவ்வளவு ஒரு பயனுள்ள வகையில் அனுபவத்தை கொடுத்துருக்கு பாருங்களேன். எனது மனமார்ந்த நன்றி மின்னல் எஃப்எம்க்கு நான் கண்டிப்பா தெரிய வைக்கணும். ஏனென்றால் எனது குறைகளை பெருசுப்படுத்தாமல் அவ்வளவு ஆர்வமும் முக்கியத்துவமும் கொடுத்து எனது தமிழை வந்து இப்ப இவ்வளவு அழகா வளர்த்திருக்காங்கன்னா அது ஒரே ஒரு ரேடியோ ஸ்டேஷன்
7: அவளும் நானும்
6: மின்னல் எஃப்எம்.
7: தமிழும் தமிழும் அவளும் நானும் அலையும் கடலும்.
8: யாராவது உங்க மனச காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.

தமிழ்நாட்டிலிருந்து கே வி ஜெயமணி பேசுறேன். தங்கச்சியோட மருமகளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவங்க பேரு வந்து ஈஸ்வரி. வாழ்த்துறவங்க வந்து மாமனார் மாமியார் கணேசன், வசந்தி மாலா குடும்பத்தினர், குழந்தன் லிங்கேஷ், பெற்றோர்கள் வந்து அருணாச்சல நீலாம்பாள் குடும்பத்தினர், கணவர் வந்து கணேஷ் மற்றும் குழந்தைவேலு வெள்ளையம்மா குடும்பத்தினர். இன்னைக்கு போலவே எப்போதுமே அவங்க சந்தோஷமா இருக்கணும். கணவர் கணேஷ் மற்றும் ஈஸ்வரி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா நோய் நொடியின்றி பல்லாண்டு காலம் வாழணும்னு என்னோட ஆசீர்வாதத்தோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிக
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
3: அமுதே தமிழே.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்பத்தேன் வந்து பாயட்டும்.

0: காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க. கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
2: என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
2: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

நரேஷ் ஐயர், வேல்முருகன் இணைந்து கொண்டு வந்த பாடல் இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, 2025 மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரி பாரங்களை, அதாவது டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபார்ம் சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடுவை May 15 வரை நீட்டிப்பதாக உள்நாட்டு வருமான வரி வாரியம் HDN அறிவிச்சிருக்கின்றது. வரி தாக்கல் செய்வோர்களில் மை டாக்ஸ் போர்ட்டல் அல்லது IRB அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாக இ ஃபைலிங் மூலம் மட்டுமே இந்த நீட்டிப்பு பொருந்தும். எனவே கடைசி நேர தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் இணைய நெரிசலை தவிர்க்க May 15 வரை காத்திருக்காமல் கொஞ்சம் முன்கூட்டியே வரி தாக்கல் செய்யுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏன்னா முன்கூட்டியே நமக்கு எவ்வளோ நாட்கள் கொடுத்தாலும் இந்த கடைசி நாட்கள் நாம் அதை சமர்ப்பிக்கும் போது நிச்சயமா தொழில்நுட்ப கோளாறு ஏற்படும், தாமதமாகலாம், சமர்ப்பிக்க முடியாத சூழலெல்லாம் ஏற்படலாம். அதெல்லாம் தவிர்க்கணும்னா முன்கூட்டியே சொல்லுங்கன்னு இப்போவே, அதாவது இன்று May 4 ஏறக்குறைய 11 எஞ்சி இருக்கின்றன. நீங்க இன்னும் செய்யலன்னா தயவு செய்து போய் செய்யலாம். இப்போ நீங்க இதை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா வருமான வரி சான்றிதழ், அதாவது EA ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் ரசீதுகள் மற்றும் பிற ஆவணங்களை சரிபார்த்து தகவல்கள் துல்லியமாக இருக்கிறத உறுதி செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உள்நாட்டு வருமான வரி வாரியம் இதை அறிவித்திருக்கின்றது.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. இன்றைய வணக்கம் மின்னலில்
1: கணவர் வந்து அப்படிதான் ரொம்ப அமைதியா அப்படியே ஹம்பலா இருக்கணும்னு நினைப்பாரு. நம்மளால இந்த மாதிரி முடியாது, சொல்றதுல அவ்வளவு பெரிய விருப்பம் இருக்காது.
2: நீங்க ஏறுக்கு மாறா இருக்கீங்களா
1: எனக்கு தெரியல, ஆனா ஏதோ அப்படியே
2: இன்ஸ்டாகிராம்லாம் சில சமயங்கள் ரொம்ப பிரபலமா வைரலா ஆகுதுல, அந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் ஏதோ செய்ய வாய்ப்பு இருக்கு அவருக்கு?
1: வாய்ப்பே இல்ல, அவர் இன்ஸ்டாகிராம வந்து சும்மா ஸ்டோரி கூட போட மாட்டாரு.
2: இந்த ஈர்ப்பு அப்படின்னு ஒப்போசிட் அட்ராக்ஷன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீங்க தான் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்புறம் என்ன,
1: சந்தோஷமா இருந்தாலும் பதிவு பண்ணுவேன், சோகமா இருந்தாலும் பதிவு பண்ணுவேன், கோபமா இருந்தாலும் பதிவு பண்ணுவேன்.
2: இதனால தெரிவிச்சுக்கிறது என்னன்னா அப்படின்னு வந்துருவீங்க. எனக்கு என்னமோ சொல்ற விதத்துல சொன்னா அவரு கொஞ்சம் கரைஞ்சது வரதான். ஒரு ஓரா 10க்கு 10 சேர்ந்து ஆடுங்க, பதிவு பண்ணுங்க.
0: பாடல்கள்
3: நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க, தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம், நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம் உங்களுக்காக தாளம். தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க.
3: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80ஆம் 90ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
3: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
3: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க. மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாகும்.

0: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு ஒரு இதுல நம்ம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா லைக்ஸ்க்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா? நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பில்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல்
2: மின்னல் FM, இளமை புதுமை இனிமை.
3: பிற்பகல் மணி 3:45 தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்க கூடிய எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய அன்பும் நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையின் மூலம் திருக்குர்ஆனுடைய விளக்க உரையை நாம் பார்த்து வருகிறோம். இந்த வாரம் 93rd அத்தியாயம் சூரத்துல் லொஹாவை நாம் பார்க்கிறோம். லொஹா என்றால் முற்பகல் நேரம் என்று அதனுடைய அர்த்தம் இருக்கிறது. இந்த அத்தியாயம் மக்காவிலே இறக்கப்பட்டது. 11 இருக்கின்றன, 40 சொற்கள் இருக்கின்றன, 166 எழுத்துகள் இருக்கின்றன. இந்த அத்தியாயத்தை 2 அம்சத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் அமைத்திருக்கிறான். 1, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் முன் செய்திருக்கும் உபகாரங்களை எடுத்துக்காட்டி கடந்த காலத்தை விட வருங்காலத்தில் அவர்கள் திருப்தி அடையும்படியான நிலை வரும் என்பதை முன் கூட்டியே அல்லாஹ் தெரிவிக்கிறான். 2, அனாதைகளை கடிந்து கொள்ளக்கூடாது, அவர்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்கும்படியும், ஏழைகளை விரட்டாமல் இருக்கும்படியும், அல்லாஹுவின் அருள் கொடைகளை எடுத்துரைத்துக் கொண்டே இருக்கும்படியும் அல்லாஹு கட்டளையிடுகிறான். இந்த அத்தியாயம் இறக்கப்பட்ட காரணம், ஹிஜ்ரத்திற்கு முன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது ஒரு சமயம் சிறிய வியாதியால் பாதிக்கப்பட்டார்கள். 2-3 இரவுகள் தஹஜ்ஜுத் இரவுடைய பிந்திய பகுதியில் தொழுகைக்காக எழுந்திருக்க முடியவில்லை. இதை பார்த்த அபூலஹபின் மனைவியான உம்மு ஜமீல் என்பவள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைச்செய்தி வராமல் இருக்கின்றது என்று நினைக்கிறேன், 2-3 இரவுகளாக இறைச்செய்தி வருவதாக எனக்கு தெரியவில்லையே என்று கருதுகிறேன் என அவள் கூறிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய கவலை ஏற்பட்டுவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலையை அகற்றுவதற்காக வேண்டி, அவர்களுக்கு ஆறுதலை தர வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த அத்தியாயத்தை அல்லாஹு தாலா இறக்கி வைத்தான். இந்த அத்தியாயம் இறங்கியதற்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில காலம் வஹி இறைச்செய்தி வராமல் நின்றுவிட்டது. இதனால் எதிரிகள் முஹம்மதுடைய இறைவன் அவரை கைவிட்டு விட்டான், அவரை வெறுத்து விட்டான் என்று கேலி செய்தார்கள். இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த மனவேதனை அடைந்தார்கள். அந்த சூழ்நிலையில் நபிகளாரை தேற்றி உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். வல்லுஹா, முற்பகல் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, மறைத்து கொள்ளும் இருண்ட இரவின் மீது சத்தியமாக, உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, அவன் உம்மை வெறுக்கவும் இல்லை, மேலும் பிந்தியது மறுமை முந்தியதை இம்மையை விட உமக்கு மேலானது, பின்னால் வரக்கூடிய மறுமை இப்பொழுது இருக்கக்கூடிய இம்மை வாழ்க்கையை விட சிறந்தது என்று கூறுகிறான். வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, இன்னும் உம்முடைய இறைவன் வெகு சீக்கிரம் உமக்கு பல உயர் பதவிகளை கொடுப்பான், அப்பொழுது நீர் திருப்தி அடைந்து விடுவீர். அலம் யஜித்க யதீமன் ஃபஆவா, உம்மை அனாதையாக கண்டு அவன் உமக்கு தங்குமிடம் அளித்து ஆதரவு அளிக்கவில்லையா? வவஜதக லல்லன் ஃபஹதா, மேலும் வேதம் என்ன மார்க்கம் என்னவென்பதை பற்றி தெரியாதவராக உம்மை அவன் கண்டான், ஆகவே அதற்கு வேதத்தை வழங்கி அவன் உமக்கு வழிகாட்டினான். வவஜதக ஆயிலன் ஃபஆகுனா, மேலும் அவன் உம்மை ஏழையாக கண்டான், பிறகு செல்வந்தராய் அவன் ஆக்கினான். ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், ஆகவே இவற்றிற்கு நன்றி செலுத்துவதற்காக நீர் அனாதைகளிடம் கடுகடுப்பாக நடந்து கொள்ளாதீர். வஅம்மஸ்ஸாயில ஃபலா தன்ஹர், மேலும் யாசகம் கேட்பவரை விரட்டாதீர். வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், மேலும் உம்முடைய இறைவனின் அருள்கொடையை பற்றி நன்றி தெரிவிக்கும் பொருட்டு பிறருக்கு அறிவித்துக் கொண்டே இருப்பாயாக என வசனங்களை அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்திலே இறக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த உதவிகளை பட்டியலிடுகிறான். ஒன்றாவது அடைக்கலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதையாக இருந்த பொழுது அல்லாஹு தாலா அவர்களுக்கு அடைக்கலத்தை வழங்கினான். சிறிய வயதிலே தாயையும் தந்தையையும் அவர்கள் இழந்து விட்டார்கள். அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிபை வைத்து அவர்களுக்கு எல்லா வகையான பாதுகாப்பையும் அல்லாஹு தாலா வழங்கினான். இரண்டாவது உதவி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி தெரியாதவராக இருந்தார்கள். அதாவது எது நேர்வழி எது சரியான விஷயம் என்பது தெரியாமல் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியான மார்க்க ஞானங்களை கற்றுக் கொடுத்து அல்லாஹு தாலா நேர்வழி காட்டி உதவிகளை செய்தான். மூன்றாவது உதவி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழையாக இருந்தபோது அவர்களுக்கு சிறந்த துணைவியாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹு தாலா அமைத்துக் கொடுத்தான். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய எல்லா விதமான பொருளாதாரங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒப்படைத்து, நபியே நீங்கள் விரும்பியபடி உங்களுக்காகவும் இந்த மார்க்கத்திற்காகவும் நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஹதீஜா அவர்களின் மூலம் மிகப்பெரிய செல்வத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி அவர்களுடைய ஏழ்மை நிலையை போக்கி அல்லாஹ் மிகப்பெரிய உதவியை செய்தான். நல்லது நேயர்களே, சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாம் சந்திப்போம்.

0: நேர்களே, இந்த சூரத்துல் லுஹாவுடைய இறுதி பகுதியில் அல்லாஹ் மூன்று ஒழுக்கங்களை வலியுறுத்துகிறான். ஒன்றாவது, அனாதைகளை கடுகடுக்காதே என்று அல்லாஹ் கூறுகிறான். அனாதைகளை கடிந்து கொள்ளக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனாதைகளுடைய கஷ்டம் தெரியும். ஏனென்றால் அவர்கள் சிறிய வயதிலே அனாதையாக இருந்தார்கள். அனாதைகளை பாதுகாத்து வருபவர் சொர்க்கத்தில் என்னுடன் இவ்வாறு இருப்பார் என்று நபி அவர்கள் கூறி தங்களுடைய இரு விரல்களையும் சேர்த்து காட்டினார்கள். அனாதைகளை வளர்த்து பாதுகாக்கும் வீடே முஸ்லிம்களின் வீடுகளில் மிக மேலானது. அனாதைகளை துன்புறுத்துகிற வீடு முஸ்லிம்களின் வீடுகளில் மிகவும் கெட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இரண்டாவது ஒழுக்கம், தேவை உள்ளவர்களை விரட்டக்கூடாது. இன்னும் யாசிப்பவர்கள் உதவி கேட்டு வந்தால் அவர்களை விரட்டக்கூடாது, அவர்களை திட்டக்கூடாது என்ற ஒழுக்க நடைமுறைகளை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அனாதைகள் மட்டுமல்ல, பலவீனர்களிடமும் ஆதரவில்லாதவர்களிடமும் அனுதாபம் காட்டி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமானது. இதை குறித்து அல்லாஹ் யாசகம் கேட்பவர்களை விரட்டாதீர்கள் என்று கூறுகிறான். யாசகம் கேட்பவருடைய கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் அதை பூர்த்தி செய்வது நிச்சயமாக நம்முடைய கடமை. நம்மால் பூர்த்தி செய்ய முடியவில்லை என்றால் அந்த சமயத்திலே நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களுடைய மனம் திருப்தி அடையும்படி செய்ய வேண்டும். கடுமையான வார்த்தைகளை கூறி அவர் மனம் நொந்து போகக்கூடிய அடிப்படையில் செய்துவிடக் கூடாது. அழகான அடிப்படையிலே சொல்லி அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும். யாசகம் கேட்பவர் உண்மையில் யாசகம் வாங்கக்கூடிய நிலையில் உள்ளவர்தானா என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. சிலர் சம்பாதிப்பதற்கு தகுதி உடையவராக இருந்தும் வருஷம் பூராவும் யாசகம் செய்வதையே தங்கள் தொழிலாக எடுத்துக் கொள்வார்கள். அவர்கள் தொழுகை, நோன்பு போன்ற மார்க்க கடமைகளை நிறைவேற்றாமல் மது போன்ற போதைப் பொருள்களை பயன்படுத்திக் கொண்டு மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை போன்றவர்களை பார்க்கும் பொழுது அமைதியாக நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். ஆக யார் யாசகம் கேட்டாலும் அவர்களை விரட்டக்கூடாது என்ற ஒழுக்க நடைமுறைகளை அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தின் மூலம் சொல்லித் தருகிறான். இந்த உலகத்திலே வாழும் பொழுது நல்ல நன்மைகளை செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேயர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.
3: இடம்பெற்றது இஸ்லாமிய நிகழ்ச்சி.

இசை வந்தால் மனம் மலரும், இருள் வந்தாலும் ஒளி தரும். இதயம் சொல்லாத கதைகளை இசை மட்டும் தாங்க நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கு. காற்றின் சத்தம் கூட இசைதான், காதல் பேசும் நிமிடம் இசைதான், நம் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் இசைதான் நம் தோழன் தோழியாக இருக்கின்றது. இன்று கேட்ட ஒவ்வொரு பாடலும் உங்கள் நினைவில் நீங்காத வர்ணமாகட்டும். மீண்டும் சந்திக்கும் அந்த நேரம் வரை இசை உங்களோடு பயணிக்கட்டும். விடைபெறுகின்றேன் இசையும் இசை நிகழ்ச்சியில் இருந்து. உங்கள் நன்றி சலசரு. அடுத்து தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் எஸ் குமரன். மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே. நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நாட்டின் வேளாண் மூலப்பொருள் துறை தற்போது முக்கியமான உருமாற்ற கட்டத்துக்குள் நுழைவதாக தோட்டத்தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டாத்துஸ்ரீ டாக்டர் நொராயினி அஹ்மத் கூறினார். இது நவீன தொழில்நுட்ப பயன்பாட்டை நோக்கிய மாற்றத்துக்கு ஏற்ப அமைகிறது என்றார் அவர். இத்துறை இனியும் ஆழ்வளத்தை சார்ந்திருக்கவில்லை, மாறாக வேளாண் தொழில்நுட்பம், இலக்கவியல் மயமாக்கல் ஆகியவற்றின் பயன்பாட்டை நோக்கி நகர்வதாக அமைச்சர் குறிப்பிட்டார். புத்ராஜயாவில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி ஏப்ரல் வரை டெங்கி நீர்வுகள் 36.2% குறைந்துள்ளன. நகர்ப்புறங்களில் நோய் பரவலை கையாள்வதில் வேகமான, மிகவும் பயனுள்ள முடிவுகளை வழங்கக்கூடிய முக்கிய காரணிகளில் ஒன்றாக வோல்பாக்கியா தொழில்நுட்பத்தின் செயலாக்கம் அடையாளம் காணப்பட்டுள்ளது என்று புத்ராஜயா கழக தலைவர் டத்து முகமது சாக்கேரி அப்துல் காடீர் தெரிவித்தார். நாட்டின் மூத்த நடிகர் ஜலீல் ஹாமித் காலமானார். அவருக்கு வயது 69. இன்று நண்பகல் 12:30 அளவில் அவரது இல்லத்தில் ஜலீல் ஹாமித் காலமானதை அவரின் மகள் அஃபிகா ஜலீல் உறுதிப்படுத்தினார். 2023 மார்ச் முதல் தனது தந்தை இருதய நோயால் அவதியுற்று வந்ததாக அஃபிகா கூறினார். ஹோமஸ் நீர்வழியிலிருந்து கப்பல்களை வெளியேற்றும் பணியை அமெரிக்க ராணுவம் முன்னெடுத்து வரும் நிலையில் அதனை ஒருங்கிணைந்த முறையில் மேற்கொள்ளும்படி பிரான்ஸ் அதிபர் இம்மானுவல் மேக்ரோன் அமெரிக்காவையும் ஈரானையும் வலியுறுத்தினார். அந்த நீரிணையை மீண்டும் திறப்பதே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வாகும் என்றார் அவர். மத்திய பிலிப்பீன்ஸின் சாமார் தீவை ரிக்டர் கருவியில் 6.0 பதிவான நிலநடுக்கம் முழுக்கியது. இந்நிலநடுக்கம் 73.3 கிலோமீட்டர் ஆழத்தில் மையமிட்டிருந்ததாக அதிகார தரப்பு குறிப்பிட்டுள்ளது. இது வலுவான நிலநடுக்கம் என வகைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் உயிர் சேத விவரங்கள் வெளியிடப்படவில்லை. விளையாட்டு 2025 மலேசிய விளையாட்டு எழுத்தாளர்கள் சங்கம் SAM 100 பிளஸ் விருது. சிறந்த தடகள வீரர் பட்டத்தை வெல்வதற்கான போட்டி கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் 5 விளையாட்டுகளை உள்ளடக்கிய உலகத்தரம் வாய்ந்த 5 வீரர்களின் பெயர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. நாட்டின் மகளிர் ஊஷு சகாப்தம், தன் சங்மின், பூப்பந்து கலப்பு இணையினர் சென் தாங்ஜி தோ இவே, திடல் போலிங் வீராங்கனை எமா ஃபிரியானா சரோஜி, ஆடவர் போலிங் வீரர் முகமத் ராஃபிக் இஸ்மாயில், சிலாட் வீரர் முகமத் அப்துல் லாத்தீப் மக்சாக்கீர் ஆகியோர் இதில் அடங்குவர்.

காற்று வந்து சந்தம் பாட நீங்களும் கூடவே சேர்ந்து பாடியிருப்பீங்களே. நேர்களே, தீரா இசையில் இணைந்திருக்கின்றோம். இப்போது தான் தொடங்கினுச்சு. என் பக்கத்தில் இந்த பக்கம் பிரவீன் குமாரும் அந்த பக்கம் திரேசாவும் இருந்திருக்காங்க. ஒரு படைபலத்தோடு இன்றைய தீர இசையை நாம் தொடங்கியிருக்கின்றோம். இரவு 8 மணி வரை தொடர்ந்து வானொலியோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டும். இனிய பாடல்கள் ஒரு 3-4 மணி நேரத்திற்கு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்கணும், அதனால் 8 மணி வரை மின்னல் எஃப்எம்மோடு இணைந்திருங்கள்.

0: அம்மாடியோ.
1: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள், கவிதை உலக

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேயர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:32. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:32.

0: மேகங்கறக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களே.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

ஆனந்தராகம் என்ற திரைக்காக இடம்பெற்ற பாடல் எப்படி இருந்தது? பிடிச்சிருந்த பாடல் நேர்களே, உங்கள் வட்டாரத்தில் இப்போது வானம் கருத்திருக்கா இல்லை அடிக்கிறவை இல்லை நம்ம தான் கருத்து போயிட்டுமா? சரி, ஏன்னா அவ்வளவு சூடாக இருப்பதாக நேர்கள் புகார் சொல்கிறாங்க. இதை எப்படியோ அடுத்து உங்களுக்காக போட்டி வருகின்றது. முதலில் தொலைபேசி எண்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 3-2-2-8-2-4-7-6-8. என்ன போட்டி அப்படின்னா கருத்தமா திரைப்பாடல். இந்த பாடலை நீங்கள் கவனமாக உன்னிப்பாக கேட்கணும். இந்த பாடலில் இயற்கையாகவே பறவை விலங்குகள் ஒலி இடம்பெறும். சவுண்ட் எஃபெக்ட், பறவைகளின் ஒலியும் பிராணிகளின் ஒலியும் இடம்பெறும். ஏஆர் ரஹ்மான் ஏற்கனவே அதில் இடம்பெற செய்திருப்பார். ஆனால் அடுத்து நாம் ஒளிபரப்புகின்ற பாடலில் வேறு சில விலங்குகளின் ஒலியும் இடம்பெறும். அது என்னென்ன விலங்குகள் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடித்து சொல்லணும். ஒரு 5 விலங்குகள் அதில் ஒலி பெற செய்திருக்கின்றோம், இடம்பெற செய்திருக்கின்றோம். அந்த விலங்குகளின் பெயர்கள் என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும். ஏஆர் ரஹ்மான் இடம்பெற செய்த அந்த விலங்குகளின் பறவைகளின் ஒலி கிடையாது. நாம் ஒரு 5 விலங்குகளை அதில் சேர்த்திருக்கிறோம் பாடலோடு. அந்த விலங்குகள் என்ன என்பதனை நீங்கள் சொல்ல வேண்டும். அதுதான் போட்டி. போட்டிக்கு நீங்கள் தயார் என்றால் இதோ பாடல் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது.

அப்போ கடைசியாக கூட பாருங்கள். சரி, ஐந்து பிராணிகள் நாம சேர்த்துது. அந்த ஐந்து பிராணிகள் என்ன? ஏற்கனவே ஏ ஆர் ரஹ்மான் ஒரு சில பறவை ஒலிகளையும் மாடு ஆடு இப்படின்னு சேர்த்துருக்காரு, அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. மின்னல் எஃப்எம்மில் ஐந்து விலங்குகளை இந்த பாடலில் புகுத்திருக்கின்றோம் ஒளிபரப்பில். ஆக அந்த ஐந்து பிராணிகள் என்ன என்பது தான் இப்போ கேள்வி. இந்த பாடலுக்கு பிறகு நமது நேயர்களை நம்ம சந்திக்க போகிறோம். சரியான பதில் சொல்கின்ற நேயர்களுக்கு காத்திருக்கிறது தீபாவளி பரிசா.

0: வணக்கம். யாரு பேசுறீங்க?
1: நாராயணன்
0: பேசுறேன்.
1: நாராயணன்
0: பாடலை
1: கேட்டுட்டீங்களா?
0: ரெண்டுதான் சரி, பறவையும் கோழியும். ரஹ்மான் கேட்டார்னா கோச்சுக்குவார், போங்க. சரி நாராயணன், ரொம்ப நன்றி.
1: வணக்கம்.
0: வணக்கம்.

0: வணக்கம், நரேஷ் பேசுறேன்.
1: நரேஷ், எங்க இருந்து பேசுறீங்க நரேஷ்?
0: கிளாங்ல இருந்து
1: பேசுறீங்க. சரி, கண்டுபிடிச்சிட்டீங்களா என்னென்ன மிருகங்கள்னு?
0: கண்டிப்பா
1: நீங்க உன்னிப்பா கேட்டு கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு
0: நினைக்கிறீங்களா?
1: எந்த பிராணி காணா போனாலும் நீங்க தேடி கண்டுபிடிச்சு குடிப்பீங்கன்னு நம்பவே முடியாது. ஏறக்குறைய ஒரு பதில் தான் இதுல. சரி, நீங்க பாருங்களேன் எந்தெந்த பிராணின்னு நான் பிறகு சொல்றேன். ஆனா 8 மணி வரைக்கும் நிகழ்ச்சி கேட்கணும். சரி, நன்றி.

0: நல்லா இருக்கீங்களா மணிவண்ணன்?
1: நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு.
0: சரி, என்ன பதில் சொல்லுங்க பாப்போம்.
1: பதில் வந்து சார், பறவை.
0: சரி, பறவை.
1: மாடு.
0: மாடு.
1: யானை.
0: யானை.
1: சேவல்.
0: சேவல்.
1: பெட்டைக்கோழி.
0: பெட்டைக்கோழி.
1: ஆடு.
0: ஆடு.
1: குதிரை.
0: குதிரை.
1: நாய்.
0: நாய். சரியான பதிலு.
1: சரியான பதில் நினைக்கிறேன் சார்.
0: சரியான பதில்னா உங்களை நான் என்ன பண்றது? நானு சொல்லுங்க,
1: எனக்கு பிடிச்ச பாடல பண்ணு.
0: சரி சரி சரி, நிகழ்ச்சி கேளுங்க தொடர்ந்து.
1: கண்டிப்பாக.
0: மணிவண்ணன், நீங்க சரியான பதில் சொன்னீங்களா? மணிவண்ணன், ஏஆர் ரஹ்மான் இயற்கையாவே அந்த பாடல்ல சில பறவைகளின் ஒலியையும் மிருகங்களின் ஒலியையும் சேர்த்திருப்பார் இல்லையா? குறிப்பாக ஆடு, மாடு, பெட்டைக்கோழி, சேவல், அப்புறம் குருவி, இந்த மாதிரியான சில ஒலிகளை சேர்த்திருப்பார். அது பதில் அல்ல, நாம் சேர்த்த பதில். நாம் அந்த ஒலிகளை அதனுடைய சேர்த்திருக்கின்றோம். குதிரை, யானை, நாய், குரங்கு, புலி, இந்த ஐந்து மிருகங்களையும் தான் அந்த பாடலோட மின்னல் எஃப்எம் சேர்த்திருந்தது. ரொம்ப கஷ்டமான வேலை தான், இருந்தாலும் பரவாயில்ல, மகிழ்ச்சியாக இருங்க. தவறான பதில் நீங்கள் சொன்னால் தானே நகைச்சுவையாக இருக்கும். அதுக்காகத்தான் உங்களுடைய நாளை ரொம்ப மகிழ்ச்சியாக ஆக்குறதுக்காகத்தான் இந்த பயிற்சி. உங்களுக்கு தீபாவளி பரிசு கொடுக்கலான்னு நினச்சேன், இருந்தாலும் பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன்.

0: அடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ-டியூஷன். மைனாப்ஸ் இ-டியூஷன் குறித்து விவரிக்கிறார் மைனாப்ஸ் நிறுவனர் தினேஷ்குமார்.
1: வணக்கம் பெற்றோர்களே, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? குழந்தையின் கல்வி, உணவு, ஆடை, வீடு எல்லாத்தையும் விட பெரிய கிஃப்ட் தரமான கல்வி தான். ஆனா இன்றைய குழந்தைகள் அவர்கள் தாங்குற கல்வி சுமை நம்ம காலத்தோடு ஒப்பிடவே முடியாது. ஹோம்ஒர்க் நிறைய, அழுத்தம் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகம். ஒரு நாள் உங்கள் பிள்ளை அருகே வந்து மெதுவா சொல்றாங்க, அம்மா அப்பா நான் ட்ரை பண்றேன் ஆனா எனக்கு புரியல. அந்த ஒரு வரி பெற்றோரின் மனசை உடைத்து விடும். இதைத்தான் மைண்ட் ஆப்ஸ் உண்மையிலேயே புரிந்து கொண்டது. அதனால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். உங்கள் பிள்ளையின் கல்வி பயணத்தை எளிதாக்க ஒரு ட்ரஸ்டட் எஜுகேஷன் பார்ட்னர். கற்பனை பண்ணுங்க, குழந்தை ஸ்ட்ரெஸ் இல்லாம பாதுகாப்பாக வீட்டிலேயே உட்கார்ந்து மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் இருந்து லைஃபா தெளிவா புரியும்படியா கற்றுக்கொள்றாங்க. மைனர்ஸ் இ-டியூஷன் ஒரு சாதாரண டியூஷன் பிளாட்ஃபார்ம் இல்ல. இது மலேசியா முழுவதும் உள்ள மாணவர்களின் முழு கல்வி பயணம் ஒரே இடத்தில் வந்துவிடும் மாதிரி வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே போர்ட்டலில் அனைத்து பாடங்களும் கிடைக்கும். குரு AI டெக்னாலஜி மைனஸ் இ-டியூஷனின் மிகப்பெரிய பலமாகும். இதன் மூலம் மாணவர்கள் கல்வியுடன் தொடர்புடைய எந்த கேள்வியையும் கேட்டாலும் குரு AI பகல் இரவு பாராமல் உடனே பதில் அளித்து தெளிவான விளக்கத்துடன் வழிகாட்டும். இதனால் மாணவர் சிரமப்படுகிற பகுதிகளையே அதிக கவனத்தோடு கற்க முடியும். மைனப்ஸ்ல சிம்பிள், கலர்ஃபுல் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் நோட்ஸ் கொடுக்கப்படும். இன்ஸ்டன்ட் குவிசஸ், ஒவ்வொரு லெசனுக்கும் உடனடி பயிற்சி. ஸ்கோர் ட்ராக்கிங், குழந்தை எந்த லெசனை எவ்வளவு புரிந்திருக்கிறார்கள் என்பதை ரியல் டைமா கண்காணிக்க முடியும். இதனால் குழந்தைகள் போரிங் என்று நினைக்க விளையாடியபடியே கற்க நிலை உருவாகும். ரிவிஷன் அண்ட் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ், எக்ஸாம் பிரஷர் இன்றைய குழந்தைகளுக்கு மிக அதிகம். மைனப்ஸ் இதற்கும் முழு ஆதரவு கொடுக்கிறது. சாப்டர் பை சாப்டர் ரிவிஷன் பிளான்ஸ், எக்ஸாம் ஸ்டைல் மாடல் க்வெஸ்சன்ஸ், கே பாட் ஆன்சரிங் ஸ்ட்ராட்டஜி. இதனால் மாணவர்கள் பாடத்தை மட்டுமல்ல சரியான ஆன்சரிங் மெத்தடை கற்றுக்கொள்வார்கள். இதுவே குழந்தைக்கு ஹே இதெல்லாம் இவ்வளவு ஈஸியா என்று உணர வைக்கும். கற்றதை குழந்தை புரிந்து கொள்ளும் வரை ஆசிரியர்கள் கைட் செய்கிறார்கள். இதன் காரணமாக குழந்தைக்கு பயம் குறையும், கான்பிடன்ஸ் அதிகரிக்கும், தேர்வில் மதிப்பெண்கள் உயரும். மற்றும் முக்கியமானது, மிகவும் மலிவான விலை. பெற்றோர்களே, இனி கல்விக்காக அதிக பொருளாதார சுமை வேண்டாம். உயர்தர கல்வி உங்கள் வீட்டிற்கே வரும். உங்கள் பிள்ளையின் நாளைய வெற்றி இன்று நீங்கள் எடுக்கும் முடிவில் தொடங்குகிறது. மைனப்ஸ் ஒரு டியூஷன் இல்ல, உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பு.
0: மைனப்ஸ் இ-டியூஷன் குறித்த விவரங்களை 0300 702 7199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைனப்ஸ் இ-டியூஷன்.
2: நீங்கள் எல்லாம் இளமை, புதுமை, இனிமை.

மூர்த்தி கீர்த்தின்னு கேப்டன் நடித்த திரைப்படம் எப்படி இருந்தது? திருமூர்த்தி திரைப்பாடல். அது இப்பொழுது நேரம் மாலை மணி 4:53. இந்நேரம் வேலையெல்லாம் முடிந்து வீடுக்கு திரும்பிட்டு இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. உங்களுடைய மனதை லேசாக ஆக்குவதற்கான் நமது வேலை. அதுக்காகத்தான் சம்பளம் கொடுத்து எங்களை எல்லாம் உங்களுக்கு சேவையாற்ற வைத்திருக்கின்றார்கள். சரி, இன்று யாரெல்லாம் உங்களை ஏசினாங்க? பொதுவாகவே யாராவது ஏசிட்டா என்ன செய்வீங்க? அதுக்காக என்ன செய்ய முடியும்? தீர்வு ஒன்றும் இல்லை. நம்ம சும்மா இருக்கிறது தான் சரியாக இருக்கும், என்ன சொல்கிறீங்க? இல்லை என்றால் யாரும் நம் மீது கோபித்து கொள்ளவில்லை, யாரும் நம்மளை ஏசலைன்னா என்னங்க வாழ்க்கை அது? இப்போ மின்னல் மீதும் உங்களுக்கு ஏதாவது கோபம் இருக்கலாம், அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? காதல் தான், வேற என்ன?

0: லிங்கம்ஸ்.
1: நடுநிலையான அரச தந்திரம் ஆற்றல் கையிருப்புக்கு முன்னுரிமை வழங்குகிறது மலேசியா. பயோடீசல் உற்பத்தி டீசல் விலையை குறைக்க உதவும். தமிழக மக்களின் தேர்வு தாவேக்கா, ஆட்சியமைக்கும் ஆலோசனையில் விஜே. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. ஆற்றல் கையிருப்பு உட்பட நாட்டின் தேவைகளை முதன்மை இலக்காக கொண்டு பொருளாதாரத்துறையில் மலேசியா பிற நாடுகளுடன் சமநிலையான அரச தந்திர அணுகுமுறையை கையாள்வதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நடப்பு உலக அரசியலில் நாடு மாறுபட்ட கொள்கையை கொண்டிருந்தாலும் சீனா, அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய பொருளாதாரங்களுடன் மலேசியா சமநிலையான அரச தந்திரத்தை கொண்டுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். இறையாண்மை மிக்க சுதந்திர நாடான மலேசியா பிற நாடுகள் கொண்டிருக்கும் வெளியுறவு கொள்கைக்கு அடிப்பணிய அவசியமில்லை. மாறாக அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பதில் மலேசியா விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது என டாக்டர் ஸ்ரீ அன்வார் திட்டவட்டமாக தெரிவித்தார். இதனிடையே அந்நிய முதலீடுகளில் சுணக்கம் ஏற்படுவதை தடுக்க பன்னாட்டு உறவுகளில் சிறந்த அணுகுமுறைகள் கையாளப்படுவது அவசியம் என பிரதமர் வலியுறுத்தினார். அதிக மதிப்பு கொண்ட மின் மின்னணு, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் மலேசியா அதிக ஆற்றலை கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் அவை முதன்மை பங்காற்றுவதாக தெரிவித்தார். இன்டெல், அமேசான் வெப் சர்வீசஸ் போன்ற பெருநிறுவனங்கள் நாட்டில் பெருமளவில் முதலீடு செய்துள்ளது அதற்கு சான்று பகர்வதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் சொன்னார். மற்றொரு நிலவரத்தில் நெகிரி சம்பிலான் தலைமைத்துவத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி ஆக்கப்பூர்வமாக கையாளப்படுவதோடு அம்மாநில ஆட்சியாளர் நிர்வாகத்துக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். அம்மாநில அம்னோ வெளியிட்டுள்ள கூற்று இன்னும் தெளிவற்ற நிலையில் இருப்பதால் அது குறித்து தாம் கருத்துரைக்க விரும்பவில்லை. மாறாக அங்குள்ள ஆட்சியாளர் பாரம்பரியம் காக்கப்பட்டு மாநில நிர்வாகம் சீராக இயங்குவதே நடப்பு தேவையாக உள்ளது என டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். டீசல் விலையை குறைக்க உதவும் முயற்சியில் B15 பயோ டீசல் உற்பத்தி அடுத்த மாதம் முதல் உரிமம் பெற்ற 19 உற்பத்தி ஆலைகளில் தொடங்கப்படும். அந்த உற்பத்தி B15 தொடங்கி கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படும். பின்னர் அது B20 அதிகரிக்கப்படும் வேளை அடுத்த 2 முதல் 3 ஆண்டுகளில் B50 தரத்தை எட்டும் ஆற்றலை கொண்டுள்ளதாக துணை பிரதமர் டாத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாயித் ஹமிடி தெரிவித்தார். கச்சா சம்பனை எண்ணெய் விலை பயோடீசல் உற்பத்தியின் செலவில் அழுத்தத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு இந்த கட்டங்கட்டமான அணுகுமுறை அவசியமாவதாக

0: அதன் திட்டங்களை சீராக்கம் செய்தது உள்ளிட்ட செலவினத்தை ஒருங்கிணைத்ததன் மூலம் குறைந்தது 250 மில்லியன் ரிங்கிட் சேமிக்கப்பட்டுள்ளதாக டத்துஸ்ரீ டாக்டர் அகமத் ஜாஹித் தெரிவித்தார். அந்த சேமிப்பு தொகை மக்களுக்கு எரிபொருள் உதவித்தொகை வழங்குவது தொடர்பான செலவினங்களுக்கு உதவுவதற்காக நிதியமைச்சிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விளம்பரம், தயாரிப்பு கண்காட்சிகள், குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் நிகழ்ச்சிகள் அல்லது திட்டங்களை குறைத்ததன் மூலம் இந்த தொகை மிச்சப்படுத்தப்பட்டது. 30க்கும் மேற்பட்ட சீன நிறுவனங்கள் ஜொஹூரில் முதலீடு செய்ய ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக மந்திரி பசார் டாத்தோ ஆன் ஹாஃபிஸ் காசி தெரிவித்துள்ளார். உலகம் தற்போது நிச்சயமற்ற பொருளாதார சூழலை எதிர்நோக்கியிருக்கும் சூழலுக்கு நடுவே அந்நிறுவனங்கள் வெளிப்படுத்தியிருக்கும் ஆர்வம் மாநிலம் கொண்டுள்ள பொருளாதார ஆற்றலை புலப்படுத்துவதாக டாத்தோ ஆன் ஹாஃபிஸ் கருத்துரைத்துள்ளார். இவ்வேளை ஜொஹூர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் JSSEZ வழி பன்னாட்டு அளவில் ஜொஹூரை போட்டியாற்றல் மிக்க இடமாக திகழச் செய்ய இந்த சீன நிறுவனங்களின் முதலீடுகள் துணை புரியும் என்றார் அவர். சவால்மிக்க செயற்கை நுண்ணறிவு காலத்தில் நாட்டின் ஊடக ஆற்றல்களை உருவாக்குவதில் மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTM கடப்பாடு கொண்டுள்ள நிலையில் அதனை உந்தச் செய்ய யூனிடா பல்கலைக்கழகத்துடன் ஒத்துழைக்க உள்ளதாக ஒளிபரப்பு தலைமை இயக்குநர் அஷ்வாத் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். மலேசிய ஊடகச் சூழல் நடப்பு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப இருப்பதை உறுதிப்படுத்தவும் மாணவர் இத்துறையின் நகர்வை அணுக்கமாக கண்காணிக்கவும் RTM யூனிடா இடையிலான வியூக ஒத்துழைப்பு அவசியம் என்றார் அவர். இன்று அப்பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் யப் பி வாவுடன் இணைந்து அஷ்வாத் இஸ்மாயில் புரிந்துணர்வு உடன்பாட்டில் கையெழுத்திட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உச்சி வெயில் வந்து காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை. ஆகவே உங்கள் உடற்பயிற்சிகளை இந்த நேரத்தில் வந்து குறைத்துக் கொண்டு காலை மற்றும் மாலை நேரத்திற்கு மாற்றிக்கொள்வது மிக சிறந்தது. வெளியே செல்லும் பொழுது கருப்பு நிறத்தை தவிர்த்து விட்டு தளர்வான உடைகள், அதாவது லூஸ் க்ளோத்ஸ், முக்கியமாக பருத்தி ஆடைகள், அதை அணிந்து கொண்டால் அந்த வியர்வையை வந்து கண்டிப்பாக வந்து அப்சார்ப் பண்ணும். தொப்பி மற்றும் குடையை பயன்படுத்துவது மிக முக்கியம்.
2: அவர் டாக்டர் தனீஸ்வரன் மருதமுத்து. அதீத வெப்ப காலத்தில் மக்கள் முன்னெடுக்க வேண்டிய முனைப்பு குறித்து ஆலோசனை கூறினார்.
0: மக்கள் திலகம் MGRக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய விஜய். தமிழகத்தில் 234 சட்டமன்றங்களுக்கான தேர்தல் கடந்த மாதம் 23ஆம் நாள் ஒரே கட்டமாக நடைபெற்ற வேளை இன்று காலை 8 மணி முதல் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. முதலில் அஞ்சல் வாக்குகள் எண்ணப்பட்டன. அதைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. தற்போதைய நிலவரப்படி தாவேகா 108 தொகுதிகளிலும், அதிமுக 65 தொகுதிகளிலும், திமுக 61 தொகுதிகளிலும் முன்னணி நிலையில் உள்ளன. இவ்வேளை அறுதி பெரும்பான்மை இல்லையெனில் ஆட்சி அமைப்பது குறித்து தமிழக வெற்றிக்கழகத் தலைவர் விஜய் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் தற்போது ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் மக்களின் முக்கிய பண்பாட்டு இலக்கிய விழாவான கம்பன் விழா நேற்று இலங்கை வெள்ளவத்தை ராமகிருஷ்ண மண்டபத்தில் நடைபெற்ற நிலையில் அதில் அந்நாட்டு அதிபர் அனுரா குமரா திசநாயகே கலந்து கொண்டு சிறப்பித்தார். இலக்கியம், நடனம், இசையை அடிப்படையாக கொண்டு இளைய தலைமுறையினரை நாட்டுப்பற்றுடன் கூடிய தர்மத்தின் வழியில் இட்டுச் செல்வதற்கு கம்பன் கழகம் ஆற்றி வரும் சேவையை பாராட்டுவதாக அனுரா குமரா தெரிவித்தார். தமிழ் கூறும் நல்லுலகில் சிறந்த தமிழ் கவிஞரான கம்பரின் பெயரில் அகில இலங்கை கம்பன் கழகம் 1980ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நிறுவப்பட்டது. ஆற்றல் முக்கிய கனிமங்கள் துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும் சில புதிய உடன்படிக்கைகளில் கையெழுத்திட்டுள்ளன. ஆற்றல், உணவு, வியூக வளங்களின் விநியோகம் நிலையானதாகவும் மேலும் மீள்தன்மை கொண்டதாகவும் இருப்பதை உறுதி செய்வதற்கு இந்த ஒத்துழைப்பு அவசியமாவதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தனி அல்பனீசி தெரிவித்தார். ஆஸ்திரேலியா தற்போது ஜப்பானின் ஆற்றல் தேவைகளில் 1/3 நிறைவு செய்துள்ளதோடு அந்நாட்டின் மிகப்பெரிய திரவ இயற்கை எரிவாயு வழங்குநராகவும்

உள்ளது. மேற்காசியாவில் நீடித்து வரும் மோதலுக்கு பேச்சின் மூலம் தீர்வு காண்பதற்காக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான நேரடி பேச்சை மீண்டும் தொடங்குவதற்கான முயற்சிகளில் இஸ்லாமாபாத் ஈடுபட்டுள்ளது. அந்த வகையில் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷக்தார் தனது ஈரான் சகா அபாஸ் அராக்சியுடன் தொலைபேசியில் உரையாடினார். இருதரப்பினருக்கும் இடையிலான உரையாடல் வட்டார அமைதி, நிலைத்தன்மை ஆகியவற்றுக்கான பாகிஸ்தானின் தொடர்ச்சியான அரசு தந்திர முயற்சிகள் குறித்து கவனம் செலுத்தியதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இருதரப்பினருக்கும் இடையிலான பாகிஸ்தானின் ஆக்ககர பங்களிப்பையும் உண்மையான அமைதி முயற்சிகளையும் ஆராய்ச்சி பாராட்டினார். விளையாட்டு 2026 மலேசியா நெட்டோட்ட போட்டி. நாட்டிலேயே மாபெரும் ஏற்பாடாக கருதப்படும் இதில் 69 நாடுகளிலிருந்து மொத்தம் 50,000 பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 69வது தேசிய நாளையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மலேசியா மாரத்தான் முதல் பெரிய அளவிலான சமூக மாரத்தான் போட்டி என்ற வகையில் வரலாற்றில் இடம் பிடிக்க உள்ளது. நடுநிலையான அரசு தந்திரம் ஆற்றல் கையிருப்புக்கு முன்னுரிமை வழங்குகிறது மலேசியா. பயோடீசல் உற்பத்தி டீசல் விலையை குறைக்க உதவும். தமிழக மக்களின் தேர்வு தாவேக்கா ஆட்சியமைக்கும் ஆலோசனையில் விஜய். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவம் தமிழ்ச்செல்வம். வணக்கம்.

உன் பேர் சொல்ல ஆசைதான். ஆசைதானே, நான் எதுவும் சொல்லலையே. விஜய் நடித்த திரைப்படம் மின்சார கண்ணா திரைக்காக இடம்பெற்ற அற்புதமான பாடல். நேர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சியின் பெயர் என்ன சொல்லுங்க பார்ப்போம். தீரா இசை, தீராத இசை. இரவு 8 மணி வரை இனிய பாடல்களை உங்களுக்காக கொண்டு வருகின்றது. அடுத்து அரசியல் திரைக்காக வாராய் என் தோழியே. கேளுங்களேன்.

0: எப்படி கூடவே அந்த பாடலோடு சேர்ந்து பாடுனீங்களா? பாடுனீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, இப்பொழுது நேரம் மாலை மணி 5:21. அடுத்து தகவல் தொழில்நுட்ப நிபுணர் நோவிந்தன் அவர்கள் SPM முடித்த மாணவர்களுக்கு கூறும் தகவல் இதோ கேளுங்கள்.
1: வணக்கம் இன்எல்எஃப்எம், என் பேர் நோவிந்தன் கிருஷ்ணன். இன்று laluankerjaya.com என்ற வெப்சைட்டை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்கேன். படிவம் 3, 4, 5 அப்புறம் SPM முடித்த மாணவர்கள் வந்து அடுத்த கட்டமாக என்ன படிக்கணும், இந்த மாதிரி துறையை அவங்க வந்து படிக்கணும், SPM போகணுமா இல்லை காலேஜ் கம்யூனிட்டி போகணுமா, பாலிடெக்னிக் போகணுமா, TVET டிப்ளமா எடுக்கணுமா, SKM எடுக்கணுமா அப்படின்னு பல குழப்பங்கள் இருக்கும். ஸோ அந்த குழப்பத்திலேருந்து அவங்க மீண்டு வரதுக்கு தான் இந்த வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட் வந்து வெறும் 18 கேள்விகள் வந்து அந்த மாணவர்கள் ஆன்சர் பண்ணணும். ரொம்ப சுலபமான 18 கேள்விகள். இந்த 18 கேள்விகளும் ஒரு 3-5 நிமிடத்துக்குள்ள அவங்க முடிஞ்ச செஞ்சிடலாம் இந்த டெஸ்ட்டை வந்து. இந்த அவங்க டெஸ்ட்டை எடுத்த பிறகு அவங்க வந்து அவங்களோட பர்சனல் சைக்கோமெட்ரிக் ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த மாணவர்கள் வந்து உண்மையாகவே ஒரு யதார்த்தமானவங்களா, அதாவது ரியலிஸ்டிக்கானவங்களா, இல்லாட்டி அவங்களுக்கு வந்து ஆய்வு சார்ந்த படிப்பு பிடிக்குமா, இல்லை கலைநயமிக்க படிப்பு பிடிக்குமா, இல்லாட்டி நிர்வாக திறன் உள்ள படிப்பு பிடிக்குமா அப்படின்னு இந்த ரிசல்ட்டோட டெஸ்ட் மூலமா அவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அவங்க வந்து அடுத்து வந்து SPM போகலாமா, காலேஜ் கம்யூனிட்டியா, இல்லை பாலிடெக்னிக்கா, இல்லை TVET SKM டிப்ளமா சர்டிஃபிகேட் செய்ய போகிறாங்களா அப்படின்னு அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கலாம். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான முடிவு அவங்க வாழ்க்கையில். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காத ஒரு இண்டஸ்ட்ரியை எடுத்துகிட்டு அப்புறம் பாதி தூரத்தில் அவங்க நிப்பாட்டுறதோட அவங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும், பணம் வேஸ்ட் ஆகும். அதை தவிர்க்கிறதுக்கு வேண்டி தான் இந்த வெப்சைட்டை செஞ்சுருக்கோம். நம்ம மாணவர்கள் வந்து நிச்சயமாக இந்த வெப்சைட்டுக்கு போய் இந்த 18 கேள்விகளை ஆன்சர் பண்ணி அவங்கள பற்றியே அவங்க தெரிஞ்சுக்கணும். அவங்கள பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க படிக்க போகிறது அவங்க ரொம்ப கிளியராக அவங்க செலக்ட் பண்ணிடலாம். அது அவங்களுக்கும் நல்லது, அவங்க ஃபியூச்சருக்கும் நல்லது.

0: நல்லா பாடினாரு. எத்தனை பேருக்கு உன்னிகிருஷ்ணனை பிடிக்கும், அப்படியே கூடயே சேர்ந்து பாடின மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். சரி, அடுத்து நமது பாரு கிச்சன்லேருந்து பாரு முட்டை தோக்கு குறித்து பேசுகின்றார். உங்களுக்கு உன்னிகிருஷ்ணன் பிடிக்குமா பாரு? சரி, அவர் என்ன சமையல் குறிப்பு சொல்றாருன்னு கேட்போம். இன்று நமது சகோதரிகளுக்கு இரவு இரவு நேரத்தில் உணவு சமைக்க இந்த குறிப்பு உதவி செய்யும். கேட்போம் வாங்க.
1: மின்னல் எஃப்எம் நேயர்களுக்கு மாலை வணக்கம். நான் பாரு பேசுறேன், உங்க பாரு கிச்சன்ல இருந்து. என்னங்க, வேலை முடிஞ்ச எல்லா டயர்டா வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா? வழக்கம் போல என்ன சமைக்கணுங்கிற பெரிய யோசனையோட தான் போயிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் நான் ஒரு சின்ன ஐடியா கொடுக்க போறேன். இன்னைக்கு என்னன்னா, ஒரு முட்டை தொக்கு செஞ்சு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. ரெண்டே ரெண்டு வெங்காயத்தை வெட்டிங்க, ஒரு தக்காளி பழத்தை வெட்டிங்க, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு ஒரு நாளே நல்ல பல்லு பூண்டு, ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துங்க, ஒரு சின்ன பட்டை, ஒரு சின்ன பூ, ரெண்டே ரெண்டு ஏலக்காய், ரெண்டே ரெண்டு கிராம்பு, ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பூ, எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கங்க. சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த அரைச்ச விழுந்த தூக்கி ஊற்றி நல்லா கொட்டி கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா உங்களுக்கு உரப்பு வேணா உரப்புக்கேற்ற மிளகாத்தூளை சேர்த்துக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு நல்லா வக்கமாக வரும்போது எங்கிட்ட அவிச்சு வச்சிருக்க முட்டையை தூக்கி அதில் போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டி கொஞ்சம் மல்லி இலையும் கருவேப்பிலையும் தூவி விட்டுட்டு இறக்கி பாருங்க. வீடே மனம் மறக்கம் போங்க. எல்லாரும் வந்து என்னம்மா சமைச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு கேட்க போறாங்களா இல்லையா பாருங்க. சுவையும் சூப்பராக இருக்க போதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு.

0: ரிக்ஷா மாமா திரைக்காக இடம்பெற்ற பாடல் அது சத்யராஜ் குஷ்பு நடித்த திரைப்படம். நமது நாட்டில் ரிக்ஷா இருந்தால் எப்படி இருக்கும் தலைநகரில், குறிப்பாக பிரேக்ஃபீல்ட்ஸில்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நல்லா தான் இருக்கும். சரி, அடுத்து டீ, தேநீர் கடைகள் இப்போ அதிகமாக வந்துவிட்டன, குறிப்பாக பிரேக்ஃபீல்ட்ஸ் வட்டாரத்தில். நியூ சென்னை பேக்கரி என்ற ஒரு டீ கடை குறித்து அதன் உரிமையாளர் வி எஸ் மாறன் என்ன சொல்றாருன்னு கேட்போம்.
1: நியூ சென்னை பேக்கரியில வந்து நம்மளுக்கு ஸ்பெஷல்னா பசும்பால், பியோர் பசும்பால் டீ, காஃபி, பூஸ்ட், அப்புறம் ப்ரூ காஃபி. ட்ரிங்க்ஸ்ல போனா இந்த மாதிரி விதம் விதமான நிறைய இருக்கு ட்ரிங்க்ஸ்.
0: உங்களுடைய சாப்பாடு, சாப்பாடு என்ன?
1: சாப்பாடுல வந்து நம்ம பூரி, சிக்னேச்சர் வந்து பூரி. ஏன்னா கஸ்டமர் ஆர்டர் பண்ணாங்களா அப்ப பொறிச்சு கொடுப்போம். அப்பப்ப ஃபாஸ்ட் ஃபுட் அப்பப்ப சூடா பொறிச்சு தான் கொடுக்கறது. மினி வடை இருக்கு, மினி வடை வந்து சூடா தான் கஸ்டமர் ஆர்டர் பண்ணத்தான் நம்ம அதை கொடுப்போம். அந்த மாதிரி எல்லாமே அப்பம், தோசை, இட்லி எல்லாமே வந்து ஹீட்டா தான் இருக்கும், சூடா தான் இருக்கும்.
0: மாலை நேரத்துக்கு தகுந்த சாப்பாடுகள்லாம் உங்க கடைகள்ல வந்து
1: சாயந்தரம் மாலை நேரத்துல வந்து நிறைய பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி, வாழைப்பழம் பஜ்ஜி, அப்புறம் வடை, உளுந்து வடை, பருப்பு வடை, மினி வடை, இதெல்லாமே கிடைக்கும். அப்புறம் பகோடா, வெங்காயம் பகோடா, இதெல்லாம் வந்து சுட சுட போட்டு கொடுப்பாங்க.
0: சரி, மின்னல் எஃப்எம்ல தீரா இசை 4 மணியிலிருந்து 8 மணி 80-90 ஆண்டு பாடல்களை கேட்டுக்கிட்டே அப்படியே அந்த டீயை குடிக்கும் பொழுது வேற மாதிரி இருக்கும்.
1: தொடர்ந்து மின்னல் எஃப்எம்ல எங்க கடையில நாங்க கேட்போம், ஏன்னா நான் அதை கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் எப்போதும்.
0: நன்றி, நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு.

0: என்றென்றும் காதல் என்ற பாடலை கேட்டுட்டு வீடு வந்து சேர்ந்துட்டீங்களா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? கேட்டேன்னு சொல்லுங்க. அப்புறம் நேர்களே, இன்று 6 மணிக்கு மேல் 2 நாயகர்கள் இரண்டு கதாநாயகர்கள் வர போறாங்க. அவர்களில் ஒருவரை நீங்க தேர்ந்து செய்ய வேண்டும். என்ன கதை என்பதனை 6 மணி செய்திகளுக்கு பிறகு பார்க்க போகின்றோம். அடுத்து, சமீபத்தில் தென்கொரியாவில் நடைபெற்ற ஒரு விமான விபத்து, அது குறித்த ஒரு ஆவணப்படத்தை பார்த்த வாய்ப்பு கிடைத்தது. ஆயிரக்கணக்கான பறவைகள் தாக்கி ஒரு விமானமே விபத்துக்குள்ளானது. அதை குறித்து நமது விமானி சிவா அவர்களிடம் இது குறித்து பேசியிருந்தோம். இந்த மாதிரியான பறவைகளை எப்படி விமானிகள் எதிர்நோக்குகின்றார்கள் என்பதை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த கேள்வியை அவரிடம் கேட்டேன். வாங்க கேட்போம்.
1: நம்ம வந்து கொஞ்சம் ஜெனரலா ஆரம்பிப்போமே. இப்ப இந்த பறவைகள் வந்து நம்ம சொல்லும் போது இந்த இங்கிலீஷ் டேர்ம்ல என்ன சொல்லுவாங்கன்னா, பேர்ட் ஸ்ட்ரைக்னுவாங்க.
0: பேர்ட் ஸ்ட்ரைக்,
1: ஓகேவா? இப்ப ஜெனரலாவே வந்து இந்த பறவைகள் பறக்கிற ஹைட் வந்து ஒரு 2000-3000 அவ்வளவுதான். அந்த ஹைட்ல தான் பறப்பாங்க. அதுக்கு மேல வந்து பறவைகளை பாக்குறது ரொம்ப கஷ்டம், எஸ்பெஷலி ஏசியாவோட ரீஜன்ல. சரியா சார்? சோ நம்ம வந்து பறவைகளை வந்து என்கவுண்டர் பண்ற பீரியட் வந்து 2-3 பீரியட் சொல்லலாம். ஒரு பீரியட் வந்து டேக் ஆஃப் பண்ணும் போது, ஒரு பீரியட் வந்து லேண்டிங் பண்ணும் போது, இல்ல ஒரு பீரியட் வந்து நம்ம மேபி ஒரு ஹைட்டுக்கு வந்து கிளைம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது, அந்த டைம்ல வந்து பறவைகளை பார்க்க வாய்ப்பு. சோ வந்து இப்ப ஜெனரலாவே நாங்க ஃபிளை பண்ணும் போது பறவைகளை என்கவுண்டர் பண்ணுவோம். எஸ்பெஷலி வந்து லேண்டிங் பண்ணும் போது நிறைய என்கவுண்டர் பண்ணுவோம். பறவை வந்து ஒரு கூட்டமான பறவைகள் வந்து இங்க வந்து ரொம்ப குறவுதான். மேபி 1-2 பறவைகளை ஒரு டைம்ல என்கவுண்டர் பண்ணுவோம் பாருங்களேன். நம்ம வந்து லேண்ட் பண்ணும் போது பேர்ட் ஸ்ட்ரைக், அந்த மாதிரி பேர்ட் வந்து நம்ம மேல படுத்து வச்சுக்கோங்களேன் கப்பையில. சோ நம்ம வந்து கிரவுண்டுக்கு தரைக்கும் நமக்கும் வந்து வித்தின் செகண்ட்ஸ் நம்ம லேண்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட பாரிட் என்னதுன்னா, கப்பையை வந்து சேஃபா லேண்ட் பண்றதுதான் நம்மளோட பாரிட். பட் என்ன, அது ரொம்ப சவியர ரொம்ப கிரிட்டிக்கலான இடத்துக்கு போனது இல்ல. அப்படி நடந்துச்சுன்னா லேண்ட் பண்ணதுக்கு அப்புறம் செக் பண்ணி அந்த ஏர்கிராஃப்ட் வந்து கீழே வந்து கிரவுண்ட் பண்ணிடுவாங்க.
0: அடிப்படையில்
1: போட்டி போட்டு நோக்கி வருவாங்க.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909719.
1: நூறாண்டுக்கு ஒரு முறையை பூக்கின்ற பூவெல்லாம் நமக்கு வேண்டாம். ஒவ்வொரு தடவையும், ஒவ்வொரு நிமிடமும் பூக்கின்ற பூ வந்து சிரிப்பு, அது உங்கள் முகத்தில் இருக்க வேண்டும். என்ன இவ்வளவு வயசுன்னு நினைக்கிறீங்களோ எனக்கே தெரியல, அப்படியே வருது. சரி, சிலர் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் ரொம்ப அழுக அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்களும் சிரிப்பீங்க தானே? அந்த சந்தோஷம் தான் நமக்கு, அந்த மகிழ்ச்சி தான் நமக்கு வேண்டும். உண்மையிலேயே நாம் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் அழகுதான். சிலர் ரொம்ப அழகாக பேசுவாங்க, குரல் பிரமாதமாக இருக்கும். சிலரின் வேலை ரொம்ப சுத்தமாகவும் அழகாக இருக்கும். அந்த ஒரு நல்ல குணத்தை தினமும் யோசித்து நினைத்து புத்துணர்ச்சி பெறுவோம். நல்லா பேசுகிறீங்கன்னு சொல்லி சொல்லி இப்போ நாங்கள் பேசுகிறதே ஒரு தொழிலாக வச்சுக்கலையா? அதே மாதிரி தான். சரி, மாலையில் யாரோ மனதோடு பேச நிச்சயமாக மின்னல் FM தான் அடுத்து வருகிறது. ஸ்வரநாதா குரலில்

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 0301709719.
1: வணக்கம் நேர்களே, இப்பொழுதுதான் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களுக்கு இந்த வணக்கம். அதே மாதிரி வெளியில என்ன நடந்துட்டு இருக்குன்னு கூப்பிட்டு சொன்னா தானே எங்களுக்கு தெரியும். இந்த நான்கு சுவருக்குள்ளேயே நாங்கள் இருக்கின்றோம், வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியல. நீங்க கூப்பிட்டு பேசினாதான் எங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். என்ன சொல்றீங்க? சரி நேர்களே, மாலை 6 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு ஒரு சூழல் கொடுக்க போறோம். 2 மாப்பிள்ளைகள் வராங்க, டேவா அப்புறம் டாஸ். இவங்க இருவரையும் நீங்க தேர்வு செய்ய போறீங்க. யார் அவர்? ஆனா இருவரையும் தேர்வு செய்ய முடியாது, ஒரே ஒரு நபரை தான் தேர்வு செய்ய வேண்டும். அந்த சூழலை பிறகு செய்திகளுக்கு பிறகு, அந்த சூழலில் இருவர் இடம் பெறுவார்கள், ஒருவரை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். கொஞ்சம் பேசலாம், நீங்க அழைத்து மின்னல் FM ஓடு பேச வேண்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். கெடாவிலும் பெர்லிஸிலும் உச்சமடைந்துள்ள வெப்பநிலையை சமாளிக்க அங்கு உடனடியாக மேக விதைப்பு நடவடிக்கைகளை முடுக்கிவிடுமாறு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மலேசிய வானிலை ஆய்வுத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். அந்நடவடிக்கை சீராக மேற்கொள்ளப்படுவதை உறுதிப்படுத்த திருகுருதி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். இரவு பகல் பாராது முழு ஈடுபாட்டுடன் நாட்டுக்காக சேவை செய்யும் தீயணைப்பு மீட்பு படையினரின் சேவை போற்றுதலுக்குரியது என துணை பிரதமர் டாக்டர் டாக்டர் அமர் சயீத் ஹமிடி தெரிவித்துள்ளார். இடர்மிக்க நேரத்தில் மக்களை காப்பாற்றும் அவர்களின் பணி அனைவராலும் மதிக்கப்பட வேண்டுமென உலக தீயணைப்பு மீட்பு படை நாள் வாழ்த்துச் செய்தியில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது ஜப்பான் தென்னோஜி மிருக காட்சி சாலையில் உள்ள டாரா, அமோய், கிளாட் ஆகிய 3 மலேசிய யானைகள் குறித்து விரைவில் தைப்பிங் மிருக காட்சி சாலை நிர்வாகத்தை சந்திக்கவிருப்பதாக பஹாங் மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ வான் ரோஸ்டி வான் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். 4 பருவங்களை கொண்ட அந்த சூரிய உதய நாட்டில் மலேசிய யானைகள் எதிர்நோக்கும் சவால் குறித்து எழுந்த விவாதங்களை தொடர்ந்து அவை தாயகம் அழைத்து வரும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன என்றார் அவர். 2 மாதங்களாக நீடித்து வரும் மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான பேச்சு தேக்கம் கண்டுள்ள நிலையில் ஈரான் மீதான கோரிக்கைகளை அமெரிக்கா குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த இஸ்லாமிய குடியரசின் வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பக்காய் வலியுறுத்தினார். தற்போது போரை முடிவுக்கு கொண்டு வருவதே முன்னுரிமையாக இருப்பதாக அவர் கூறினார். ஐக்கிய அரபு சிட்டரசின் வான்வெளி தற்போது முழுமையாக வழக்கு நிலைக்கு திரும்பியுள்ளதை அடுத்து துபாய் விமான நிலையங்களின் செயல்பாடுகளும் சேவைகளும் அதிகரிக்கப்பட்டு வருவதாக தலைமை நிர்வாக அதிகாரி பால் கிரீஃப்ட் தெரிவித்தார். ஈரான் போரினால் ஏற்பட்ட இடையூறுகளுக்கு நடுவே துபாய், அல் மக்தோம் பன்னாட்டு விமான நிலையங்கள் 6 மில்லியனுக்கும் மேற்பட்ட பயணிகளை கையாண்டுள்ளதாக அவர் கூறினார். விளையாட்டு சூப்பர் லீக் கால்பந்து. நேற்றிரவு நெகிரி செம்பிலான் எஃப்சி உடனான ஆட்டத்தில் தனது அணி கோலின்றி சமம் கண்டதோடு 1 புள்ளியை பெற்றது நல்வாய்ப்பு என்று மலாக்கா எஃப்சி தலைமை பயிற்றுநர் இ இளவரசன் ஒப்புக்கொண்டார். ஏனெனில் உபசரணை மாநிலம் கடுமையான போட்டியை தந்ததாக அவர் குறிப்பிட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவம் தமிழ்ச்செல்வம். வணக்கம்.

0: ஹாய், என் பேர் தாஸ். பார்க்க எப்படி ஸ்மார்ட்டா இருக்கேன்ல. கார் வீடு வியாபாரன்னு நான் செட்டில் ஆயிட்டேங்க. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நாளைக்கே கல்யாணம். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. நினைக்கிறது என்ன, அதுதான் உண்மை. உங்களுக்கு தெரியும்ல, பிசினஸ் செய்யறேன், வாழ்க்கை ரொம்ப பரபரப்பா இருக்கும். ஆனா கண்டிப்பா உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் என் நேரத்தை நல்லா ஒதுக்குவங்க. சத்தியமா சொல்றேங்க, உங்களுக்கு எந்த குறையும் நான் வைக்க மாட்டேன். மகிழ்ச்சியா வாழலாம். நீங்க சரின்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சரின்னு சொல்வீங்களா?
1: முடியாட்டினா, இவரு பேரு டாஸ். இவரை தேர்ந்தெடுத்தால் நீங்க கஷ்டப்பட வேண்டாம். மரியாதையாக வாழலாம், பிடித்தபடி வாழலாம். ஆனால் அவர் தான் பாஸ், இதுதான் அவர். உங்களை இதனால் உங்களுடைய சுதந்திரம் கொஞ்சம் பறிப்போகும். இல்லை பரவாயில்ல, நான் கொஞ்சம் விட்டு கொடுத்தா நல்லா வாழ்வேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒட்டுமொத்தமாக ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகின்றீர்களா? சரி, இருவரில் உங்கள் தேர்வு யார், தேவாவா இல்லை தாசா? அடுத்து பேச வேண்டிய எண்கள் சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழியம் 3-2-2-8-2-4-7-6-8. இலவு காத்த கிளி போல காத்திருக்கின்றேன் உங்கள் அழைப்புக்காக. கூப்பிடுங்க பாப்போம்.

0: மக்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: Yes, I love this idiot. I love this lovable idiot.

0: பேரு தேவா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இப்போதைக்கு என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கொஞ்சம் சிரமப்படுறேன். பார்க்க சுமாரா இருந்தாலும் கடைசி வரைக்கும் எப்படியாவது பாடுபட்டாவது உங்களை கரை சேர்த்துருவேன். நீங்களும் கடைசி வரைக்கும் என் கூடவே நிப்பீங்கன்னு நம்புறேன். உங்களை அக்கறையா பாத்துக்குவேன்னு எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. நான் உங்க கூட இருந்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன். எனக்கு நீங்க சரின்னு சொல்வீங்களா?
1: ஹாய், என் பேர் தாஸ். பார்க்க எப்படி ஸ்மார்ட்டா இருக்கேன்ல. கார் வீடு வியாபாரன்னு நான் செட்டில் ஆயிட்டேங்க. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நாளைக்கே கல்யாணம். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. நினைக்கிறது என்ன, அதுதான் உண்மை. உங்களுக்கு தெரியும்ல, பிசினஸ் செய்யறேன், வாழ்க்கை ரொம்ப பரபரப்பா இருக்கும். ஆனா கண்டிப்பா உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் என் நேரத்தை நல்லா ஒதுக்குவங்க. சத்தியமா சொல்றேங்க, உங்களுக்கு எந்த குறையும் நான் வைக்க மாட்டேன். மகிழ்ச்சியா வாழலாம். நீங்க சரின்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சரின்னு சொல்வீங்களா?
2: அப்படின்னா
3: இப்ப பணம் தேவையில்ல அப்படின்றீங்க?
2: பணம் தேவைன்னு சொல்லல, பணம் தேவைதான். ஆனா பணம் வந்து எல்லாத்துக்குமே நிரந்தரம் கிடையாதுல. எப்படினாலும் நம்ம கஷ்டப்பட்டா நம்ம வந்து கண்டிப்பா சம்பாதிச்சுக்கணும்.
3: சரி, அப்படின்னா உங்களுக்கு கஷ்டப்பட நீங்க தயார், ஆனா சுதந்திரமாக இருக்கணும், அதுதான்.
2: ஆமா.
3: சரிங்க ஜெயபாரதி, நீங்க சுதந்திரமா இருங்க. பறவை போல தெலோச்சம்படால போய் சுதந்திரமா இருங்க.
2: Thank you, and this is my first call, and கரெக்ட் ரொம்ப சந்தோஷம்.
3: சரி, நீங்க மறக்காதீங்க இன்றைய நாளே.

0: உழைக்க ஆரம்பிக்கணும். தரடுமுரடான பாதையில யாருமே வந்து பயணம் செய்ய விரும்ப மாட்டாங்க. சரியான பாதையில தான் போக விரும்புவாங்க. ஆனா அந்த தரடு முரடான பாதைய சரி பண்ணி பயணம் பண்றது எவ்வளவு பெரிய சேலஞ்ச் இருக்கு.
1: நீங்க சொல்லி முடிக்கக்குள்ளார ஏதோ ஒரு பெரிய புத்தகத்தை படிச்சு முடித்த மாதிரி ஒரு உணர்வு.
0: நன்றி விக்னேஸ்வரி.

0: குணசுந்தரி எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
1: ஜேபியில இருந்து.
0: ஜோஹர் பாருலி எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க?
1: ரோட்டு மேல இருந்து.
0: இந்த பதில் வந்து சிறப்பான பதில். சரி, நீங்க சொல்லுங்க. தேவா ஒருவர், அவர் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாரு ஆனா நல்லவரு, இந்த மாதிரி மாப்பிள்ளையா? அல்லது டாஸ் வந்து கொஞ்சம் பணக்காரரு நல்லா இருக்காரு, அவரும் சொல்றாரு உங்களை நல்லா வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவர்கள் இருவரில் யார் உங்கள் தேர்வு?
1: டெஃபினெட்லி தேவா தான்.
0: என்னங்க, எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, சொல்லுங்க ஏன் தேவா?
1: கஷ்டமோ நஷ்டமோ நம்மளுக்கு நிம்மதி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட இருக்கிறப்போ நிம்மதி இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம சேர்ந்து க்ரோ அப் பண்ணுவோம். அவங்களோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலயும் நம்ம கூட இருப்போம். ஒருத்தவங்க எல்லாமே சாதிச்சுட்டு அவங்க கூட நம்ம எப்படி இருக்கிறதோட அவங்க கூட சேர்ந்து நம்மளும் அவங்க கூட டிராவல் பண்றது இஸ் அ டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்.
0: குணசுந்தரி, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். அப்படி உங்களுடைய மகளுக்கு இந்த ரெண்டு மாப்பிள்ளை யாராவது இருந்தால் நிச்சயமாக டாஸ் மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு தானே எதிர்பார்ப்பீங்க?
1: இல்ல இல்ல, இது காலுக்காக இப்படி பேசல, இது பிராக்டிக்கல் லைஃபே இப்படிதான்.
0: அப்படிங்களா?
1: ஏன்னா எல்லாமே இருக்கிறவங்க கிட்ட வந்து லைக் எல்லாத்தையும் சொல்லல, ஆனா அந்த இடத்துல நம்மளுக்கு நிம்மதி இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அவர் ஒரு பிசினஸ் மேன், சோ அவர் வந்து பிசினஸ் டைம் இருக்காது நம்மளுக்கு. சோ இங்க கொஞ்சமா அவர் சம்பாதிச்சாலும் அந்த டைம் இருக்கும், ஃபேமிலி டைம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும். சோ அந்த மாதிரி
0: நீங்க இருவரும் கடுமையா உழைத்து முன்னேறி பணக்கார ஒரு வாழ்க்கை வாழணும், அதே மாதிரி நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும், அதுதான் என்னுடைய ஆசை. சரிங்களா?
1: தேங்க்யூ சோ மச்.
0: நன்றி குணசுந்தரி.

0: பேரு தேவா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இப்போதைக்கு என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கொஞ்சம் சிரமப்படுறேன். பார்க்க சுமாரா இருந்தாலும் கடைசி வரைக்கும் எப்படியாவது பாடுபட்டாவது உங்களை கரை சேர்த்துருவேன். நீங்களும் கடைசி வரைக்கும் என் கூடவே நிப்பீங்கன்னு நம்புறேன். உங்களை அக்கறையா பாத்துக்குவேன்னு எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. நான் உங்க கூட இருந்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன். எனக்கு நீங்க சரின்னு சொல்வீங்களா?
1: ஹாய், என் பேர் தாஸ். பார்க்க எப்படி ஸ்மார்ட்டா இருக்கேன்ல. கார் வீடு வியாபாரன்னு நான் செட்டில் ஆயிட்டேங்க. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நாளைக்கே கல்யாணம். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. நினைக்கிறது என்ன, அதுதான் உண்மை. உங்களுக்கு தெரியும்ல, பிசினஸ் செய்யறேன், வாழ்க்கை ரொம்ப பரபரப்பா இருக்கும். ஆனா கண்டிப்பா உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் என் நேரத்தை நான் நல்லா ஒதுக்குவேங்க. சத்தியமா சொல்றேங்க, உங்களுக்கு எந்த குறையும் நான் வைக்க மாட்டேன். மகிழ்ச்சியா வாழலாம். நீங்க சரின்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சரின்னு சொல்வீங்களா?
2: வணக்கம் பத்மா.
3: வணக்கம் குமணன்.
2: பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. சரி சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
3: நான் பண்டா சன்வேல இருந்து கூப்பிடுறேன்.
2: சன்வே, சூரியன் வழி.
3: சன்வே வழி.
2: சரி சொல்லுங்க, நீங்க யாரை தேர்ந்தெடுப்பீர்கள், தேவாவா இல்ல டாஸா?
3: நான் வந்து டாஸான்னு சூஸ் பண்ணுவேன்.
2: சொல்லுங்க.
3: ஏன்னா வந்து டாஸ் ரொம்ப கொஞ்சம் கான்பிடென்டான பர்சன் தான் எனக்கு படுது. அதே சமயத்துல வந்து ரொம்ப வெளிப்படையான பர்சன் மாதிரி எனக்கு தோணுது. அவர் ஒரு பக்கம் முன்னேறிட்டு போற, அடுத்தடுத்து நிறைய முன்னேறுவார்ன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. அதே சமயத்துல வந்து தோன்று போற போது அவரு நல்ல கான்பிடென்டா முடிவுகள் எடுப்பாரோ அப்படின்ற மாதிரியும் எனக்கு தோணுது. ரெண்டாவது வந்து ரொம்ப பிராக்டிக்கலா பாக்கணும், லைஃப் வந்து நல்ல நல்ல நல்லா நல்லபடியா இருக்குன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு.
2: ஆமா, நீங்க ரொம்ப ஏறுமுகமா பாதுகாப்பான வாழ்க்கை. அதே நேரத்துல ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா இன்னொரு விஷயத்தை விட்டு கொடுக்கணும், அப்படிதானே வாழ்க்கை?
3: ஆமா. அதே சமயத்துல இருந்து டாஸ் வந்து நல்லவர் மட்டும் எனக்கு தோணுது, கெட்டவர் மாதிரி தோணவே இல்லை.
2: சரி சரி,
3: எனக்கு ஓகே. நன்றி
2: நன்றி பத்மா.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 3-9-7-29-19.
1: வணக்கம்.
2: தேவாவா தாசா?
1: ஆக்சுவலி நான் தாஸ் தான் சொல்லுவேன்.
2: அதற்கு முன் உங்க பேர் சொல்லணும்.
1: ஓகே, நான் மெலினி ரீதா ஃப்ரம் கூலிம்.
2: கூலிம்ல இருந்து, கூலிம்ல இருக்கறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்க. வெதர் ஒழுசு நல்லா இருக்கு.
2: ரொம்ப நல்லது. சரி சொல்லுங்க, ஏன் அவரை தேர்ந்தெடுத்தீங்க நீங்க?
1: ஆக்சுவலி நான் தேர்ந்து எடுக்கல. ரெண்டாவது பர்சன் வந்து பேசிக்கலி பார்த்தா ரெண்டாவது பர்சன் தான் சூஸ் பண்ணுவாங்க, பிகாஸ் எல்லாத்துலயும் ஸ்டேபிளா இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்துல பார்த்தா தேவா தான் வந்து பெட்டர். ஏன்னு சொன்னா அந்த ரெண்டாவது பர்சன் வந்து தாஸ் வந்து எல்லாமே ஓகே, பட் ஃபர்ஸ்ட் பேசுறப்ப நைன்சமா இருக்கேன்ல அப்படின்ட்டு தலகணமா பேசினாரு பாத்தீங்களா?
2: தன்னம்பிக்கை
1: இருக்கணும், பட் நாம அழகா இருக்கணும்னு மத்தவங்க சொல்லணும். அது வந்து செல்ஃப் கான்பிடன்ட் உனக்கு ரொம்ப ஓவரா இருக்க கூடாதுல்ல, அது வந்து லைஃப்ல வந்து கொஞ்சம் கஷ்டம் வரும்னு எனக்கு தோணுது. எனக்குமே வந்து ஹம்பலா இருக்கிறது குட் அப்படின்னு பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ரொம்ப ஹம்பலா ப்ரொபோஸ் பண்றாரு. அந்த விதம் வந்து ரொம்ப ஒரு அழகா இருக்கு. தலகணமா இருக்கிறதுனா இன்சம் தான் அப்படின்னு சொல்லி அவங்களே பெருமைப்படுத்திக்கிறது வந்து லைஃப்க்கு வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணா அந்த லைஃப் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணும். சோ ஐ வில் கோ ஃபார் த ஃபர்ஸ்ட் பர்சன்ல.
2: இருங்க, மோகனதாஸ்ட சொல்றேன் நானு. சரி, ரொம்ப நன்றி.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: சுசிலா, நான் அப்படி என்ன தவற கேட்டுட்டு, நீங்க சொல்லுங்க. ஏன் ஆண் நேயர்கள் யாருமே கூப்பிடவே இல்ல? ஓ, மாப்பிள்ள தேடுறேன்னு
2: சொல்லிட்டேனோ.
1: சரி சரி சொல்லுங்க. இல்ல, அப்பாவா இருந்தா தேடலாம்ல. தேவாவா டாசா, நீங்க சொல்லுங்க, யாரு உங்கள் தேர்வு?
2: என்னோட தேர்வு வந்து
1: டாஸ். சொல்லுங்க.
2: ஏன் டாஸ் அப்படினா, டாஸ் வந்து ஒரு லெவலுக்கு எஸ்டாப்லிஷ் ஆயிட்டாரு, தேவா இன்னும் ஆவல.
1: அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க.
2: தேவா வந்து சிங்கிளா இருக்காரு, இப்பயே அவர் கஷ்டத்துல இருக்காரு. கல்யாணம் பண்ணினா லைஃப் நல்லா எடுத்துட்டு போக முடியும்ன்றது கேரண்டி இல்ல. டாஸ் வந்து இப்ப பிக்ஸ் ஆயிட்டாரு, அதாவது அவர் வந்து பைனான்சியலி ஸ்டேபிளா இருக்காரு, அவர் லைஃப் நல்லா எடுத்துட்டு போக முடியும், பிசினஸ் செய்யறாரு.
1: சற்று முன் ஒரு நேயர் சொன்னாங்க, அவருக்கு நான் ரொம்ப அழகா இருக்கான்னு, அவரே எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு.
2: அவர் அழகா இருக்காரு, அவரு சொல்லாம யாரு வாங்க?
1: அத சொல்லுங்க. அப்புறம் வாங்க வாங்க, இன்னும் சொல்லுங்க.
2: அப்புறம் இன்னொன்னு, காசு இல்லன்னா இப்ப ஒண்ணுமே இல்ல. அவர் சம்பாதிக்கிறாரு, அவர் பிஸியா இருப்பாரு அப்படின்னு சொன்னா, அவர் ஃபேமிலிக்காக தானே சம்பாதிக்கிறாரு. அப்படி அந்த ஹஸ்பண்ட் கூட இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னா, நீங்களும் போய் அந்த ஹஸ்பண்ட் கூட வேலை செய்யுங்க, அந்த பிசினஸ்ல இறங்கி செய்யுங்க, அவர் கூடயே இருக்கலாம்.
1: ஐயோ, உட்டை நீங்க என்ன அடிச்சிருவீங்க போல. சரி, அண்ணா நீங்க சொல்றது இல்ல,
2: ரொம்ப இன்ட்ரஸ்டிங் டாபிக், ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் இது. இப்ப உள்ள பெண்கள் டாஸ் சூஸ் பண்ணீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும்.

தேவாவா தாசா, நீங்க யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிங்க, ஆனா உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்க வாழணும். நம் வாழ்க்கை நம் கையில், எப்படி இருந்தாலும் நிம்மதியாக இருக்க வேண்டும், அதே வேளையில் வசதியாக இருக்க வேண்டும். நீங்க ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்தால் நமது சமுதாயத்துக்கும் ஒரு பெருமை இல்லையா? வாழ்க்கையை சம அளவில் பகிர்ந்து வாழ்வது கணவன் மனைவி இருவரின் பொறுப்பு. என்னுடைய பொறுப்பும் இந்த வேலையில முடிவு அடைந்தது. அடுத்து பாட்டு கடைக்கு தயாராகணும், கடையை திறக்க போறோம். ஆனா கடைக்கு இன்னைக்கு ஒரு விதிமுறை இருக்கு, என்ன தெரியுங்களா? எல்லா நேயர்களும் புகார் செய்கின்றார்கள், எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேதுன்னு. அதனால இன்று யாருக்கு முன்னுரிமை என்றால், பாட்டு கடைக்கு ஏதாவது ஒரு வாத்திய இசையை, கருவியை மீட்டுகின்ற வாசிக்கின்ற நேயர்கள் அழைத்து பேசலாம். என்று ஏதாவது ஒரு இசைக்கருவியை மீட்டுகின்ற வாசிக்கின்ற நேயர்கள் நம்மை அழைத்து பேசலாம், பாடலை பற்றி பேசலாம். வாங்க, செய்திகளுக்கு பிறகு பாட்டு கடை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். மாறா தொழில் முனைவோரின் ஹலால் பொருட்களை வாங்கி சந்தைப்படுத்தும் கடப்பாட்டினை உலக பல்பொருள் பேரங்காடி கட்டமைப்பு லூலு ஹைப்பர் மார்க்கெட் வெளிப்படுத்தியுள்ளது. ஜூலை 1st தொடங்கி செயல்படுத்தப்படும் இந்த முனைப்பு 470 மில்லியன் டிங்கின் மதிப்பிலான பொருட்களை உட்படுத்தியது என துணை பிரதமர் டாக்டர் அஹமத் சயீத் ஹமீடி தெரிவித்துள்ளார். நாட்டின் மிளகு தொழிற்துறை ஆக்கப்பூர்வ வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. கடந்த ஆண்டு 2.27 பில்லியன் டிங்கெட்டை அது பங்களித்துள்ளதாக தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டாக்டர் நொராயினி அஹமத் கூறியுள்ளார். 2024 இதன் பங்களிப்பு 2.24 பில்லியன் ரிங்கெட்டாக இருந்தது. கடந்த ஆண்டு இறுதி வரையில் நாட்டில் மிளகு நடவு 8200 ஹெக்டேர் பரப்பளவை உட்படுத்தியிருந்தது. மலேசியாவும் இந்தோனேசியாவும் ஆசியான் கட்டமைப்புக்குள் ராணுவ ஒத்துழைப்பு உள்ளிட்ட கடப்பாடுகள் வாயிலாக நெருங்கிய உறவுகளை தொடர்ந்து பேணி வருவதாக தற்காப்பு அமைச்சர் டாக்டர் முகமது காலி நூர்டின் தெரிவித்துள்ளார். மலாக்கா சூலு நீரிணை உட்பட போர்னியோ தீவு கலிமந்தான் வட்டாரத்தின் பாதுகாப்பினை உறுதி செய்ய இந்த ஒத்துழைப்பு அவசியமானது என அவர் கூறினார். கடல்சார் துறையில் வியூக ஒத்துழைப்பு, அறிவு பகிர்வு உட்பட ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முயற்சியாக மலேசிய கடல்சார் கழகம் மீமாவும் லாபுவான் துறைமுக வாரியம் LPAவும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. கடல்சார் மேம்பாடு, துறைமுகம் தொடர்புடைய ஆராய்ச்சி முடிவு, தகவல், நிபுணத்துவம், அனுபவங்களை இருதரப்பும் பகிரும் வாய்ப்பினை இது வழங்குவதாக LPAவின் பொது மேலாளர் மிசோல் அமீர் மட்ராஸ் தெரிவித்தார். நேட்டோவில் ஐரோப்பாவின் பங்களிப்பை வலுப்படுத்த வேண்டுமென பிரிட்டன் பிரதமர் கைர் ஸ்டார்மர் அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் உலக பாதுகாப்பு குறித்த நீண்டகால சார்பு நிலையும் கணிப்பும் இனி செல்லுபடியாகாது என்று அவர் எச்சரித்ததாகவும் எனடலு செய்தி வெளியிட்டுள்ளது. அர்மேனிய தலைநகர் எரவனில் நடைபெற்ற ஐரோப்பிய அரசியல் சமூக உச்சநிலை கூட்டத்தில் ஸ்டாமு இவ்வாறு கூறினார். ஸ்லோவேனியா எல்லைக்கு அருகே 4 புலம்பெயர்ந்தோர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர். மேலும் கவலைக்கிடமான நிலையில் இருந்த இருவர் டிராக்குகள் வாயிலாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக குரேஷியா காவல்துறை தெரிவித்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

மின்னலின் தீரா இசை 27:03 நேர்களே, பாட்டுக்கடை பொதுவாகவே கடை திறக்க வேண்டும் என்றால் நமது ஆட்கள் எல்லாம் சூடம் சாம்பிராணி மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளிச்சு தொடங்குவாங்க. நமக்கு இப்போ ஒரு விதிமுறை இருக்கிறது. இன்று அழைக்கின்ற நேர்கள் ஏதாவது ஒரு இசை கருவியை மீட்டுகின்ற வாசுகின்ற நபராக இருந்தால் சிறப்பாக இருக்கும். அவர்களுக்கும் பாட்டு சம்பந்தமான பாடல்கள் சம்பந்தமான அனுபவங்கள் இருக்கலாம். அவர்கள் நம்மை அழைத்து பேச வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 3-2-2-8-2-4-7-6-8 பேராக்கோ, ஜொஹோரோ, பெர்லிசோ எல்லா நேர்களும் அழைக்க தொடங்கலாம். இப்பொழுது தொடங்கி

அறிவிப்பு. நேர்கிலே கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:20. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:20.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072 919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.

0: ராஜகுமாரி பேராக்குமாரிலிருந்து அழைக்கிறேன்.
1: சொன்னோன்னு பேரில் இருந்து கூப்பிட்டுட்டீங்க பாருங்க நீங்க.
0: முதலிருந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன்.
1: சரி, நீங்க பேராக்குல எந்த ஊரு ராஜகுமாரி?
0: அயர்தாவாரா?
1: ஓ சரி சரி. நீங்க ஏதாவது இசை கருவி எல்லாம் மீட்பீங்களா, வாசிப்பீங்களா?
0: அது எல்லாமே மரக்கட்டையிலான பொருட்கள் எல்லாம் சேகரித்து அது வந்து லோச்சிங் மாதிரி அந்த மாதிரி செஞ்சது பழக்கம் உண்டு. இப்ப அந்த வேலை செய்யறது இல்லை, நானு ரிசைன் பண்ணிட்டேன். மத்தபடி பாட்டு பொழுதுபோக்க பாட்டு படிப்பேன்.
1: பாடுவீங்க? சரிங்க, ஒரு பாட்டு பாடுங்க நீங்க.
0: நல்ல மனோ உள்ள மச்சான் வீரம் என்ன?
1: ஏன் வந்து வெள்ள மனுன்றாங்க மச்சானுக்கு?
0: அதாவது சுத்தமான மனுஷன், கவலம் இல்லாத மனுஷன்,
1: தூய்மையான மனம். சரி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
0: பாண்டிய நாட்டு சங்கத்திலிருந்து ஓ மனசுல பாட்டு தான் இருக்குது.
1: சரி, அந்த பாடலை உங்களுக்காக ஒளியேற்றுகின்றோம். சரியா?

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301 7 29 19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: இல்ல
2: பாட்டு கடை இல்லைங்க.
1: சரி சரி, உங்களை வற்புறுத்தல என்ன பாடல் வேணும்?
2: தென்மதுரை வைகை நதி.
1: அந்த பாடல் கேட்ட பிறகு உங்களுடைய குரல் சரியாயிரும்.
2: பொறுத்திருக்கேன், மறுபடியும் அடிச்சீங்கன்னா.
1: சரி சரி சார்.

0: திரும்ப வரணும்னா நம்ம போற இடம் கொஞ்சம் தூரம், அங்க இருந்து திரும்ப வந்துட்டு திரும்ப போனோம்னா தூரம்ன்றதுனால சரி நம்மளும் கத்துக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு மக கூடயே நானும் சேர்ந்து போறவர் அவரு புதன்கிழமை நானும் கத்துக்கிறேன்.
1: நல்ல முயற்சி. வீணையில நீங்க நம்ம சினிமா பாடல்கள் எல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: இன்னும் இல்ல, இப்பதான் ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ்.
1: அப்படியே
0: 2-3 மாதம் தான் ஆகுது. ஓகே, ஆயல் பாடியில் கண்ணன் இல்லையோ அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
1: சரி சரி,
0: அத போடலாம்.
1: சரி, இப்ப வந்து உங்களுக்கு ஒரு நதி கரையோரம் உட்கார வைத்து கையில ஒரு வீணையும் கொடுக்கறேன், நீங்க கண்ணை மூடி இந்த பாடலை கேளுங்க சரியா?

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: சொல்லுங்க,
2: என்ன கறி வாசிப்பீங்க?
1: சின்ன வயசுல வந்து ஒரு 10 வயசுல இருந்து ஒரு 16 வயசு வரைக்கும் முறைப்படி தபலா பறதுங்க பழக, தபலா மிருதங்கம் அதெல்லாம் வாசிப்பேன். அப்புறம் மேல் படிப்பை தொடங்கும் போது அது சில காலம் வந்துட்டு அது விட்டு போயிருச்சு. அப்புறம் அப்படியே நேரம் கிடைக்கிற டைம் எல்லாம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இளையராஜா பாடல்கள் இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு அதனுடைய வாசி அப்படியே பண்ணி ஒரு நாள் தீரா இசை மட்டும் இல்ல மின்னலத்தமே தீராம நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன்.
2: என்ன யுகேஷ் இப்படி எல்லாம் பேசுறீங்க, அழுந்துருவேன்.
1: ஏன்னா எனக்கு என்னோட வாழ்க்கையில வந்துட்டு மின்னலத்தம் வந்து ஒரு பெரிய ஒரு பங்கு.
2: ரொம்ப நன்றி.
1: உங்களோட பேச்சு எல்லாரும் எல்லா அறிவிப்பாளர்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: ரொம்ப சிறப்பு,
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம்தான் நம்ம மீனலம்.
2: மகிழ்ச்சி. என்ன பாடல் வேணும்?
1: இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே பாட்டு.
2: நீங்க தபலாவோட வாசிச்சீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல.
1: இதெல்லாம் நான் ஒரு பழகின காலத்திலயும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த பாட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு அது கூட சேர்ந்து வாசிச்சு பாடிக்கிட்டே இருப்போம்.
2: வீட்டை நோக்கி இந்த ஆனந்தம் வந்துகிட்டே இருக்கு கேளுங்க.
1: கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 07 219 19.
1: வணக்கம் குமரன்.
2: வணக்கம், யாரு பேசுறீங்க?
1: மறுபடியும் குமரதேவன் கிளைங்ல இருந்து பேசுறேன்.
2: குமரதேவன், நீங்க இன்னும் வீட்டுக்கு போறியா? போன வாரத்துல இருந்து
1: வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கும் நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.
2: சரி சரி, இன்னைக்கு என்ன கறி யோசிப்பீங்க குமரதேவன்?
1: நான் வந்துட்டு ஒரு 2 வருஷமா 2 இயர்ஸ் கிளாஸ் தான் நான் யூனிவர்சிட்டி படிக்கும் போது நான் வீணா கத்துக்கிட்டேன். பட் ஐ எம் அ ஃபுல் டைம், ஐ மீன் நான் வோக்கல்ஸ் ஃபுல்லா கத்து முடிச்சிட்டேன் நானு. சோ ஐ எம் அ சிங்கர். அதே நேரத்துல வந்து இப்ப பார்ட் டைமா நான் வந்து குழந்தைங்களுக்கும் கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். வோக்கல் ட்ரைனிங் இன்னும் பண்ணிட்டு இருக்கேன், இந்தியால பண்ணிட்டு இருக்கேன்.
2: ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. சரி, என்ன பாடல் விரும்பி கேக்குறீங்க? அதை பாடியே நீங்க வந்து சொல்லுங்க.
1: என்ன பாடல்? ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு வந்துட்டு நீ ஒரு காதல் சங்கீதம், நீ ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னால் தெய்வீகம், நீ ஒரு காதல் சங்கீதம்.
2: நன்றி.

0: வணக்கம் தங்கச்சி.
1: சோபனா
0: சொல்லுங்க. சோபனா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: தொலைவிலே
0: வகுப்புக்கு போகணும், சரியா?

0: உங்க பெயர் குமணன். இங்கே குமரன்.
1: வணக்கம்.
0: வணக்கம். சரி சொல்லுங்க குமணன், என்ன இசைக்கருவி நீங்க வாசிப்பீங்க?
1: நான் வந்து புல்லாங்குழல் வாசிப்பேன்.
0: ஓ, ரொம்ப அருமையான கருவி, நல்லா இருக்குமே. கையில இப்ப இருக்கா புல்லாங்குழல்?
1: வாசித்து காட்டலாம்.
0: தயவு செய்து வாசித்து காட்டுங்கள். உங்களுடைய இசை இசைக்காக நான் காத்துட்டு இருக்கேன்.

0: தீ நோக்க சரவண பவன் சிறப்பா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா பெரிய பிரபலமா ஆகணும், நாட்டுக்கும் பிரபலத்தை தேடி தரணும், சரிங்களா?
1: நன்றி நன்றி.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சொப்பனத்தில் வாச்ச சுந்தரி அந்த பாட்டு பிடிக்கும், அது வந்து ஆபேரி ராகத்துல இருக்கு.
0: சொக்கனுக்கு வாச்ச சுந்தரி
1: சுந்தரி. ஆமா
0: சரி குமணன், நன்றி.

0: போது உங்க குரலை கேட்டது ரொம்ப ரசிச்சிருக்கேன் உங்க குரலை. அதோட எனக்கு வயசாச்சு, இப்பதான் உங்க குரலை கேக்குறேன்.
1: இப்ப என்னையும் வயசான ஆளுன்னு சொல்றீங்க. இப்ப
0: அந்த குரல் இருக்க, அப்ப கேட்ட குரல் தான் இன்னமும்.
1: ஆனா உங்க பேரை சொல்லாமலேயே நீங்க பேசிட்டு இருக்கீங்க.
0: எனக்கு ஒரு ஆர்வம், போன வாரத்துல இருந்து நான் அடிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து அந்த பாட்டு கேக்குறேன்.
1: இவ்வளவு சோகமான பாட்டு கேக்கலாமா? இப்போ
0: சோகமா இல்ல, அது என்னன்னு தெரியல. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.

0: வணக்கம்.
1: நீங்க பாட்டு கடையில கடன் வச்சிருக்கீங்க தானே?
0: மகனுக்காக கால் பண்ண, அவரு வந்து புளுட்டி.
1: அப்படியா?
0: ஆனா என்ன, அவரை கால் பண்ண சொன்ன யூல இருக்காரு, யூனில, யூனிபேங்க். சோ கால் பண்ண முடியல வாங்கினாரு.
1: அப்படியா?
0: சீக்கிரம் கால் பண்ணேன்னு சொன்னேன். ஆமா, நிறைய இவன் எல்லாம் சேராரு.
1: அப்ப உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்ல அவர் வாசிக்கும் பொழுதுலாம்?
0: கண்டிப்பா,
1: ஒரு சிறப்பு,
0: அதோட ஒரு இனிமை, அவ்வளவு இனிமையா இருக்கும்.
1: சரி, அவருக்காக ஒரு பாடல் கேட்கலாமா? சொல்லுங்க, என்ன பாடல்?
0: ஏதாவது இளையராஜா பாட்டு போட்டீங்களா, ரொம்ப ஹாப்பியா இருக்கும்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.
1: சரி, நேர்களை பாட்டு கடையை சாதிக்கிறோம். நாளை மறுபடியும் கடை திறக்கப்படும். மோகன் வருவார். இப்பொழுது காற்றின் மொழிக்கு விடை கொடுத்து பொன் கோகிலம் நிகழ்ச்சியை தொடர்ந்து வழிநடத்துவார். விடைபெறுகிறேன். எஸ் குமரன், பிரவீன்குமாருக்கு நன்றி. வணக்கம் நேர்களை, மீண்டும் சந்திப்போம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். பன்னாட்டு நீரிணையில் இஸ்ரேல் ராணுவத்தினால் கடத்தப்பட்ட குளோபல் சுமோன் ஃபிளோத்திலா 2.0 மனிதநேய பணித்திட்டத்தில் ஈடுபட்டிருந்த மலேசியர்கள் 10 பேரும் துருக்கி இஸ்தான்புலில் பாதுகாப்பாக உள்ளனர். அவர்கள் மீண்டும் அட்டவணையிடப்படும் 2ம் கட்ட மனிதநேய பணித்திட்டத்தை தொடருவர் என சுமோ நுசாந்தரா உத்தரவு மைய தலைமை இயக்குநர் டாக்டர் சானி அராபி அப்துல் அலிம் அராபி குறிப்பிட்டார். உலக பொருளாதார நிலைத்தன்மையற்ற சூழல் ஏற்படுத்தியுள்ள நிதி நெருக்கடி உள்ளிட்ட நடப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை JBPM அதன் சொத்துடைமைகளை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தும். மேற்காசிய பதற்றம், நிதி நிர்வாகம் உள்ளிட்ட எரிபொருள் சந்தை விலையில் பல்வேறு சவால்களை ஏற்படுத்தியுள்ளதை அதன் தலைமை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ நூர் இஷா முகமது சுட்டிக்காட்டினார். சபாவில் அரச மலேசிய சுங்கத்துறை JKDA மேற்கொண்ட சோதனையில் 15.28 மில்லியன் ரிங்கின் மதிப்பிலான 305.72 கிலோகிராம் மெத்தஃபெத்தமின் வகை போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதம் சப்பங்கார் துறைமுகத்தில் கோல்கலன் மீது மேற்கொண்ட சோதனையின் வழி இப்பறிமுதல் செய்யப்பட்டதாக மாநில இயக்குநர் டாக்டர் அஹமத் தௌஃபிக் சுலைமான் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் நிலவரம். முதல் தேர்தலிலேயே 10 மில்லியன் வாக்குகளை கடந்து தமிழக வெற்றிக் கழகம் 50 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் புதிய சாதனையை படைத்திருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலையில் இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையக பக்கம் குறிப்பிடுகிறது. இவ்வாண்டு மார்ச்சில் இந்தோனேசியாவுக்கு வரிகளித்த வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளில் மலேசியர்களே தொடர்ந்து முதன்மை பங்களிப்பாளர்களாக இருந்தனர். அந்த மாதத்தில் அந்நாட்டுக்கு வருகை புரிந்த மொத்த அந்நிய சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் 10.5% அதிகரித்து 1.09 மில்லியனாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. விளையாட்டு. ஈரான் 26 மலேசிய போட்டி சுக்மா. பினாங்கு தற்போது அதற்கான ஆயத்த பணிகளின் இறுதிக்கட்டத்தில் நுழைந்துள்ளது. வரும் ஆகஸ்டில் சுக்மாவை தொடர உபசரணை மாநிலமான சிலாங்கூர் முடிவெடுத்துள்ளது. பினாங்கு அணியினருக்கு நிம்மதியை அளித்துள்ளதாக மாநில இளைஞர் விளையாட்டு செயற்குழு தலைவர் டேனியல் கோய் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

காற்றின் மொழியில் மீண்டும் நாம் இணைந்திருக்கின்றோம். திங்கட்கிழமை பொழுது அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாக நாம் இணையும் நேரம் அப்படின்னு சொல்லலாம். சரி, திரா இசையில் இனிமையான பாடல்களை நீங்க கேட்டிருப்பீங்க, மிகவும் உற்சாகமான பாடல்கள், அதே வேளையில இனிமையான குரல் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய எஸ் குமரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சரி, அடுத்ததாக தெலுங்கு பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றைக்கு பழம் பாடல்ல நீங்க டிக்டாக் பக்கம் வரப்போறீங்க, உங்களுடைய விருப்ப பாடல்கள் இடம்பெற போகின்றன, அதே வழியில் அழைத்தும் பேச போறீங்க. எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு ஓட்டி நம்ம பேச போறோம். என்ன தலைப்பு இப்போ சொல்லலாமா? அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய புலன செய்திகள், அதாவது வாட்ஸ்அப்ல நாம் அனுப்புகின்ற செய்திகள் இருக்கு இல்லையா, தவறுதலாக ஒருவருக்கு நாம் அனுப்பியிருப்போம், அதன் வழியாவது ஏதாவது சம்பவங்கள்லாம் நிகழ்ந்திருக்கும் இல்லையா, அதை தான் இன்றைக்கு 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நம்ம பேச போகின்றோம். அதனால ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு காத்திருக்கணும், காத்திருப்பது மட்டுமல்லாது அழைத்தும் பேசணும்.

0: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8

காட்டின் மொழியில நாம இணைஞ்சிருக்கோம். சரிங்க, தெலுங்கு பாடல்களை நம்ம கேட்டு இருக்கோம். தெலுங்கு திரைப்படங்கள்ல அதிகமாக பெரும் எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய படம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குடச்சாரி 2 அப்படிங்கிற திரைப்படம் தான். இந்த ஆண்டு இந்த திரைப்படம் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கின்ற அதே வேளையில மிகுந்த வசூலையும் இந்த படம் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்றது.

அதிகமாக உணவை சாப்பிடக்கூடாது, டயட்ல இருக்கணும் அப்படின்னு பலரும் நினைக்கலாம். ஆனாலும் கூட இப்பொழுது கொஞ்சம் அபாயகரமான நிலையில இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் பருமன் அப்படிங்கிறது சிறு குழந்தைகளிடம் அதிகமாக காணப்படுதாம். அதற்கு முதல் காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய நொறுக்கு திணியை தான் சொல்றாங்க. அதாவது பெரும்பாலும் பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, கேட்கறாங்க வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல அபாயகரமான இடம் அப்படின்னு சொல்லும் போது, நம்முடைய மலேசிய சுகாதாரத்துறை அமைச்சு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா பெற்றோர்களே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, கேட்கறாங்க அப்படிங்கிறதுக்காக வாங்கி கொடுக்காம அவங்களுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை அறிமுகப்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னாலே, நிச்சயமா அவங்க இந்த ஜங்க் ஃபுட்ல இருந்து, அதாவது இந்த துரித உணவுலேருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா அவங்களுடைய உடல் நலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறு வயதுல உடல் பருமன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபாயகரமான ஒன்று அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீங்க கவனத்துல எடுத்துக்கங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் ஃபேம்.

0: நாட்டின் மிளகு தொழில்துறை ஆக்கப்புற வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. 50 ஆண்டு அரசியல் வரலாற்றில் புதிய சாதனை படைத்துள்ளது தமிழக வெற்றி கழகம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். நெதர்லாந்து கிராகோட்டில் ஜூலை 30 நடைபெறும் ER 26 உலக இசை போட்டியில் கலந்து கொள்ளும் அலாம்ஷா வின் ஆர்கெஸ்ட்ரா ஒஸ்வோ இசைக்குழுவின் ஆயத்த பணிகளுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 100,000 ரிங்கிட் நிதியுதவி வழங்கினார். உலகளாவிய போட்டியில் மலேசியாவை பிரதிநிதிக்கும் புத்ராஜயா சுல்தான் அலாம்ஷா பள்ளியின் 2ஆம் படிவம் முதல் 4ஆம் படிவம் வரையிலான 46 மாணவர்களை தயார்படுத்துவதும் பயணச் செலவுகளை எளிதாக்குவதும் இந்த பங்களிப்பின் நோக்கம் என்று அவர் கூறினார். பள்ளியின் வசதிகளை ஆய்வு செய்வதற்கும் அஸ்வோ குழுவினரை சந்திப்பதற்கும் இன்று பிற்பகல் பள்ளிக்கு சென்றபோது இந்த நிதியுதவி வழங்கப்பட்டதாக நிதியமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். மாறா தொழில் முனைவோரின் ஹலால் பொருட்களை வாங்கி சந்தைப்படுத்தும் கடப்பாட்டினை பன்னாட்டு பல்பொருள் பேரங்காடி கட்டமைப்பு லுலு ஹைப்பர் மார்க்கெட் வெளிப்படுத்தியுள்ளது. ஜூலை 1 தொடங்கி செயல்படுத்தப்படும் இந்த முனைப்பு 470 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பொருட்களை உட்படுத்தியது என துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அஹமத் சயீத் ஹமிடி தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உடனான சந்திப்பின் போது அந்த பல்பொருள் பேரங்காடி கட்டமைப்பின் உரிமையாளர் யூசுப் அலி இந்த கடப்பாட்டினை வெளிப்படுத்தியதை டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அஹமத் சயீத் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் மாறாவின் வழிகாட்டலில் இயங்கும் தொழில் முனைவோரின் தயாரிப்புகளை ஒருங்கிணைக்கும்படி துணை பிரதமர் கேட்டுக்கொண்டார். நாட்டின் மிளகு தொழில்துறை ஆக்கப்பூர்வ வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. கடந்த ஆண்டு 2.27 பில்லியன் ரிங்கிட்டை அத்துறை பங்களித்துள்ளதாக தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் நோராயணி அஹமத் கூறியுள்ளார். ER 24 இதன் பங்களிப்பு 2.24 பில்லியன் ரிங்கிட் ஆகியிருந்தது. கடந்த ஆண்டு இறுதி வரையில் நாட்டில் மிளகு நடவு 8200 ஹெக்டேர் பரப்பளவை உட்படுத்தியிருந்தது. மிக அதிகமாக உற்பத்தி சரவாக்கில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சுமார் 39,000 சிறு தோட்டக்காரர்கள் இந்த தொழில்துறைக்கு ஆதரவளித்துள்ளதால் புறநகர் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் முதன்மை பங்கினை வகிக்கின்றது. உள்நாட்டு வருமான வரி வாரியம் LHDN இன்று தொடங்கி 5 நாட்களுக்கு அடையாளம் காணப்பட்ட 1,300 சம்பவங்களை உட்படுத்திய ஒப்ஷா பண்டார் சோதனையை மேற்கொள்கிறது. இதன் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட விதிகள் பின்பற்றப்பட்டுள்ளனவா என்பதை உறுதிப்படுத்த LHDN நாடு முழுவதும் 1,195 அதிகாரிகளை பணிக்கு அமர்த்தியுள்ளது. நாட்டின் வருமான கசிவை தடுப்பதும் இதன் நோக்கமென LHDN அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இலக்கவையில் பொருளாதாரத்தின் வளர்ச்சி உட்பட தற்போதைய வணிக சூழலுக்கு ஏற்ப இவ்வாண்டு ஆப்ஷா பண்டார் சோதனையில் தயாரிப்பு துறை மீது முக்கிய கவனம் செலுத்தப்படுவதாக அது மேலும் கூறியது. பன்னாட்டு நீரிணையில் இஸ்ரேல் ராணுவத்தால் கடத்தப்பட்ட குளோபல் சுமோட் ஃபுளோத்திலா 2.0 மனிதநேய பணித்திட்டத்தில் ஈடுபட்ட மலேசியர்கள் 10 பேரும் துருக்கி இஸ்தான்புலில் பாதுகாப்பாக உள்ளனர். அவர்கள் மீண்டும் அட்டவணையிடப்படும் 2ஆம் கட்ட மனிதநேய பணித்திட்டத்தை தொடருவர் என சுமோட் நுசாந்தரா கட்டளை மைய தலைமை இயக்குநர் டாக்டர் சானி அராபி அப்துல் அலிம் அராபி குறிப்பிட்டார். சுகாதார பரிசோதனைக்கு பின் அந்த தன்னார்வலர்கள் கடுமையான காயங்களால் பாதிக்கப்படவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. உலக பொருளாதார நிலைத்தன்மையற்ற சூழல் ஏற்படுத்தியுள்ள நிதி நெருக்கடி உள்ளிட்ட நடப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை JBPM அதன் சொத்துடைமைகளை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தும். மேற்காசிய பதற்றம், நிதி நிர்வாகம் உள்ளிட்ட எரிபொருள் சந்தை விலையில் பல்வேறு சவால்களை ஏற்படுத்தியுள்ளதை அதன் தலைமை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ நூர் இஷா முகமது சுட்டிக்காட்டினார். இருப்பினும் அத்துறை தமது பொறுப்புகளை திறம்படவும் செயல்திறனும் தொடர்ந்து நிறைவேற்றும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு பரிதா.rtm.gov.my விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே வலம் வாருங்கள். barita.rtm.gov

கட்சிகளின் ஆதரவுடன் தாவேக்கா ஆட்சியில் அமர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட முதல்வர் மு க ஸ்டாலின் தோல்வியடைந்துள்ளார். 4,718 வாக்கு வித்தியாசத்தில் அவர் தோல்வியை சந்தித்துள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் வி எஸ் பாபு வெற்றி பெற்றுள்ளார். இவ்வாண்டு மார்ச்சில் இந்தோனேசியாவுக்கு வரிகளித்த வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளில் மலேசியர்களே தொடர்ந்து முதன்மை பங்களிப்பாளர்களாக இருந்தனர். அந்த மாதத்தில் அந்நாட்டுக்கு வருகை புரிந்த மொத்த அந்நிய சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் 10.5% அதிகரித்து 1.9 மில்லியனாக பதிவு செய்யப்பட்டது. இதற்கிடையில் உள்நாட்டு சுற்றுலாத்துறையும் வலுவான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக இந்தோனேசிய புள்ளியியல் துறை துணைத் தலைவர் அத்தெங் ஹர்த்தனோ கூறினார். கொழும்புக்கான அதிகாரப்படியான பயணத்தை தொடர்ந்து மாலத்தீவு அதிபர் முகமது மீசு இலங்கையுடன் 7 புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கையெழுத்திட்டுள்ளார். சுற்றுலா, கல்வி, உயர்கல்வி, சுகாதாரம், விளையாட்டு, இளைஞர் மேம்பாடு, தற்காப்பு ஆகிய துறைகளை அது உட்படுத்தியுள்ளது என அதிபரின் ஊடகப் பிரிவு கூறியது. இலங்கை அதிபர் அனுரா குமாரா டிசநாயக்கவின் அழைப்பினை ஏற்று 3 அலுவல் பயணத்தை மீசு மேற்கொண்டுள்ளார். 2023 அதிபர் பதவியேற்ற பின் அவர் இலங்கைக்கு மேற்கொண்டுள்ள முதல் பயணம் இதுவாகும். அவ்விரு தலைவர்களும் பலதரப்பட்ட விவகாரங்கள் குறித்து கலந்தாய்வினை நடத்தியுள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் தீர்வை அச்சுறுத்தலை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் வர்த்தக தலைவர் மாரோ செஃப்கோஃபிஸ் தமது அமெரிக்க சகாவான ஜெமின்சன் கிரீருடன் பாரிஸில் சந்திப்பு நடத்தவுள்ளார். இந்த வாரம் தொடங்கி ஐரோப்பிய ஒன்றியத்தின் வாகனம் உள்ளிட்ட டிரக்குகளுக்கான வரிகள் உயர்த்தப்படுவதாக டிரம்ப் அறிவித்தார். இதை நிராகரித்ததுடன் இதற்கு முன் எட்டப்பட்ட உடன்பாட்டில் தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் G7 அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தின் ஊடே அவ்விரு தலைவர்களும் சந்திப்பு நடத்துவர். விளையாட்டு, 2026 மலேசிய போட்டி சுக்மா. பினாங்கு தற்போது அதற்கான ஆயத்த பணிகளின் இறுதிக்கட்டத்தில் நுழைந்துள்ளது. வரும் ஆகஸ்டில் சுக்மாவை தொடர உபசரணை மாநிலமான சிலாங்கூர் முடிவெடுத்துள்ளது. பினாங்கு அணியினருக்கு நிம்மதியை தந்துள்ளதாக மாநில சுகாதார இளைஞர் விளையாட்டு செயற்குழு தலைவர் டேனியல் கோய் தெரிவித்தார். மாநில அரசாங்கம் விளையாட்டாளர்களை தயார்படுத்த இதுவரை 4.5 மில்லியன் டிங்கெட்டே செலவிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் மிளகு தொழில்துறை ஆக்கப்பூர்வ வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. 50 அரசியல் வரலாற்றில் புதிய சாதனை படைத்துள்ளது தமிழக வெற்றிக் கழகம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: காற்றின் மொழி நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்க கூடிய எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய அன்பும் நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையின் மூலம் திருக்குர்ஆனுடைய விளக்க உரையை நாம் பார்த்து வருகிறோம். இந்த வாரம் 93வது அத்தியாயம் சூரத்துல் லொஹாவை நாம் பார்க்கிறோம். லொஹா என்றால் முற்பகல் நேரம் என்று அதனுடைய அர்த்தம் இருக்கிறது. இந்த அத்தியாயம் மக்காவிலே இறக்கப்பட்டது. 11 வசனங்கள் இருக்கின்றன, 40 சொற்கள் இருக்கின்றன, 166 எழுத்துகள் இருக்கின்றன. இந்த அத்தியாயத்தை இரண்டு அம்சத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் அமைத்திருக்கிறான். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் முன் செய்திருக்கும் உபகாரங்களை எடுத்துக்காட்டி கடந்த காலத்தை விட வருங்காலத்தில் அவர்கள் திருப்தி அடையும்படியான நிலை வரும் என்பதை முன் கூட்டியே அல்லாஹ் தெரிவிக்கிறான். இரண்டாவது, அனாதைகளை கடிந்து கொள்ளக்கூடாது, அவர்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்கும்படியும் ஏழைகளை விரட்டாமல் இருக்கும்படியும் அல்லாஹுவின் அருள் கொடைகளை எடுத்துரைத்துக் கொண்டே இருக்கும்படியும் அல்லாஹு கட்டளையிடுகிறான். இந்த அத்தியாயம் இறக்கப்பட்ட காரணம், ஹிஜ்ரத்திற்கு முன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது ஒரு சமயம் சிறிய வியாதியால் பாதிக்கப்பட்டார்கள். 2-3 இரவுகள் தஹஜ்ஜுத் இரவுடைய பிந்திய பகுதியில் தொழுகைக்காக எழுந்திருக்க முடியவில்லை. இதை பார்த்த அபூலஹபின் மனைவியான உம்மு ஜமீல் என்பவள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைச்செய்தி வராமல் இருக்கின்றது என்று நினைக்கிறேன், 2-3 இரவுகளாக இறைச்செய்தி வருவதாக எனக்கு தெரியவில்லையே என்று கருதுகிறேன் என அவள் கூறிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய கவலை ஏற்பட்டுவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலையை அகற்றுவதற்காக வேண்டி, அவர்களுக்கு ஆறுதலை தர வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த அத்தியாயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். இந்த அத்தியாயம் இறங்கியதற்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில காலம் வஹி இறைச்செய்தி வராமல் நின்றுவிட்டது. இதனால் எதிரிகள் முஹம்மதுடைய இறைவன் அவரை கைவிட்டு விட்டான், அவரை வெறுத்து விட்டான் என்று கேலி செய்தார்கள். இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த மனவேதனை அடைந்தார்கள். அந்த சூழ்நிலையில் நபிகளாரை தேற்றி உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். வல்லுஹா, முற்பகல் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, மறைத்து கொள்ளும் இருண்ட இரவின் மீது சத்தியமாக, உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, அவன் உம்மை வெறுக்கவும் இல்லை. வலல் ஆகிரத்து ஹைருல்லக மினல் ஊலா, மேலும் பிந்தியது மறுமை முந்தியதை இம்மையை விட உமக்கு மேலானது. பின்னால் வரக்கூடிய மறுமை இப்பொழுது இருக்கக்கூடிய இம்மை வாழ்க்கையை விட சிறந்தது என்று கூறுகிறான். இன்னும் உம்முடைய இறைவன் வெகு சீக்கிரம் உமக்கு பல உயர் பதவிகளை கொடுப்பான், அப்பொழுது நீர் திருப்தி அடைந்து விடுவீர். அலம் யஜித்க யதீமன் ஃபஆவா, உம்மை அனாதையாக கண்டு அவன் உமக்கு தங்குமிடம் அளித்து ஆதரவு அளிக்கவில்லையா? வவஜதக லல்லன் ஃபஹதா, மேலும் வேதம் என்ன மார்க்கம் என்னவென்பதை பற்றி தெரியாதவராக உம்மை அவன் கண்டான், ஆகவே அதற்கு வேதத்தை வழங்கி அவன் உமக்கு வழிகாட்டினான். மேலும் அவன் உம்மை ஏழையாக கண்டான், பிறகு செல்வந்தராய் அவன் ஆக்கினான். ஆகவே இவற்றிற்கு நன்றி செலுத்துவதற்காக நீர் அனாதைகளிடம் கடுகடுப்பாக நடந்து கொள்ளாதீர். மேலும் யாசகம் கேட்பவரை விரட்டாதீர். மேலும் உம்முடைய இறைவனின் அருள்கொடையை பற்றி நன்றி தெரிவிக்கும் பொருட்டு பிறருக்கு அறிவித்துக் கொண்டே இருப்பாயாக என வசனங்களை அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்திலே இறக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த உதவிகளை பட்டியலிடுகிறான். ஒன்றாவது அடைக்கலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதையாக இருந்த பொழுது அல்லாஹு தாலா அவர்களுக்கு அடைக்கலத்தை வழங்கினான். சிறிய வயதிலே தாயையும் தந்தையையும் அவர்கள் இழந்து விட்டார்கள். அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிபை வைத்து அவர்களுக்கு எல்லா வகையான பாதுகாப்பையும் அல்லாஹு தாலா வழங்கினான். இரண்டாவது உதவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி தெரியாதவராக இருந்தார்கள். அதாவது எது நேர்வழி எது சரியான விஷயம் என்பது தெரியாமல் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியான மார்க்க ஞானங்களை கற்றுக் கொடுத்து அல்லாஹு தாலா நேர்வழி காட்டி உதவிகளை செய்தான். மூன்றாவது உதவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழையாக இருந்தபோது அவர்களுக்கு சிறந்த துணைவியாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹு தாலா அமைத்துக் கொடுத்தான். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய எல்லா விதமான பொருளாதாரங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒப்படைத்து, நபியே நீங்கள் விரும்பியபடி உங்களுக்காகவும் இந்த மார்க்கத்திற்காகவும் நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஹதீஜா அவர்களின் மூலம் மிகப்பெரிய செல்வத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி அவர்களுடைய ஏழ்மை நிலையை போக்கி அல்லாஹ் மிகப்பெரிய உதவியை செய்தான். நல்லது நேயர்களே, சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாம் சந்திப்போம்.

0: நேர்களே, இந்த சூரத்துல் லுஹாவுடைய இறுதி பகுதியில் அல்லாஹ் மூன்று ஒழுக்கங்களை வலியுறுத்துகிறான். ஒன்றாவது, அனாதைகளை கடுகடுக்காதே என்று அல்லாஹ் கூறுகிறான். அனாதைகளை கடிந்து கொள்ளக்கூடாது. நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அனாதைகளுடைய கஷ்டம் தெரியும். ஏனென்றால் அவர்கள் சிறிய வயதிலே அனாதையாக இருந்தார்கள். அனாதைகளை பாதுகாத்து வருபவர் சொர்க்கத்தில் என்னுடன் இவ்வாறு இருப்பார் என்று நபி அவர்கள் கூறி தங்களுடைய இரு விரல்களையும் சேர்த்து காட்டினார்கள். அனாதைகளை வளர்த்து பாதுகாக்கும் வீடே முஸ்லிம்களின் வீடுகளில் மிக மேலானது. அனாதைகளை துன்புறுத்துகிற வீடு முஸ்லிம்களின் வீடுகளில் மிகவும் கெட்டது என்று நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள். இரண்டாவது ஒழுக்கம், தேவை உள்ளவர்களை விரட்டக்கூடாது. இன்னும் யாசிப்பவர்கள் உதவி கேட்டு வந்தால் அவர்களை விரட்டக்கூடாது, அவர்களை திட்டக்கூடாது என்ற ஒழுக்க நடைமுறைகளை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அனாதைகள் மட்டுமல்ல, பலவீனர்களிடமும் ஆதரவில்லாதவர்களிடமும் அனுதாபம் காட்டி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமானது. இதை குறித்து அல்லாஹ் யாசகம் கேட்பவர்களை விரட்டாதீர்கள் என்று கூறுகிறான். யாசகம் கேட்பவருடைய கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் அதை பூர்த்தி செய்வது நிச்சயமாக நம்முடைய கடமை. நம்மால் பூர்த்தி செய்ய முடியவில்லை என்றால் அந்த சமயத்திலே நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களுடைய மனம் திருப்தி அடையும்படி செய்ய வேண்டும். கடுமையான வார்த்தைகளை கூறி அவர் மனம் நொந்து போகக்கூடிய அடிப்படையில் செய்துவிடக் கூடாது. அழகான அடிப்படையிலே சொல்லி அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும். யாசகம் கேட்பவர் உண்மையில் யாசகம் வாங்கக்கூடிய நிலையில் உள்ளவர்தானா என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. சிலர் சம்பாதிப்பதற்கு தகுதி உடையவராக இருந்தும் வருஷம் பூராவும் யாசகம் செய்வதையே தங்கள் தொழிலாக எடுத்துக் கொள்வார்கள். அவர்கள் தொழுகை, நோன்பு போன்ற மார்க்க கடமைகளை நிறைவேற்றாமல் மது போன்ற போதைப் பொருள்களை பயன்படுத்திக் கொண்டு மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை போன்றவர்களை பார்க்கும் பொழுது அமைதியாக நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். ஆக யார் யாசகம் கேட்டாலும் அவர்களை விரட்டக்கூடாது என்ற ஒழுக்க நடைமுறைகளை அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தின் மூலம் சொல்லித் தருகிறான். இந்த உலகத்திலே வாழும் பொழுது நல்ல நன்மைகளை செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
1: நேயர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கின்.
3: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

திலீப்வர்மன் திலலட்சுமன் கொண்டு வந்த பாடலை கேட்டோம். 9:37 நேரத்தை அப்படி பார்த்தேன், சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி. 9:37 காற்றின் மொழி நிகழ்ச்சியில் நீங்க பாடல்களை கேட்டுட்டே இருக்கீங்க. உங்களோட பொன் கோகிலம் பேசிட்டு இருக்கேன். 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த தவறை நம்ம எல்லாருமே செய்திருப்போம். அதாவது என்ன அப்படின்னா, யாருக்கோ அனுப்ப வேண்டிய செய்தியை தவறா யாருக்கோ அனுப்பிடுவோம். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சம்பந்தப்பட்டவங்களை திட்டி அவங்களுக்கு மற்றவங்களுக்கு அனுப்ப வேண்டியதை சம்மந்தப்பட்டவங்களுக்கே திட்டி அவங்களுக்கே அனுப்பி வச்சுருப்போம். இந்த மாதிரி தவறுகளும் நடந்திருக்கும். குறிப்பாக வாட்ஸ்அப் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது புலன செய்திகளில் இந்த மாதிரியான ஒரு சில தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம். அதை பற்றி தான் நீங்கள் நம்ம பேச போகிறோம். அந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கா, அதை நீங்கள் எப்படிலாம் சமாளிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி பேசுங்க. அழைக்கலாம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் மகாலட்சுமி அந்த பாடலை கொண்டு வந்தாங்க. ஜோடி திரைக்காக அந்த பாடல் இடம் பெற்றது. சரி, அடுத்த ஒரு 80-ஆம் ஆண்டு பாடலை கேட்கலாமா? மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி வருகின்றார்கள்.
1: தங்க சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே குஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் FM.

வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாட்டின் மூத்த நடிகரும் பாடகருமான ஜலீல் ஹமீட்டின் மறைவுக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். கலை உலகிற்கு பெரும் பங்களிப்பு செய்த கலைஞர் என்றும் அவரது மறைவு நாட்டின் படைப்பாற்றல் துறைக்கு பேரிழப்பு என்றும் பிரதமர் கூறினார். மலேசிய சீன குவந்தான் தொழிற்பூங்கா வளாகத்தில் நடைபெற்ற சோதனையின் போது உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு 355,000 ரிங்கிட் மதிப்பிலான 59,000 ரிங்கிட் டீசலை பறிமுதல் செய்தது. அவ்வளாகம் முறையான உரிமமின்றி கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களை சேமிக்கும் இடமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது ஆப்திரிஸ் 4 புள்ளி சுழியத்தின் கீழ் கண்டறியப்பட்டதாக பஹாங் கேபிடிஎன் இயக்குநர் ஜெஃப்ரி ஜமாலுடேன் தெரிவித்தார். தமிழக சட்டமன்ற தேர்தலின் அதிகாரப்படி முடிவுகள் வெளியிடப்பட்டு வரும் நிலையில் விசில் சின்னத்தில் போட்டியிட்ட விஜயின் தாவேகா அதிகமான இடங்களை பெற்று முன்னிலை வகிப்பதாக தேர்தல் ஆணையக பக்கம் தெரிவிக்கிறது. தனி பெரும்பான்மை எட்டப்படாத சூழ்நிலையில் கட்சி நிர்வாகிகளுடன் தாவேகா தலைவர் விஜய் படையூரில் நாளை ஆலோசனை நடத்தவிருப்பதாக ஊடக தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் போட்டியிட்ட பெரம்பூரிலும் திருச்சி கிழக்கிலும் வெற்றி பெற்றுள்ளார். முடக்கப்பட்டுள்ள ஹொர்மோஸ் நீரிணையில் உள்ள எட்னாங் எண்ணெய் கொள்கலன் மீது ஈரான் மேற்கொண்ட திருகுர்தி தாக்குதலை ஐக்கிய அரபு சீட்டரசு கடுமையாக சாடியுள்ளது. இந்த தாக்குதலில் எவரும் காயமடையவில்லை என எட்னாங் உறுதிப்படுத்தியுள்ளது. வணிக கப்பல்களை குறிவைப்பதும் ஹொர்மோஸ் நீரிணையை பொருளாதார மிரட்டல் கருவியாக பயன்படுத்துவதும் ஈரானின் புரட்சி படையின் கடற்கொள்ளை செயலாகும் என UAE குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு, ஈரார் 25 ஈரார் 26 சூப்பர் லீக் கார்பந்து. இம்மாதம் 10 நாள் ஜோஹோ டாருல் தாசிம் ஜேடி தீக்கும் கிளந்தான் த ரியல் ஓரியர்ஸ் TWRFCக்கும் இடையிலான இறுதியாட்டம் நடைபெறும் இடத்தை மாற்றுவதாக அறிவித்து மலேசிய கால்பந்து லீக் ஆக்கப்பூர்வ நடவடிக்கையை எடுத்துள்ளது. முன்னதாக கோத்தாபாரு சுல்தான் முகமது அரங்கில் நடைபெறவிருந்த அவ்வாட்டம் நுட்ப காரணத்தினால் தற்பொழுது சுல்தான் இப்ராஹிம் அரங்கிற்கு மாற்றப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

எங்கெங்க பயணம் இப்பொழுது? சரி, வாகனத்துல பயணம் செய்துகிட்டே இப்போ நீங்க வானொலி கேட்டு இருக்கீங்களா? அப்போனா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, எங்களுக்கு அழைச்சு பேசலாம். உங்ககிட்ட பேசுறதுக்காக நாங்க காத்துக்கிட்டே இருக்கோம். என்ன அப்படின்னா, பெரும்பாலும் நம்ம செய்திகள்ல அவசர அவசரமாக சில நேரத்துல செய்திகளை அனுப்புவோம். அதாவது புலனம் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக நம்ம வந்து மெசேஜஸ்களை அனுப்புவோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான சூழல்ல சில நேரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மன அழுத்தம் அதிகமாயிடும், அல்லது ரொம்ப கோபமா இருப்போம், அல்லது ரொம்ப அழுகையில் இருக்கும் போது தவறுதெல்லாம் நாம வந்து செய்தி யாருக்கும் அனுப்ப வேண்டிய செய்தியை யாருக்கும் அனுப்பிடுவோம், அல்லது சம்பந்தப்பட்ட நபருக்கே கூட அனுப்பி வச்சிருப்போம். அந்த மாதிரியான சம்பவம் உங்களுக்கு கண்டிப்பா நிகழ்ந்திருக்கும். அதை பத்தி நீங்க கொஞ்சம் பேசுங்க, கேட்கறதுக்கு ஆர்வமா நாங்களும் காத்துட்டு இருக்கோம். அழைக்கலாம் 03-2282-5733 அல்லது 4768.

0: பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: ஒரே ஒரு நாள் ஆகுது நான் வானொலியில் பேச மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், தாராளமாக நீங்கள் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். storybox.minnal@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் ஒரு அறிவிப்பாளரை போல பேசி அனுப்ப வேண்டும். அதே வேளையில் ஒரு அறிவிப்பாளருக்கான அந்த பேச்சு நடை எப்படி இருக்குமோ அதெல்லாத்தையும் எழுத்து நடையாக நீங்கள் வந்து எங்களுக்கு எழுத்து படிவத்தையும் அனுப்பி வைக்கலாம். அதற்கு பிறகு உங்களுடைய தொலைபேசி எண்ணையும் பெயரையும் குறிப்பிட மறந்துடாதீங்க. நாங்கள் உங்களை அழைக்க காத்துட்டே இருக்கோம்.

முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமை

கடின் மொழியை கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, உங்களுடைய பொன் கோகிலம் பேசிட்டு இருக்கேன். சற்று முன்பு ஒரு நேயரை அழைச்சிருக்காங்க, அழைச்சிருந்தாங்க லலிதா. அவங்க சொல்லியிருந்தாங்க, இல்லைங்க நான் வானொலியில் பேசலை, கதையை மட்டும் சொல்லிருங்க, அப்புறம் கணவர் கோச்சுப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அவருக்கும் அவங்களுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் சண்டை ஏற்பட்டுச்சா. அப்போ அவங்க கணவரை திட்டி அவரு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட தங்கச்சிக்கு செய்தி அனுப்புறதுக்கு பதிலாக அவங்க கணவருக்கே அனுப்பிட்டாங்களாம். பார்க்கவே இல்லையா, எப்பனா அனுப்பி வச்சுட்டு அதை கவனிக்கவே இல்லை. நான் நினைச்சேன் என்னுடைய தங்கச்சிக்கு தான் அனுப்பியிருக்கேன்னு, கடைசியில் பார்த்தா என் கணவருக்கே நான் அனுப்பியிருந்தேன். ஆனால் அந்த கோபம் வந்து அதுக்கு பிறகு தணிஞ்சிருச்சான் அந்த செய்தியை பார்த்ததுக்கு அப்புறம். இப்படி நல்ல விஷயங்கள் கூட நடந்திருக்கு இல்லையா. பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் நம்ம பார்க்க முடியும். அதே வேளையில் பெரும்பாலும் வந்து இந்த குழுக்கள் இருக்கு இல்லைங்களா, குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அங்கே பார்த்தோம் அப்படின்னா எங்கேயாவது அனுப்புறதுக்கு பதிலாக அங்கே அனுப்பிடுவோம். அதையும் நம்ம அப்படியே கடந்து நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம். திடீர்னு அந்த குழுலேருந்து யாராவது கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஏய் தவறுதலாக இந்த செய்தியை நீ அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சம்பவங்களும் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரி, உங்களுக்கு எந்த மாதிரி சம்பவம் நடந்தது அழைச்சி சொல்லுங்க. 03-2282-5733 அல்லது 4768

பாம்பே ஜெயஸ்ரீ கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். நேரமை பொழுது 10:30 ஆகிவிட்டது. சரி, இந்த நேரத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சமூக வலைதளங்கள் அப்படின்னு சொல்லும் போது நாடுகள் பல நாடுகள்ல வந்து கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில தான் இருக்கு. அந்த வகையில ஆசிரியர்கள் வந்து இந்த ரீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பாடல்களுக்கு நடனமாடுவது அல்லது காணொலிகள், பொழுதுபோக்கு காணொலிகள் அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இந்தியாவில் இந்தியாவின் பிரதமர் அவர்கள் கட்டளை விதித்திருக்கின்றார். ஆக இனி யாரும் குறிப்பாக ஆசிரியர்கள் இது போன்ற காணொலிகளை பதிவிடக் கூடாது என்று ஒரு புதிய சட்டம் அங்கே விதிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கே தெரியும், அதாவது டிக்டாக் அப்படிங்கிறதும் இந்தியாவில் வந்து தடை செய்யப்பட்ட ஒன்றாகவும் இருக்கின்றது. சரி, ஏனென்றால் இந்த வேளையில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சமூக வலைதளங்களில் கட்டுப்படுத்தப்பட வேண்டிய சூழலில் தான் ஒவ்வொரு நாடுமே இறங்கி இருக்கின்றது. சரி, அடுத்ததாக ஹரிஹரன் பிரசன்னா மகாதி கொண்டு வரும் பாடலை கேட்கலாம், பீமாத்திரை பாடல்.

மகளினி கொண்டு வந்த பாடலை கேட்டோம் நம்ம காற்றின் மொழியில. நேரம் இப்பொழுது 10:41. சரி, இந்த புலன செய்திகள் அப்படின்னு சொல்லும் போது பெரும்பாலும் நான் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக ஒருவருக்கு செய்தி அனுப்பும் போது மீண்டும் மீண்டும் சரி பார்த்து நம்ம வந்து அனுப்புவோம். ஆனா சில நேரங்கள்ல என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம அனுப்புகின்ற செய்தி திடீர்னு விரைவாக நம்ம வந்து அனுப்பிடுவோம். சில நேரங்களில் கவனக்குறைவாகவும் இருக்கும். சரி, எது எப்படி இருந்தாலும் இது இது இதுக்கு பிறகு நீங்க அனுப்பும் போது கொஞ்சம் யாருக்கு தான் அனுப்புறோம் அப்படிங்கறத சரி பார்த்துட்டு அனுப்ப வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. 2-3 அழைப்புகள் நமக்கு வந்தன. ஆனாலும் அந்த 2-3 அழைப்புகளில் வந்து ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எல்லாருமே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் பிரச்சனைகள் அதன் ஊடாகவே சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அடுத்ததாக நாம் வந்து பாடலை கேட்போம். அதற்கு முன்பாக எப்போதுமே நம்ம வந்து மின்னஞ்சல் அனுப்புறதா இருக்கட்டும், அதே வேளையில் செய்திகள் இந்த மாதிரி கைபேசின் வழியாக செய்திகள் அனுப்புறதா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப கவனத்தோடு நாம் வந்து அனுப்பணும். ஏனென்றால் சில நேரங்கள் அது வந்து ஒரு சங்கடத்தையும் பாதிப்பையும் நமக்கு கொடுத்துரும்.

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல FM கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல FM.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். மக்களுக்கு வழங்கப்படும் முதன்மை சேவைகளை பாதிக்காத வகையில் சுகாதார அமைச்சுக்கு வழங்கப்பட்ட செலவுகளை குறைப்பது தொடர்பில் மறு மதிப்பீடு செய்யும்படி அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் கோரிக்கை விடுத்துள்ளார். கருவூல தலைமைச் செயலாளர் பரிந்துரைத்தது போல் 3.04 பில்லியன் ரிங்கேட் நிதி குறைப்பினை செயல்படுத்த வேண்டாம் என்ற சுகாதார அமைச்சின் கோரிக்கையை பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் ஏற்றுக்கொண்டுள்ளதை டாக்டர் ஜுல்கிஃப்லி சுட்டிக்காட்டினார். குளோபல் சுமோட் ஃபுளோத்திலா 2.0 மனிதநேய பணித்திட்டத்தின் தன்னார்வலர்கள் தடுத்து வைக்கப்பட்டது போன்ற சவால்மிக்க சூழலை எதிர்கொண்ட போதிலும் காசாவின் மனிதநேய பணிக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கப்படும் என்ற நிலைப்பாட்டினை அரசாங்கம் வெளிப்படுத்தியுள்ளது. பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிமின் இந்த ஆதரவு பன்னாட்டு நிலையிலான மனிதநேய விவகாரங்களில் நாட்டின் கடப்பாட்டினையும் புலப்படுத்துவதாக அத்திட்டத்தின் புரவலர் டாக்டர் அமீருடின் ஷாரி குறிப்பிட்டார். 1.1 பில்லியன் ரிங்கேட் முதலீடு விசாரணை தொடர்பில் விளக்கம் அளிக்க பொருளாதார முன்னாள் அமைச்சர் டாக்டர் ரஃபீசி ரம்லி நாளையும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். முன்னதாக இன்று காலை 10 மணிக்கு தொடங்கிய விசாரணை 9 மணி நேரத்திற்கு பின் மாலை 6:40 நிறைவடைந்தது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தவேகா 75 இடங்களில் வென்றிருப்பதுடன் 31 பகுதிகளில் முன்னிலை வகிப்பதாக தேர்தல் ஆணையக பக்கம் குறிப்பிடுகிறது. தவேகா தலைவர் விஜய் போட்டியிட்ட பெரம்பூரிலும் திருச்சி கிழக்கிலும் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற வாக்கு எண்ணும் மையமான லொயோலா கல்லூரிக்கு வருகளித்தார். அவருக்கு தேர்தல் அதிகாரி அச்சான்றிதழை வழங்கினார். வரும் வியாழக்கிழமை போப்லியோ அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவுடன் சந்திப்பு நடத்துவார் என வத்திக்கன் தெரிவித்துள்ளது. காலை 11:30 இந்த தனிப்பட்ட சந்திப்பு நடத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவிற்கும் 1.4 பில்லியன் கத்தோலிக்கர்களின் தலைவருக்கும் இடையிலான உறவுகளை சீர் செய்யும் முனைப்பாக இச்சந்திப்பு பார்க்கப்படுகிறது. வங்காளதேசத்தில் தட்டம்மை நோய் அதிவேகமாக பரவி வருகிறது. இந்நிலையில் மார்ச் தொடங்கி இதுவரை 311 குழந்தைகள் உயிரிழந்ததாக அரசாங்கம் தகவல் வெளியிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

மலரும் நினைவுகளுக்காக நீங்களும் உங்களோடு பல நினைவுகளை சுமந்து காத்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். சரிங்க, இன்றைக்கு நாம டிக்டாக் பக்கம் செல்லவிருக்கின்றோம். அங்க அவங்களுடைய விருப்ப பாடல்கள் என்ன அப்படின்னு கேட்க போறோம். அந்த விருப்ப பாடல்களை ஒளியேற்றவிருக்கின்றோம். நிச்சயமாக அந்த பாடல்கள் உங்களுடைய விருப்ப பாடலாகவும் நிச்சயம் இருக்கக்கூடும். ஏன்னா பெரும்பாலும் பழம் பாடல்கள் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே பிடித்தமான பாடல்கள் தான், இனிமையான பாடல்கள். அதே வழியில இந்த இரவு நேரத்துல பாடல்களை கேட்டு அதற்கு பிறகு உறங்கச் செல்வது அப்படிங்கிறது வழக்கமாக பலர் கொண்டிருக்கின்றார்கள். சரி, அந்த வகையில் தொடக்க பாடலோடு சீர்காழி கோவிந்தராஜன் வருகின்றார். கொஞ்சம் உற்சாகமான பாடலாக கேட்போம்.

உற்சாகமான பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது உற்சாகமான வரிகள். ஏன்னா உற்சாகமான பாடல் அடுத்துதான் வருகின்றது. சரி, சிறுகாளி அவர்கள் கொண்டு வந்த பாடல் எல்லாருமே இந்த டிக்டாக் பக்கம் சொன்னாங்க, எத்தனை முறை கேட்டாலும் அந்த பாடல் வந்து இன்னும் இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கணும் போல இருக்கும். ஏன்னா அந்த வரி அவ்வளவு ஆழமான வரிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அடுத்து வரக்கூடிய பாடலை நாம கேட்க போகின்றோம். ஏஎம் ராஜா கொண்டு வரக்கூடிய பாடல். இந்த பாடலை சிவம் கேட்டிருக்காங்க, மந்தகா மணி கேட்டிருக்காங்க. மந்தகா மணி எப்போதும் நமக்கு வந்து அழைச்சி கேட்கக்கூடியவர். இப்போ வந்து டிக்டாக் பக்கம் வந்திருக்காரு. கஸ்தூரி ஜோஹர் பாரில் இருந்து கேட்டிருக்காங்க. அதே வழியில் சேகரன் செய்தி அனுப்பியிருக்காங்க, ரவி சென்னாயிலிருந்து. சரி, அதே வழியில் அடுத்ததாக சிரம்பானிலிருந்து ஜெயா, ஹேமா கில்லானிலிருந்து சோபா பாண்டியன் சிரம்பானிலிருந்து, சுசி பூச்சோங்கிலிருந்து அன்னபூரணி பத்துக்கி, சைனாலிருந்து ஒரு நேயர் வசந்தா, வசந்தா சைனாலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. தமிழ் பாடல்களை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கல்யாணி ராமசாமி, பிறகு ஷா ரவாங்கிலிருந்து, செல்வராணி ஈப்போவிலிருந்து, இப்படி இன்னும் இன்னும் பலர் நமக்கு செய்திகளை அனுப்பிட்டே இருக்காங்க. எனக்கும் இந்த பாடல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, அந்த பாடலை அப்படி கேட்கலாம்.

சரி, கொஞ்சம் சோகமாக தான் இருந்திருக்கும்ல. இருந்தாலும் நினைக்காத நேரம் இல்லை அப்படிங்கிறத உண்மை. பலரும் நினைவுகளோடு சுமந்து இப்பொழுது இந்த பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். சரிங்க, 11:18 நேரம் இப்பொழுது. சற்று முன்பு நாம் கேட்ட அந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி இந்த டிக்டாக் பக்கம் கேட்டோம். உடனே எல்லாரும் வந்து பி சுசிலா சொன்னாங்க, ஜிக்கி சொன்னாங்க. சரி, யார் வந்து சரியான பதிலை சொல்கிறீங்களோ அவங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெறும் அப்படின்னு சொன்ன மோகன ராஜா வந்து சரியான பதிலை சொன்னார். அதாவது சூலமங்கலம் ராஜலட்சுமி தான் அந்த பாடலை பாடியிருந்தாங்க. ஆக மோகனராஜு கேட்ட பாடல், அவருடைய விருப்ப பாடலை டிஎம்எஸ் பி சுசிலா கொண்டு வருகின்றார்கள், கேட்கலாம்.

தாய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும்

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்து காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவி

காற்றோடு கவிதையும் வாங்கி வருவது அப்படிங்கிறது வரம் இல்லையா? சரி, நேரம் இப்பொழுது 11:38. டிக்டாக் பக்கம் நம்முடைய நேர்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆமாம், ஒரு மாதம் கழித்து அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதம் கழித்து மீண்டும் வந்து நேரலையில் பேசுகிறோம். ஏன்னா கடந்த ஏப்ரல் மாதம் முழுக்க நம்முடைய முன்னாள் அறிவிப்பாளர்கள் அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டே இருந்தார்கள். அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பாளர்கள் என நிச்சயமாக நீங்கள் கேட்டு வளர்ந்த குரலாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு விருப்பமான குரல்களாக இருக்கலாம். அத்தனை பேருடைய அனுபவங்களையும் நீங்கள் கேட்டு எங்களிடமிருந்து நீங்கள் நிறைய பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கும் இந்த வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, அடுத்து இரு குரலிசையாக இரு பெண்கள் பாடுகின்றார்கள். ஏறக்குறைய நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, இந்த பக்கமும் கேட்டிருக்கேன், என்ன பதில் அப்படிங்கறத பார்க்கலாம். யார் அந்த இருவர்? யோசிச்சுக்கிட்டே வாங்க, இந்த பாடலுக்கு பிறகு யார் அப்படிங்கறத பார்க்கலாம்.

சரிங்க, இந்த பாடல இருவர் பாடியிருக்காங்க, இரு பெண் குரல் இசைன்னு சொல்லியிருந்தேன், நான் மன்னிச்சிருங்க, இரு குரல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த இரு குரல்கள் யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டிருந்தேன். இந்த பக்கம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ஏஎம் ராஜா, பி சி சிலா சொல்லியிருந்தாங்க, பி பி ஸ்ரீனிவாஸ், ஜிக்கி அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. சரியான பதில வந்து சபாலேருந்து நமக்கு லட்சுமி சொல்லியிருந்தாங்க, கண்டசாலா பி சி சிலா அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் லட்சுமி அவங்களுடைய விருப்ப பாடலை தான் அடுத்து நாம் கேட்க போகிறோம்.

0: அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபிஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: அன்பான அனைவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒருவர் ஒரு படகில் கடலில் பயணம் செய்தார். வழிதவறி கடைசியில் ஒரு ஆளே இல்லாத தீவில் போய் சேர்ந்தார். என்ன செய்வதென்று தெரியாமல் தொடர்பு கொள்ள எந்த வழியும் இல்லாததால் மிகவும் பயந்து போய்விட்டார். தொழுது தொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் கடல் நோக்கி பார்த்தவாறு யாராவது வருவார்களா, நம்மை காப்பாற்றுவார்களா என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். யாருமே வரவில்லை. அல்லாஹ் மேல் நம்பிக்கையை மட்டும் அவர் கைவிடவே இல்லை. தினமும் துஆ செய்து கொண்டே இருந்தார். அங்கு கிடைத்ததை சாப்பிட்டு கொண்டு கையில் கிடைத்ததை வைத்து இரவில் ஒதுங்குவதற்கும் அவருடைய பொருட்களை வைப்பதற்கும் ஒரு சிறு குடிசை ஒன்றை கட்டினார். ஒரு நாள் உணவு தேடி புறப்பட்ட பிறகு இரவு அவர் தன் குடிசைக்கு திரும்பி வந்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அவருடைய அந்த குடிசை கொழுந்துவிட்டு நெருப்பு பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. அந்த நெருப்பு அதன் புகை ஜுவாலை வானத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்தது. தலையில் கையை வைத்து கொண்டு அப்படியே உட்கார்ந்தார். இவ்வளவு நாள் சேகரித்து வைத்திருந்த எல்லா உடைமைகளும் எரிந்து சாம்பலாகிவிட்டதே என்று மிகவும் கவலையோடு கத்தினார். இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் அவரிடத்திலிருந்து போய்விட்டது. யா அல்லாஹ், எனக்கு ஏன் இப்படி ஆகிவிட்டது? நான் உன்னை மட்டும்தானே நம்பி இருந்தேன். உன்னிடம் மட்டும்தானே உதவி தேடினேன். ஏன் என்னை இப்படி ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டாய் என்று கத்தி கதறி அழுதார். அழுதுவிட்டு அப்படியே தூங்கிவிட்டார். அடுத்த நாள் காலை விடியும் முன் சுபுஹ் தொழுகை நேரம் வந்தது. ஏதோ ஒரு சப்தம் கேட்டு உடனே கண் விழித்து பார்த்தார். அதோ தூரத்தில் ஒரு கப்பலின் சத்தம். இவர் இருந்த அந்த தீவை நோக்கி அந்த கப்பல் வந்து கொண்டிருந்தது. கப்பலில் வந்த அதிகாரிகளிடம் இவர் கேட்டார், இவ்வளவு நாள் நான் இங்கு தவித்துக் கொண்டிருந்தேன். யாருமே இங்கு வரவில்லை, கண்டுகொள்ளவும் இல்லை. காரணம், இது மிக தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. என்னை எப்படி நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்று அந்த அதிகாரியிடம் கேட்டார். அந்த அதிகாரிகள் சொன்னார்கள், நாங்கள் இரவு நேரத்தில் அப்படியே சென்று கொண்டிருந்தோம். மிகப்பெரிய ஒரு நெருப்பு ஜுவாலை வானத்தில் பறப்பதை தொலைவில் இருந்து நாங்கள் கண்டோம். யாரோ சமிக்கை செய்கிறார்கள் என்று நாங்கள் நினைத்து உடனே இந்த பக்கமாக கப்பலை திருப்பினோம் என்று சொன்னார். இரவில் ஜுவாலை விட்டு எரிந்த நெருப்பு அவர் தப்பிக்க ஒரு வழி ஏற்படுத்தியது. எனவே ஒரு கெட்டதிலும் ஒரு நல்லது நடந்தது. எப்பொழுதும் கெட்டது நடக்கிறது என்றால், துன்பம் நடக்கிறது என்றால், நாம் அந்த துன்பத்தையே மிக பெரியதாக பார்க்கின்றோம். இறைவனிடமிருந்து உதவி வராதா என்று நிராசை அடைந்து விடுகின்றோம். ஆனால் அல்லாஹு தஆலா ஒரு துன்பத்திற்கு பிறகு இன்பத்தை வைத்திருப்பான் என்பதையும் நாம் மறந்து விடுகின்றோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனுக்கு செய்த அறிவுரைகளில் ஒன்று, வஸ்பிர் அலமா அஸாபக இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர். என் அருமை மகனே, உனக்கு ஏற்படும் கஷ்டங்களை பொறுத்துக்கொள், இதுவே வீரமான செயல் ஆகும் என்று அழகாக அறிவுரை சொன்னார்கள். நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக ஏதாவது நம் வாழ்க்கையில் கஷ்டமான நிலையாக வந்தால் நாம் நிராசை அடைந்து விடுகின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவருக்கு அவனே போதுமானவன். சில நேரங்களில் நம்மில் யாராவது ஏதாவது ஒரு பாவம் செய்துவிட்டால் நிராசை அடைந்து விடுகின்றோம். அல்லாஹு தஆலா நம்மை மன்னிப்பானா, நான் இவ்வளவு பெரிய பாவம் செய்துவிட்டேனே, அல்லாஹ் எப்படி என்னை மன்னிப்பான் என்று அல்லாஹ்வின் மீது அவனுடைய கருணையின் மீது நம்பிக்கையை இழந்து விடுகின்றோம். உங்கள் பாவங்களை அல்லாஹுவை தவிர வேறு யாரால் மன்னிக்க முடியும்? யாரும் இல்லை. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பதை தவிர நமக்கு வேறு வழி என்ன இருக்கிறது? ஏனென்றால் அவன்தான் நம்மை படைத்தவன், நம்மை இயக்குபவன், நம்மை மரணிக்கச் செய்து மறுபடியும் எழுப்புபவன். அவனிடத்தில்தான் நாம் திரும்பிச் செல்ல வேண்டும். எனவே அவனிடத்தில்தான் நாம் மன்னிப்பும் கேட்க முடியும். யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு, எனக்கு சொர்க்கத்தை கொடு என்று நாம் அவனிடத்தில்தான் கேட்க முடியும். இன்றைய நாளை இனிமையாக்கிய எங்கள் இறைவா, நாளைய பொழுதை நன்மையாக்கி தருவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
3: தயாரிப்பு அப்துல் கானி, ஹேஷ்டேக் மன்யாரன் ஜாக்கிம்.
4: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
0: இன்று மலரும் நினைவுகளில் இடம்பெற்ற பாடல்கள் யாவும் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த அளவில் உங்களுக்கு அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். பொன்கோகிலம், நாளைய பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாகவும் மகிழ்ச்சியான பொழுதாகவும் அமையட்டும். மீண்டும் நாம் புதன்கிழமை இசையும் இசையும் நிகழ்ச்சியில பிற்பகல் மணி 1 PM-க்கு சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள், மீண்டும் நாம் இணைவோம்.

0: ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு முகேந்தாவா பேசுறேன். சத்தியமா நான் சொல்ல ரெண்டி தூக்குதடி. டிரைவிங்ல இருக்கீங்களா? இப்ப நீங்க கேட்டு இருக்கிறது இது நம்ம நேரம். முழுக்க முழுக்க நம்ம உள்ளூர் பாட்டு தாங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: இருமீன்கள் ஒரு உரையில் தண்ணீரில் தன்னை இழக்க உன் காதல் என் காவியம் கையோடுதான் கை கோர்க்க.
0: மணி நட்சத்திரம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பாண்டிமானியில இருந்து உங்களுக்காக.
2: பூகம்பம் வந்தாலும் அசராதே கண்மணி, என்னாலும் முன்னினைவில் நான் இங்கே பெண்மணி. புரிந்ததா? புரியும் என்று நினைக்கிறேன். அசியூசூன்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் FM தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் FM இன் வானொலி நாடகம்.

0: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
1: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
2: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை. ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
1: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு?
0: சார் என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்து தான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்து தான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன சார் ஒரு இது இல்லாம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
0: நினைவுகளுக்காக
1: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் FM.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

போதும் இல்லை என்று சொல்லி தாங்குவதென்றா இன்னும் இன்னும் எனக்கோர் ஜென்மம் வேண்டும்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com கேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் கைக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

0: தளம். இது நம்மூர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.

0: தற்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: Swing, cha cha cha cha cha.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். நாட்டின் எண்ணெய் விநியோகம் நிலையாக உள்ளதாக பிரதமர் டதோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். கப்பல் போக்குவரத்து காப்பீட்டு செலவினங்கள் அதிகரித்துள்ள போதும் அதன் விநியோகம் பாதுகாப்பாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். முக்கிய உற்பத்தி நாடுகளுடனான நல்லுறவின் மூலம் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான எண்ணெய் எரிவாயு விநியோகம் போதுமானதாக உள்ளது என்றார் அவர். உலக விநியோக சங்கிலியின் நிலைத்தன்மையற்ற சூழலை கையாளும் நோக்கில் சிறப்பு செயற்குழுவை அமைத்து அதனை முக்கிய கட்டுப்பாட்டு மையமாக சுகாதார அமைச்சு வலுப்படுத்தியுள்ளது. மருந்துகள் மருத்துவ உபகரணங்களின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் அந்த பணிக்குழு தீவிர கவனம் செலுத்தும் என சுகாதார அமைச்சர் டதோஸ்ரி டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்துள்ளார். பிரேசில் விண்வெளி நிறுவனமான எம்ப்ரயர் மலேசியாவில் வாய்ப்புகளை ஆராய்வதில் காட்டியுள்ள ஆர்வத்தை மலேசியா வரவேற்பதாக முதலீட்டு வாணிக தொழில்துறை அமைச்சர் டதோஸ்ரி ஜோஹாரி அப்துல் கனி தெரிவித்துள்ளார். மேலும் சர்டாங்கில் உள்ள மலேசிய வேளாண் கண்காட்சி மையம் மாயப்ஸில் நடைபெறவிருக்கும் 2026 மலேசிய விண்வெளி உச்சநிலை கூட்டத்திலும் அந்நிறுவனம் பங்கேற்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் புரட்சி காவற்படை IRGC ஹார்முஸ் நீரிணையில் தனது கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை கோடிட்டு காட்டும் புதிய நிலப்படத்தை வெளியிட்டுள்ளது. அந்த மண்டலம் ஈரானின் காசிம் தீவின் மேற்கு பகுதியிலிருந்து ஐக்கிய அரபு சிட்டரசு UAE-இன் அல்குவாயின் வரையிலும், ஈரானின் கோஏ முபாராக் முதல் UAE-இன் தென் ஃபுஜைரா பகுதி வரை அமைந்துள்ளது என ஃபாஸ் செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. காசா போரை தொடர்ந்து பாப் அல் மண்டப் நீரிணையில் நடத்தப்பட்ட தாக்குதலால் சுவேஸ் கால்வாய் வாயிலான வருவாயில் சுமார் $10 பில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பை சந்தித்துள்ளதாக எகிப்திய அதிபர் அப்துல் ஃபத்தா அல் சிசி கூறினார். ஏடன் வளைகுடாவுடன் செங்கடலை இணைக்கும் முக்கிய கடல்சார் பகுதியான பாப் அல் மண்டப் நீரிணை மீதான தொடர் தாக்குதல் சுவேஸ் கால்வாய் போக்குவரத்தை அதிகளவில் குறைத்துள்ளது. விளையாட்டு. இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்து. மான்செஸ்டர் சிட்டிக்கும் எவர்டனுக்கும் இடையில் நடைபெற்ற ஆட்டம் 3-3 என சமநிலையில் முடிவுற்றது. எவர்டனுக்கான 2 கோல்களை டேனோ பெரி பெற்றுத்தந்த வேளை மற்றொரு கோலை ஜெக் ஓபரியன் அடித்தார். அதேவேளை மான்செஸ்டர் சிட்டியின் 2 கோல்களை ஜெரமி டோக்கு அடித்தார். அதன் மற்றொரு கோலை எர்லிங் ஹாலன் புகுத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரச்சகி குணசேகரன். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:04, இடம்பெறுவது தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் வழங்கும் சூரா அல் மாயிதா வசனம் 3 உடன் தொடங்குவோம்.

எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்

இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூரணமாக்கிவிட்டேன். மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன். இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளேன். சாதா

0: நேர்களே, இன்று நமது தீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியில் உஸ்தாஸ் முகமது சாலிம் அன்பேயி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். கோபப்பட வேண்டாம் என்றார்கள் அரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோபம் என்பது ஷைத்தானுடைய திசையிலிருந்து வருபவை என்றும் கூட நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏனென்றால் கோபத்தினால் நிகழக்கூடியவை தன்னுடைய அறிவினால் நடப்பவை அல்ல என்பதை இங்கே நாம் உணர வேண்டும் என்பதற்கு அழகான உதாரணத்தை கற்றுக் கொடுத்தார்கள்.

0: அன்பான சகோதர சகோதரிகளே, கோபத்தினால் ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிந்ததற்கு பிறகுதான் அவன் சிந்திக்கிறான், நாம் கோபத்தினால் இதையெல்லாம் செய்து முடித்து விட்டேனே, இவ்வளவு பெரிய நாசமும் அழிவும் ஏற்பட்டு விட்டதே என்றெல்லாம் மனம் நொந்து புலம்ப ஆரம்பித்து விடுகிறான் மனிதன். அதனால் கோபம் வருகிற பொழுது சற்று நிதானித்துக் கொள்ள வேண்டும். அருமின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அப்படி உங்களுக்கு கோபம் அதிகமாக இருந்தால் வுது செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். அதாவது தண்ணீரின் மூலமாக முகம் கை கால்களை கழுவதை வுது என்று சொல்வோம். அப்படி வுது செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். அப்படி செய்தால் சற்று உங்களுடைய கோபங்கள் தணிந்து விடுகிறது என்பதையும் நமக்கு ஒரு சின்ன மருத்துவத்தை போன்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் கோபத்தை இயன்ற அளவு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
1: வாருங்கள் தம்பி.

அன்பான சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கோபத்தினால் அதனுடைய அழிவை எப்படிப்பட்டதாக பார்க்கிறார்கள்? மிக நாசம் ஏற்பட்டு விடுகிறது. இன்னும் சொல்வார்கள், நீங்கள் நின்று கொண்டிருக்கிற பொழுது கோபம் வந்தால் கீழே அமர்ந்து கொள்ளுங்கள், அமர்ந்திருக்கிற பொழுது கோபம் வந்துவிட்டால் சற்று கீழே படுத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் நமக்கு முறைப்படுத்தினார்கள். கோபத்தினால் தனக்கு முன்னால் இருப்பவர் தந்தையா அல்லது தாயா அல்லது மனைவியா அல்லது பிள்ளைகளா என்பதை கூட ஒரு மனிதன் மறந்து விடுகிறான். ஏனென்றால் கோபம் வந்துவிட்டால் அவனுடைய அறிவு மங்கி விடுகிறது, இயங்காமல் போய்விடுகிறது என்றே நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய உணர்ச்சிகளுக்கும் உணர்வுகளுக்கும் வேலை கொடுப்பதை விட அறிவிற்கு நாம் வேலை கொடுத்து பார்ப்போம், சமுதாயத்தில் உயர்வை காண முடியும், நம்முடைய வாழ்வில் சிறந்ததை பெற முடியும். அதனால் அறிவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கோபப்பட வேண்டாம் என்றார்கள். சகோதரர்களாக இருங்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள், கோபப்படாதீர்கள், உறவுக்காரர்களுக்கு மத்தியிலே துண்டித்து வாழாதீர்கள் என்றெல்லாம் வரிசையாக சொல்கிறார்கள். ஆகவே நாம் அன்போடு பழகுவோம், அரவணைத்து வாழ்வோம், சிறந்த வாழ்க்கையை பின்பற்றுவோம் என்ற உயர்ந்த கொள்கையை கொண்டு வருவோமாக.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை, இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதை கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞான் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நிறம் காலைமணி 6:30.

0: இனிய வணக்கம். வணக்கம் இன்னல் உங்களை தேடி வந்தாச்சு. மணி இப்போ 6:30 ஆயிருச்சு. காலை 10 மணி வரை வணக்கம் இன்னலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: காலை வணக்கம் நேர்களை, காலை வணக்கம் தேவிகன். மீண்டும் சந்திக்கின்றோம். ஒரு புதிய நாள் வணக்கம் இன்னல் அழகா ஆரம்பிச்சாச்சு.
0: அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்ல விடியல் நமக்காக வந்திருக்கிறது. இந்த விடியல கொண்டாடுவோம். சில இடத்துல அப்படியே தூறல், சில இடத்துல மழை, சில இடத்துல ஜில்லென காற்று அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வானிலையோட இன்றைய நாளை நம்ம தொடங்குறோம்.
1: கண்டிப்பா இந்த நாளை கண்டிப்பா நன்றி சொல்லிதான் நம்ம ஆரம்பிக்கிறோம்.
0: ஏன்னா
1: சில நேரங்கள்ல நன்றி சொல்றதுக்கு மறந்துடுறோம். ஏன்னா கிடைப்பது எதுவுமே பத்தல அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. ஆனா இதுவே நம்மளை விட மழைக்காக காத்துட்டு இருக்கவங்க, உணவுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க, அடுத்த விடியல் நமக்கு இருக்குமா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த நாள்ல ரொம்ப அழகா மகிழ்ச்சியா கண் விழித்து நமக்கு பிடிச்ச பசியர் என்ன சாப்பிட போறோம் நம்ம நினைக்கிறோம் பாருங்க. கடவுளுக்கு நன்றி.
0: நன்றி இந்த உலகத்துக்கும் சொல்லி பிரபஞ்சத்துக்கும் சொல்லி. வாங்க நல்ல மனநிலையோட, நல்ல புன்னகையோட இன்றைய நாளை வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமா தொடங்குவோம். மத்ததெல்லாம் எங்க பக்கம் விட்டுருங்க. நாங்க நல்லபடியா உங்களுக்காக அதை கொடுக்கறது காத்துட்டு இருக்கோம். இது திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ ஆண்டு சித்திரை திங்கள் 22 நாள் 2026 மே 5 தேதி செவ்வாய்க்கிழமையில் முருகன் போற்றி பாடலோடு வணக்கம் இன்னல் தொடங்குகின்றது.

0: உற்சாகம் நிறைக்கும் காலை பொழுதுக்கு யோகா பயிற்றுனர் மாஸ்டர் எஸ்கே துரை.
1: மன அழுத்தம் வரும்போது முதல்ல எங்க தெரியும்னு பார்த்தோம்னா அது நம்ம மூச்சுல தாங்க. நல்லா கவனிச்சோம்னா மூச்சு வேகமா ஓட ஆரம்பிக்கும், மனமும் அமைதியா இருக்காது. யோகா பயிற்சியில என்ன சொல்றாங்கன்னா அதே மூச்சு மூலமா மன அழுத்தத்தை குறைக்கலாம். இன்னைக்கு ஒரு பயிற்சி செஞ்சு பார்க்கலாம். 4 நொடிக்கு மூச்சை உள்ள இழுங்க உங்களுடைய மூக்கு வழியா, அப்புறம் 6 நொடிக்கு மூச்சு வெளியே விடுங்க உங்க வாய் வழியா. இந்த மூச்சு பயிற்சியை தொடர்ந்து 2 நிமிஷம் செஞ்சுக்கிட்டே இருங்க. இது உடனே நம்ம மனசை சாந்தப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கும். நினைவுல வச்சுக்கோங்க, அன்றாட மூச்சு பயிற்சி செய்யும் போது உடலும் மனமும் எப்பவும் ஒரு நிலையா இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.

0: வணக்கம். இன்னல் இது பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை கண்ணோட்டம் இடுவோம். முதல்ல மலேசிய நண்பனில் வெளி வந்திருக்கக்கூடிய செய்தி. உள்துறை அமைச்சர் இது பற்றி பேசியிருக்கிறாரு. ஜூன் மாதத்தில் மைகாட் பயண கடப்பிதழ் புதுப்பிக்கும் நடவடிக்கைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு குடிநுழைவு திட்டம் அப்படின்ற விவரம் வந்திருக்கிறது. இது பற்றிய மேல் விவரங்களை பிறகு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி, அதனை அடுத்து மக்கள் ஓசில் வந்திருக்கிற செய்தி, செயல் நடைமுறை செலவினங்களில் செய்யப்படும் மாற்றங்கள், மறு பரிசீலனை, சுகாதாரம், கல்வி எந்த வகையிலும் பாதிக்காது, இவை மிக முக்கியமான துறைகள் என்பதை மாநில அரசாங்கம் முழுமையாக உணர்ந்துள்ளது அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்கிறார்.
0: சரிங்க, அடுத்தபடியாக கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்திகளுடைய விவரங்களை பார்க்கலாம். தமிழ்நாட்டு தேர்தல் குறித்த முடிவுகள் நேற்று வெளியாகிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் தாவேக புதிய வரலாறு, ஆட்சி அமைக்கின்றார் விஜய் என்ற செய்தி வெளிவந்திருக்கின்றது.
1: சரி, அதனை அடுத்து மற்றும் ஒரு செய்தி, உலகளாவிய நிலையில இந்த மருத்துவம் மருந்துகள் தொடர்பான நிலைத்தன்மையற்ற சூழலை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரத்துக்கு அரசாங்கம் எல்லா முயற்சிகளையும் எடுத்து வந்திருக்கு. அதுக்கு ஒரு தனிக்குழு அமைச்சிருக்கிறாங்க அப்படின்றதே சொல்லியிருக்கிறாங்க.
0: இவை இன்றைக்கு வந்திருக்கிற செய்திகள். மேல் விவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்க பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க. நம்ம இன்றைக்கு என்ன கேள்வியோட வந்திருக்கோம்,
1: இந்த கேள்வி வந்து இது ஓசிடின்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு மாதிரியான இது நிலைத்தன்மையற்ற நிலை. என்ன அப்படின்னா, வீட்டுல இருந்து புறப்பட்டுருவோம், போய்கிட்டு இருக்கும் தான் வீட்டுல விலை கிடைச்சிட்டுமா, கேஸ் ஆஃப் பண்ணுமா, இல்ல கதவுல சாத்திட்டுமா, திரும்பி வளைச்சிட்டு வந்துருவாங்க. அந்த ஒரு பழக்கம் எனக்கு இல்லன்னு சொல்றது எனக்கு குறவுதான், எல்லாருக்குமே இருக்கும்.
0: இது நம்ம சில பேர் மனோவியல் ரீதியா தொடர்பு படுத்துறாங்க, ஆனா அதெல்லாம் தாண்டி சாதாரண மனிதர்கள் இதெல்லாம் எதிர்கொண்டுதானே ஆகணும். இப்ப நீங்க அடுக்குமாடி வீட்டுல இருந்தீங்கன்னா, ஒருவேளை ஒரு 30-40 மாடியில் இருப்பீங்க, கீழே வர்றதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும், வந்துட்ட பிறகு ஞாபகம் வரும் இதை விட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்ற ஒரு சூழல். இதை அடைச்சனானு தெரியலையே, கதவை சாத்தனானு தெரியலன்னா எப்படி இருக்கும்.
1: நம்மளுக்கு எதுல தரமா பயம், நம்மளே ஒரு அந்த மனோவியாதிக்கு போயிருவோம். என்னன்னா, அதாவது இந்த மின்சாரம், இந்த கேஸ், அடுப்பு, எனக்கு இந்த அயன் பாக்ஸ் எல்லாம் அதெல்லாம் அடைச்சுமா இல்லையா போச்சு, இன்னைக்கு இன்னும் ரொம்ப தூரம் போனவங்க கூட வளைச்சிட்டு வந்துட்டு வீட்டுல வந்து பாத்துருப்பாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் இல்ல பழக்கம் உங்களுக்கு இருக்கு, என்னதான் சொல்லுங்க, என்னால முடியலங்க அப்படின்னு சொல்றீங்களா?
0: 3-2-8-7-3-3-4-5-7 வரிகளில் உருவாகிய பாடல்தான் கேட்க போறோம். உன்னால் முடியும், சாஸ்தன் குமரேஷ், புவனேஸ்வரி நாராயணி.

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு சின்ன எலி ஒரு பெரிய சிங்கத்தை காப்பாத்திடுச்சு. எப்படின்னு தெரியுமா? ஒரு நாள் நல்லா தூங்கி கொண்டிருந்த சிங்கத்தின் மேல ஒரு சின்ன எலி ஓடி விளையாடி கொண்டிருந்தது. இதனால் சிங்கத்துக்கு ரொம்ப கோபம் வந்தது. அது எலியை கோபத்தோட பிடித்தது. எலி பயத்துடன் கேட்டது, என்னை விட்டுடுங்க, ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொன்னது. இதை கேட்டதும் சிங்கம் சிரித்தது. இந்த சின்ன எலி நமக்கு என்ன உதவி செய்யும் அப்படின்னு நினைத்து அதை விடுதலை செய்தது. கொஞ்ச நாட்கள் கழித்து ஒரு வேடன் விரித்த வலையில் சிங்கம் மாட்டிக்கொண்டது. காடு முழுவதும் அதிரும் மாதிரி சிங்கம் பலமாக கர்ஜனை செய்தது. அந்த சத்தத்தை கேட்ட எலி வேகமாக அங்கே வந்தது. அது வலையின் கயிறுகளை தன்னுடைய சிறு பல்லினால் கடித்து சிங்கத்தை விடுவித்தது. சிங்கம் ரொம்ப நன்றியுடன் எலியை பார்த்து நன்றி சொன்னது. இந்த கதையின் நீதி, சின்னவர்களும் பெரிய உதவிகள் செய்ய முடியும். உதவி செய்வதற்கு அளவு அல்லது உருவம் தடையில்லை. உதவி செய்ய வேண்டும் என்ற மனம் இருந்தால் போதும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ பாலு.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01709712919.
1: வணக்கம். இன்னால் கேட்டுட்டு இருக்கீங்க, இந்த காலையிலேயே வச்சுக்கோங்களேன், இல்ல வழக்கமான நேரத்துல வீட்டை விட்டு வெளியாகிறீங்க, போற வழியில எதையோ மறந்துட்டு வீட்டுல இதை சாத்தணுமா இல்லையான்ற சூழல்
2: பெரிய சவால். என்ன தெரியுமா, பூஜை அறையில வந்து அந்த விளக்கு எரிய வச்சுட்டு வருவோம், என்ன ஆச்சுன்னு தெரியல, ஊதி பத்தி எரிஞ்சு முடிஞ்சிருச்சு, ஐயோ என்னால முடியல, அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும்.
1: ரஞ்சினி வந்திருக்காங்க.
3: நான் காலேஜ் படிக்கிறதுல இருந்து எனக்கு இந்த பழக்கம் இருக்கு. இப்ப வந்து என்னோட டாக்டர் சொல்லுவாங்க, நான் சம்டைம்ஸ் வீட்டு விட்டு வெளியிட்டுனா கதவு சாத்திட்டானா இல்லையா டாக்டர் சொல்லுவாங்கம்மா, சாத்தியாச்சுமா, சாத்தியாச்சு, கேட் எல்லாம் சாத்தியாச்சு, அயன் பாக்ஸ் ரொம்ப
2: அத நம்ம அடைச்சிருந்திருப்போம், ஆனா நம்மளோட கற்பனை வீடு எரியற வரைக்கும் யோசிச்சிட்டோம்.
3: அதெல்லாம்
1: சரிதான், ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருந்தா என்ன ஆகுறது, உலகளாவிய மனோவியல் ஆலோசகரையும் கூப்பிட்டு
2: அவரே கூப்பிட்டு
1: ஷோமஸ் வீட்ல என்ன பிரச்சனைன்னு கேப்போம்.
4: வீட்ல வந்து பொதுவாவே எங்க அம்மாக்கு நடக்கிற ஒரு பிரச்சனை, நம்ம எங்கேயாச்சும் வெளிய போவோம், தூர பயணத்துக்கு போவோம், நாங்க எப்பயுமே சொல்லுவோம் இந்த நாலு முச்சந்தின்னு சொல்லுவோம், அந்த பிம்பாங் பாட்டு இருக்குல்ல, அது நம்ம எடுத்துக்கிட்ட வந்து அந்த நாலு முச்சந்திக்கு வந்தோடனே எங்க அம்மா கேட்பாங்க, கேஸ வந்து நான் சாத்திட்டேனா அப்படின்னு கேட்பாங்க, அடுப்ப சாத்தி இருக்கனா,
1: பின்னாடி
4: கதவை செஞ்சுகிட்டே இருக்கும் போது பல யோசனையில நம்ம அதை வந்து ஒரு மசல் மெமரியா வந்து நம்ம செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதை செஞ்சிடும் போது அப்ப வந்து நம்மளுக்கு அதை திரும்பி யோசிக்கும் போது அது ஞாபகத்துல இருக்காது, ஆனா மோஸ்ட் ப்ராபபிலி வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம அதை செஞ்சிருப்போம். அதுதான் வந்துட்டு ஓசிடி
1: வெளியில
2: செல்லாது
1: மனோவியல் ஆலோசகருக்கு இந்த சூழல் அப்படின்னா, இப்போ எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு, என்னன்னா நம்ம அதீதமான அக்கறை எடுத்துக்கிறோமா இல்ல அதை பத்தி ரொம்ப யோசிக்கிறோம்,
2: அந்த ஓவர் திங்கிங்னு சொல்வாங்க, நம்மளா யோசிச்சு அது வந்து இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, அது நீண்ட தூரம் பயணம் போனோம் வச்சுக்கோங்க, யோசிச்சு பாருங்க, நீங்க இங்க இருந்து இப்போ வரைக்கும் போயிட்டுங்க, ஐயோ அப்படின்னு எப்படி இருக்கும்.
1: எனக்கு எப்போதுமே இது எதிர்த்து நடக்கும், கதவு சாத்துறதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா அது சொந்தமா இப்ப சாதிக்கிற சூழல் அந்த மாதிரி ஆயிருச்சு. ரெண்டே ரெண்டு தான், இஸ்திரி பெட்டி, அடுத்தது சாமி விளக்கு, இது ரெண்டும் யாராவது நம்ம பொதுவு செய்யற ரொம்ப உதவியா இருக்கும், சரி பார்த்துட்டு சொன்னாங்கடா, அதனால எல்லாம் இப்போ வந்து இந்த கேமரா வந்து பொருத்திக்கிறாங்க.
2: ஆமா, அதுதான் ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்றது நிறைய பேர் சொன்னாங்க. 7 மணிக்கு அப்புறம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு காத்துக்கிட்டு இருக்குங்க, எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும், அதை பத்தி நம்ம பேச போறோம்.
1: வாங்க, என்னை தேடி நிலவு வந்தது மான்ஸ்டர் படத்துக்காக ஷான் ரோல்டன் ஷாலினி ரெண்டு பேரும் பாடுறாங்க, இது வணக்கம் இன்னல்.

உணவு பொருள் விலை உயர்வு நாளை அமைச்சரவை கூட்டத்தில் கலந்தாலோசனை. உலகளாவிய விநியோக நெருக்கடி சிறப்பு செயற்குழுவை முக்கிய கட்டுப்பாட்டு மையமாக வலுப்படுத்துகிறது சுகாதார அமைச்சர். தமிழக சட்டமன்ற தேர்தல் சாதனை படைத்தது விஜயின் தாவேகா. வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். உணவு பொருள் விலை உயர்வு குறித்து நாளை நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்படும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மக்கள் குறிப்பாக சிறு வணிகர்கள் மீதான சுமையை குறைப்பதற்கான முனைப்புகள் குறித்து ஆராயப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு வாரமும் விலை உயர்வு படிப்படியாக இருந்தாலும் அவை வணிக செயல்பாடுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக பெறப்பட்ட கருத்துக்களை தொடர்ந்து அது குறித்து கலந்தாய்வு மேற்கொள்ளப்படும் என்றார். இவ்வளை நாட்டின் எண்ணெய் விநியோகம் நிலையாக உள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் தெரிவித்துள்ளார். கப்பல் போக்குவரத்து காப்பீட்டு செலவினங்கள் அதிகரித்துள்ள போதும் அதன் விநியோகம் பாதுகாப்பாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பல முக்கிய உற்பத்தி நாடுகளுடனான நல்லுறவின் மூலம் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான எண்ணெய் எரிவாயு விநியோகம் போதுமானதாக உள்ளது. ஈரானுடனும் ரஷ்யாவுடனும் நல்லுறவு பேணப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் அவற்றின் விலையை கையாள வேண்டிய கட்டாய சூழல் எழுந்துள்ளது. அதனை எதிர்கொள்ள தேவையான முனைப்புகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் டீசல் விலையை நிலைப்படுத்தும் முனைப்பாக உரிமம் பெற்ற 19 உற்பத்தி ஆலைகளில் B15 பயோடீசல் உற்பத்தி அடுத்த மாதம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படும் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜைத் அமிடி தெரிவித்துள்ளார். B15 தொடங்கி பின்னர் அது B20 அதிகரிக்கப்படும் விலை அடுத்த 2 முதல் 3 ஆண்டுகளில் B50 தரத்திலான ஆற்றலை எட்டுவது உறுதிப்படுத்தப்படும் என்றார் அவர். உலக விநியோக சங்கிலியின் நிலைத்தன்மையற்ற சூழலை கையாளும் நோக்கில் சிறப்பு செயற்குழுவை அமைத்து அதனை முக்கிய கட்டுப்பாட்டு மையமாக சுகாதார அமைச்சு வலுப்படுத்தியுள்ளது. மருந்துகள் மருத்துவ உபகரணங்களின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் அந்த பணிக்குழு தீவிர கவனம் செலுத்தும் என சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்துள்ளார். மேற்காசிய மோதலின் விளைவால் உலகளவில் தீவிரமடைந்து வரும் மூலப்பொருள் விநியோகம், எரிசக்தி நெருக்கடி, தளவாட செலவுகளின் அதிகரிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய சவால்களை எதிர்கொள்ளும் பொருட்டு அந்த முனைப்பு செயல்படுத்தப்படுவதாக அவர் விவரித்தார். நாட்டில் மருந்து மருத்துவ உபகரணங்களின் விநியோகம் சீராக இருப்பதை உறுதி செய்யும் அதேவேளை பன்னாட்டு சந்தையிலிருந்து மருந்து கொள்முதலை பன்முகப்படுத்துவதையும் அந்த பணிக்குழு தற்போது செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். பிரேசில் விண்வெளி நிறுவனமான எம்பிரயர் மலேசியாவில் வாய்ப்புகளை ஆராய்வதில் காட்டியுள்ள ஆர்வத்தை மலேசியா வரவேற்பதாக முதலீட்டு வாணிக தொழில்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜோஹாரி அப்துல் கனி தெரிவித்துள்ளார். மேலும் செர்டாங்கில் உள்ள மலேசிய வேளாண் கண்காட்சி மையம் மாயிப்சில் June 25 to 27 வரை நடைபெறவிருக்கும் 2026 மலேசிய விண்வெளி உச்சநிலை கூட்டத்திலும் அந்நிறுவனம் பங்கேற்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். போயிங் ஏர்பஸ் நிறுவனங்களுக்கு பிறகு எம்பிரயர் தற்போது உலகின் 3வது பெரிய விமான உற்பத்தியாளராக உள்ளது. மலேசியாவுக்கான பிரேசில் தூதர் டெனிலா ஆர்டேகா டி பேவா மெனேசஸ் உடனான மரியாதை நிமித்த சந்திப்பின் போது இவ்விவகாரம் குறித்து கலந்தாய்வை மேற்கொண்டதாக அமைச்சர் கூறினார். நிலைத்தன்மையற்ற உலகளாவிய சூழலில் புதிய வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் பொருளாதார மீள்திறனை கட்டமைப்பதற்கும் மலேசியாவும் ஜப்பானும் தொழில்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும்.
அங்கு இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த வழிகோலும் என மலேசியாவுக்கான ஜப்பான் தூதர் நொரியோகி ஷிகாதா கருத்துரைத்துள்ளார். மின்சார மின்னணுவியல் துறையில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை அவர் எடுத்துரைத்தார். அதன் வழியே கடந்த ஆண்டு 1400 திட்டங்களும் 280,000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். பல ஜப்பானிய நிறுவனங்கள் முதலீடு செய்வதோடு மட்டுமின்றி விநியோக சங்கிலிகளை வலுப்படுத்தி தொழில்துறை வளையம்

0: எல்லாருக்கும் இனிய வணக்கம். வணக்கம். இன்னல் உங்களையும் எங்களையும் இணைக்கின்றது தெய்வீகன் புவனா கூட பேசிட்டு இருக்கீங்க.
1: காலையில பேசின அந்த ஒரு தலைப்பு வந்து ரொம்ப சூடு பறக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் அனுபவசாலிகள். அதாவது ஏதாவது ஒரு பொருளை மறந்துட்டு வந்துட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு
0: பெரும்பாலும் இந்த பேரங்காடிகளுக்கு இல்ல ஏதாவது பொருள் வாங்க போகும்போது இந்த விற்பனை முகவர்கள் வருவாங்க. பெரும்பாலும் நம்ம தொல்லைன்னு தான் நினைப்போம், ஆனா அவங்க அவங்க வேலையை தான் அனுபவம்
1: செய்யறாங்க. விற்பனை முகவர்கள் விற்பனையாளர்கள் சேல்ஸ் பர்சன் சொல்றோம். இப்போ அது நமக்கு சம்பந்தப்பட்டதா தான் நின்று பேசலாம். எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லங்க, என்ன விடுங்க, நான் அவசர அவசரமா ஒரு
0: ஒரு நிமிஷம் அவங்களுக்கு கொடுக்க
1: இல்ல மகன். நான் எப்போதுமே கடைசி நேரத்துல ஓடி போய் வாங்கிட்டு
0: வந்து ஏதோ மனநிலையில மாற்றம் இருங்க. தெய்வீகன் உட்காந்துருக்கேன். மோகன் நீங்க
1: மோகன் நான் சொன்ன மன்னிச்சிருங்க. இல்ல என்னன்னா இப்போ ஒரு விண்டோ ஷாப்பிங் எல்லாம் சில பேர் இருக்காங்க. இந்த விண்டோ ஷாப்பிங் எல்லாம் இல்ல, போனமா ஒரு பொருளை வாங்கணுமா வந்துருவாங்க. அந்த மாதிரி இப்ப அந்த மாதிரி நம்ம போய்கிட்டு இருப்போம். இத்தனை மணிக்கு போனா இத்தனை மணிக்கு வந்துடணும் அப்படின்னு அங்க நின்னுகிட்டு கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் இதை மட்டும் பாத்துருங்க அப்படின்னு.
0: இவ்வளவு நேரம்
1: இவ்வளவு நேரம் எனக்கு சாத்துக்கு மாத்தான
0: பேசிக்
1: ஆன் பண்ணி வேற மாதிரி பேசுங்க.
0: மாலா வந்திருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். இந்த ரெண்டு தரப்புல நீங்க யாரு மாலா?
2: டைம் இருந்துச்சுனாக்கா அவங்க கிட்ட நான் பேசுவேன். அதே நான் ரொம்ப வேலையா இருந்தேனாக்கா வந்தா கூட சொல்லிடுவேன், மன்னிச்சிருங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். சேல்ஸ் கொஞ்சம் இருந்தா பாக்குறது அதை நான் பாப்பேன்.
1: பரவாயில்ல, நீங்க ஒத்துழைக்கிறீங்க.
2: அவங்களும் அவங்க செய்யற வியாபாரம் தானே, அதுலதானே அவங்களுக்கும் கொஞ்சம் அதுல இது கிடைக்கும்.
1: ஆனாலும் அவங்களோட சேவை உங்களுக்கு தேவைப்பட்டதானே நம்ம பேச முடியும் அவங்க கிட்ட இல்லையா?
2: இருந்தாலும் நான் டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டே இருப்பேன்.
0: இது என்னமோ உங்க நேரத்தை போக்குறதுக்காக நீங்க செய்யற மாதிரி இருக்கு.
1: எப்படி நேரத்தை ஓட்டுறதுனே தெரியல, யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி
2: நான் பாப்பேன். அப்படி எனக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா பேசுவேன். அந்த இது எனக்கு பிடிக்கலனாக்கா நான் சொல்லிடுவேன், இல்ல எனக்கு இது வீட்டுல இருக்கு சொல்லிடுவேன், இல்லன்னா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுவேன், ஏதாவது சொல்லிடுவேன்.
1: ஆள விடுங்கன்ட்டு ஓடி இருக்கீங்க.
2: ஆள விடுங்க ஓடிடுவேன்.
0: பொருள் இருக்கு விக்கணும், உங்களை வந்து பாக்கலாமா? நான் நினைக்கிறேன் மாலா கிட்ட பேசினா அவங்க முடியும் முடியும். ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு மணி
1: நேரம் கொஞ்ச நேரத்துல பொருளை வாங்க வச்சிடலாம் நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் நீங்க எப்படிங்க இந்த மாதிரி விற்பனையாளர்கள் முகவர்கள்
0: பொறுமையா நின்னு பேசுறாங்க.

0: பறக்கும் மின்னல் பயிற்சிகள் குறித்த விவரங்களுடன் தொழில்நுட்ப நிபுணரும் பயிற்றுனருமான புவனா சுப்பிரமணியம்.
1: வணக்கம். இந்த வார எபிசோடில் வேலை தேடுபவர்களுக்கும் தங்கள் வேலையை மேம்படுத்த விரும்பும் இளைஞர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு முக்கியமான வாய்ப்பு பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வழங்கும் மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் தளம். இந்த தளத்துல வேலை தேடுபவர்களை சரியான நிறுவனங்களுடன் இணைக்கும் ஒரு தேசிய முயற்சி. அது இல்லாம தொழில் வழிகாட்டல், திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் நேர்முக தேர்வு தயாரிப்பு போன்ற முழுமையான ஆதரவையும் அவங்க வழங்கிட்டு இருக்காங்க. இந்த தளத்தின் மூலம் ஒருவரோட திறமை, அவங்களோட அனுபவம் மற்றும் அவங்களோட ஆர்வத்திற்கு ஏத்த பொருத்தமான வேலை வாய்ப்புகளை அவங்களால கண்டறிய முடியும். மேலும் சில திட்டங்கள வாயிலாக நீங்க பாத்தீங்கன்னா, பயிற்சி முடிந்த பின் வேலை வாய்ப்புடன் இணைக்கும் வசதியும் இருக்கு. இதை வந்து ட்ரெயின் அண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது குறிப்பாக புதிய பட்டதாரிகள் அப்புறம் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, அது இல்லாம ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிற வேலையை அவங்க மாற்றணும்னு நினைக்கிறாங்களே, இவங்க எல்லாத்துக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும். சோ மொத்தத்துல பார்த்தா மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் என்பது வேலை தேடும் ஒரு தளம் மட்டுமல்ல, ஒரு நிலையான வேலையை உருவாக்க உதவும் ஒரு வழிகாட்டும் அமைப்பாகவே கருதப்படுது. இத பத்தின மேலும் தகவலுக்கு www.myfuturejobs.gov.my என்ற இணையதளத்துல நீங்க போயிட்டு பார்க்கலாம். அவர்களோட சமூக ஊடகங்க பக்கங்களையும் நீங்க பின்தொடர்ந்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் பயிற்சி வாய்ப்புகளை தொடர்ந்து தெரிந்து கொள்வீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. புவனா சுப்பிரமணியன்.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309072119.
1: வணக்கம், இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க விற்பனை முகவர், இவங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம்.
2: இப்ப பேரங்கடிகள் போவோம், இல்ல சாலையோரத்துல நிப்போம், இல்ல வெளியில எங்கயாவது பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வருவாங்க, இல்ல தூரத்துல இருந்து கை கேட்டுவாங்க ஹாய் அப்படினு சொல்லிட்டு. இந்த மாதிரி விற்பனை முகவர்கள்ட்ட மாட்டின அனுபவங்கள், இல்ல அவங்கள பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி பேசி தான் பாப்போம்னு முடிவு பண்ணுவீங்களா, இல்ல தூரத்துல இருந்து ஓடிடுவீங்களா?
0: நீங்க எப்படி பிரேம்?
3: இதுல ரொம்ப பிரச்சனையான ஆளுன்னு சொன்னாக்க அந்த ப்ரோமோட்டர்ஸ்ல இந்த பெர்ஃப்யூம் விக்கிறவங்க
2: தான்.
3: எப்படியாவது வச்சு பூசிடணும், அது எத்தணும்னு பாப்பாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற பெர்ஃப்யூமே பாய்க்க முடிய மாட்டோம். எனக்கு எல்லாம் நானா ஒரு அந்த டப்பா வாங்கினா அதுல ஒரு வருஷத்துலயே பாஜி முடிஞ்சிருக்காரு. நான் எனக்கு எல்லாம் அது எப்படி ஒர்த்தாகும்? பெர்ஃப்யூம் விக்கிறவங்க தான் ரொம்ப ரொம்ப அது முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, எப்படியாவது வித்துடணும்னு. ஒரு ஒரு ஆள் கிட்டே
0: அப்படியே பக்கத்துல வர மாதிரி அடிச்சுட்டு போயிருவாங்க.
3: ஆமா, அது அடிச்சுட்டு நம்ம லாக் பண்ணிடுவாங்க, வேற அங்கேயே புடிச்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப இதா இருக்கும். மத்தபடி இந்த கிரெடிட் கார்டு அப்புறம் ஃபுட் இவங்க எல்லாருமே வந்து இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு கிடைக்காது, இது வேணாம் இதுல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க
2: வாசவீசுமா
0: சும்மா அடிச்சுதான் பாருங்க, பெர்ஃப்யூம் வீசுதான் பாப்போம்.
2: எங்கேயாவது அப்படி ஒரு நடக்கும், நியாயம் இருக்கு வேணா பேசுறதுலயும்.
0: சரிங்க, நீங்களும் எங்களுக்கு கூப்பிடலாம். ஒருவேளை நீங்க விற்பனை முகவரா இருந்தா நீங்களுமே உங்களுக்குன்னு சில விதிக்கப்பட்ட விதிமுறைகள் இருக்கும். இவ்வளோ விற்பனை நீங்க எட்டு பிடிக்கணும், விற்பனையே அப்படின்றதெல்லாம் இருக்கும்
2: இல்லையா? நானும் யோசிச்சிருக்கேன். இப்போ சில பேர் வேணா வேணா கை கட்டிட்டு போறாங்க, அவங்களுக்கு மனசு எப்படி இருக்கும்?
0: இல்ல விற்பனை முகவருக்கு எவ்வளோ இதனால அவங்க அவங்க வேலையைதான் அவங்க செய்யறாங்க. இப்ப நீங்களாம் ஓடுறீங்கன்னு சொல்றீங்களா? அவங்களை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
2: என்ன செய்வீங்க?
0: கூட நல்லா நின்னு பேசி
2: உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே.
0: ஆனாலும்
2: இந்த விற்பனையாளர்கள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஒரு உளவியல் சார்ந்த ஒரு யுக்தி இருக்கும்.
0: ஓ,
2: ஆமா, இத பத்தி கொஞ்ச நேரத்துல பேசுவோம்.
0: அதனால தான் நின்னுறோமோ.
2: ஆமா, உள்ள மாதிரி இறங்கலாம்.
0: ஒரு 20 நிமிஷம்ல நின்னு பேசி இருக்க போவனா?
2: ஆமா, அவங்க ஓடி இருக்கணும் நேரம் நான் நினைக்கிறேன்.
0: ஆசை படத்துல இருந்து பாட்டு வருது கேக்கலாம்.

0: கடை இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன்ஆப்ஸ் இடியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079719 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன்ஆப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
3: மடானி உங்களுக்காக.
4: மலேசிய இந்திய சிறார் மழலையர் கல்வியிலிருந்து விடுபடாமல் இருப்பதற்கு மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ராவின் செல்லி மடானி திட்டம். 4-6 வரையிலான B40 குடும்ப சிறார் பயன்பெற மழலையர் பள்ளிகள் விண்ணப்பம் செய்வதற்கான இறுதி நாள் May 20. மேல் விவரங்களுக்கு mitra.gov.my அகப்பக்கத்தை நாடுங்கள்.
3: மடானி உங்களுக்காக போக்குவரத்து தகவல்.
2: சிலாங்கூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல், ஜலான் புத்ரா பெருமாய், இந்த தமன் இக்வின் 1 இருக்கு இல்லையா, அந்த பக்கம் நெரிசல் சற்று அதிகமாக இருக்கிறது இன்றைக்கு. குறிப்பாக A1 இருந்து மேக்ஸ் ஹைவேக்கு செல்லக்கூடிய பாதையில சபிங்கை விளக்கு பழுதடைந்திருக்கிறது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
5: பெடரல் ஹைவேல பாத்தீங்களா, கிளாங்ல இருந்து ஷாலாம் செல்லக்கூடிய சாலையில வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ICT பக்கமா நெரிசலா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணம், அங்கு சாலை மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன.
2: LDP இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல், புக்கிட் பூச்சோங்ல இருந்து பூச்சோங் இன்தான் செல்லக்கூடிய பாதையில லாரி
5: பழுதடைந்திருக்கிறது. 24.7 km.

0: என்ஜாமி தந்தானே தனுஷ் அறிவு இவங்களுடைய குரல்ல வந்த பாடல் தானே இப்போ கேட்டுட்டு வந்தோம். மணி இப்போ 7:44.
1: சரி, ஒரு விஷயம் கேட்டிருந்தோம், அதாவது இந்த விற்பனையாளர்கள் அவங்க வேலையை அவங்க செய்யறாங்கதான். இருந்தாலும் இப்போ நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு, நம்ம ரொம்ப வேகமா நடந்து போகணும், வேலைக்கு மணியா இருக்கணும், இல்ல ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி நீங்க யாராவது விற்பனையாளர்கள் உங்களை வந்து பாக்குறாங்க, இல்ல வந்து இதை வாங்குங்கன்னு உங்ககிட்ட கேக்குறாங்க, உட்கார்ந்து நின்னு பேசுவீங்களா இல்ல மணி ஆச்சுன்னு ஓடிடுவீங்களா?
0: உஷா வந்திருக்காங்க, கேக்கலாம்.
2: நம்ம சாப்பிடும் போது அந்த பூஜை பொருட்கள் எடுத்துட்டு வர்றாங்க, அந்த படினா கொஞ்சம் நின்னு நான் பாப்பேன். இந்த ஊதுபத்தி, சாம்பிராணி, வீடு விக்கிறது, இந்த ப்ராப்பர்ட்டினா ஆக்சுவலி அது எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இல்ல என்னத்துக்கு அந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணும், நான் நாட் இன்ட்ரெஸ்டட் சொல்லிட்டு வந்துருவேன். தேவைனா அந்த இடத்துல நான் அவங்களுக்கு வேண்டியதை செய்வேன், அவங்களுக்கு ஃபேஸ் கொடுப்பேன், இல்லன்னா நான் சாரி சொல்லிட்டு விலகிடுவாங்க.
0: சரி, இப்ப நீங்க ஒரு சேல்ஸ் பர்சன், விற்பனை முகவரை பாக்குறீங்க ஒரு பேரங்காடியில, இது தேவை தேவையில்லை எப்படி தெரிஞ்சுக்குவீங்க?
2: அவங்க பெம்ப்ளேட் கொடுக்கும் போதே தெரிஞ்சிடும், அதுல ப்ராப்பர்ட்டியா இல்ல அவங்க ஜாமா விக்கிறாங்களா, ஒரு ஃபில்டர் விக்கிறாங்களா, அது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் நான் நாட் இன்ட்ரெஸ்ட் சொல்லிடுவேன். சரி, நம்மளுக்கு தேவையான ஜாமான அவங்க கையிலே பிடிச்சிருப்பாங்க, அந்த சாம்பிராணிலாம் அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஓ இது பூஜை ஜாமாவா, ஓகே நின்னு ஆமாவா நல்ல வாசமா இருக்கா, அந்த மாதிரி விசாரிச்சு வேணும்னா வாங்கிக்குவாங்க.
0: இப்ப நான் ஊதுபத்தி வித்தா உங்கள்கிட்ட வந்து விற்பனை பண்ணிடலாம்.
2: கண்டிப்பா.
0: எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நான் வரேன் இப்ப ஊதுபத்தி தூக்கிக்கிட்டு.
2: இப்ப காரில டிரைவ்.
1: ஏன் தயவு செய்து முகவரி மட்டும் சொல்லிடாதீங்க.
0: நன்றி நன்றி
2: நன்றி.
0: இவங்க பாருங்க, தினசரி வாழ்க்கையில பயன்படுத்துற பொருட்கள்னா, அதுவும் பூஜை பொருட்கள்னா வாங்கிடுவாங்க. சில நேரத்துல நம்ம அந்த மாதிரி வாங்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா ரொம்ப ரொம்ப நேரம் உங்களை இழுக்கடிக்கிற விற்பனை முகவர்களை பார்த்தா தான் நம்ம ஓடுறோம். நீங்க என்னமோ கதை சொன்னீங்க, என்னமோ தேடி வச்சிருக்கிறதா,
1: சேல்ஸ் சைக்காலஜி அப்படின்னு சொல்றாங்க, விற்பனை உளவியல் அப்படின்னு. ஒரு விஷயம் என்னன்னா, எப்ப நீங்க பார்த்தாலும் இந்த விற்பனை செய்யறவங்க முக மலர்ச்சியா தான் நம்ம கிட்ட வந்து.
0: ஆமா ஆமா ஆமா.
1: என்னைக்குமே வந்து முகத்தை ஒரு மாதிரி எல்லாம் வச்சுட்டு பேச மாட்டாங்க. இது வந்து அவங்கள ஒரு ஒரு நம்மளை ஈர்ப்பதற்கான ஒரு யுக்தியை பயன்படுத்துறாங்க. அதனால இப்போது சிரிச்சுக்கிட்டே இருந்தா பலருக்கு பிடிக்கும்னு சொல்றாங்கல்ல, அவங்க முதல்ல பண்றதே அதான். அவங்க சிரிச்ச மாதிரி இல்ல கலகலப்பா வந்து உங்ககிட்ட பேசுறது, நம்மளும் ஏதோ ஒரு யோசனை பெறும், நல்லா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பேசுவாங்க. அதான் அவங்க நீங்க யார அவங்க வந்து நாடி வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, உம்முன்னு போனீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இன்னைக்கு நீங்க இருக்கீங்க.
0: ஓ பிரமிட்டு, நான் நல்லா தானே சிரிச்சுட்டு போறேன், அப்புறம் என்ன தேடி வராங்க?
1: சும்மாவே சிரிச்சுதான் போவீங்க, எல்லாருக்கும் தெரியுமே.
0: ஆனா அவங்களுக்குன்னு இந்த டார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கு, சம்பளம், அதை ஒட்டிதான் அவங்களும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதனால விற்பனை முகவர்களை பார்த்தா கடும் கோபம் எல்லாம் கொள்ளாதீங்க, அவங்களுடைய வேலையை தான் அவங்க செய்யறாங்க.
1: ஆனாலும் யாருக்கு தேவையோ அவங்க கிட்ட தான் விற்பனை பண்ணணும்.
0: ஆமா,
1: ஓடுறவங்களை துரட்டி.
0: ஆனா நான் விற்பனை முகம் உங்ககிட்ட எல்லாம் வரவே மாட்டேன் போனா.
1: வந்துடாதீங்க,
0: ஏன்னா இந்த பாட்டு வந்துட்டு இருக்கு, கேப்போமா? உங்களுக்காக நான் இந்த பாடலை ஏற்றுகின்றேன்.

0: சில மாதங்களுக்கு பிறகு
1: வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: கார்த்திக் குரல்ல கேட்ட பாடல் அது. இந்த மணி நேரம் கேள்வி கேட்கறதுக்கு நிம்மல் வந்திருக்கிறாரு.
1: எனக்கு கொஞ்சம் குறைச்சுக்கோங்க.
2: தெரியல நிம்மல். இது நேற்று நான் கேட்டது, இது நான் சொல்லல. ஓகே, பல்லாங்குழியில பாத்தீங்கன்னா இந்த சைட்டு 7 குழிகள், இந்த சைட் 7 குழிகள் இருக்கும். டோட்டல் பண்ணா 14. சோ அந்த 14 குழிகள் தான் சொல்லி நாலு கலக்கல அது பல்லாங்குழின்னானதுன்னு அவரு சொன்னாரு. நான் உங்கள்கிட்ட கேட்டேன்.
0: ஓ, 14 குழிகள் அப்படின்றது ஒருவேளை ஆயிருக்கலாம்ல.
3: இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு.
2: நாலு போக்கில வந்து நம்ம வந்து அப்படி சொல்ல சொல்ல ஒரு வார்த்தைகள் வந்து மாறும்ல. அதுனா வந்து 14 குழி, 14 குழி வந்து போக போக போக சொல்ல சொல்ல
0: துன்புறுத்துறதுக்கு சமம்.
3: ரொம்ப நன்றி நீமல், நல்ல குடுத்துருவோம்.
0: உடம்ப வளைக்கிறது, திருப்புறது, நிமித்துறது எல்லாம் நமக்கு வராது.
3: விளையாட்டு மாதிரி பரவாயில்ல. என்ன பண்ண போறேன் தெய்வீகன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.